நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 ஸ்ராவண மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இன்று புதன்கிழமை. FM ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 4:49. தொடர்வது மங்கள இசை.

0: நாலொரு குரல். அருள் வெட்கி ஆற்றின் கண் நின்றான், பொருள் வெட்கி பொல்லாத சுழக்கெடும். குரல் எண் 176, அதிகாரம் வெங்காமை. விளக்கம்: அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான்.
1: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
2: தெரியாது சார்.
1: கோரி மேடு?
2: தெரியவே தெரியாது சார்.
1: கீழூரு, அரியூரு, பங்கூரு?
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
6: அப்படியே பேசிட்டாலும்
4: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
7: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
4: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
8: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்ற வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
9: படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, FM ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2 ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியே.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, நான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுற.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: நினைவலைகள், நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
9: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
8: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
10: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே.
9: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி:

0: இணைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நேரம் 6 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர்னா அரவிந்த்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை, ஏ வேளாண்மை முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் நிறைவு பகுதி, பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சுழல் அறிவோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தாவரங்கள், வழங்குபவர் முனைவர் ஜே ராஜ்முருகன் அவர்கள். ஏழு 2 புதுவை புதுமை தமிழமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சே வ மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய்வாழ, சிறுநீர் அடங்காமை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 பி டபிள்யூ எஃப் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:40 வணக்கம் மக்களே. எட்டு 2 முதல் 8:15 8:30 முதல் 8:55 நம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று. பன்னிரண்டு 50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, நம்பிக்கை நட்சத்திரங்கள் செய்தி சித்திரம், அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஆர்ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கணங்கள்.

மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர். பெண்களுக்கான சிறுநீரக பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிறுநீரகவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் விஜய கணபதி அவர்களுடன் நேர்முகம். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை மற்றும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும்.

நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுல்லா. 8 மணிக்கு சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் பிறந்தநாள் உரை வழங்குகிறார். திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு. எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின். கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் உங்களுக்கு பிடித்த புகைப்படம்

12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். பயன்படுத்தப்பட்ட காகிதம் வேஸ்ட் பேப்பர் வியாபாரம் செய்யும் புதுச்சேரி முத்தையால்பேட்டை வி ஜெயபாலன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை புரசை இ அருணகிரி அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம் நம்பிக்கை நட்சத்திரங்கள் செய்தி சித்திரம் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஆர் ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எஸ் பி ராம் அவர்களின் பாட்டு. 4 கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, வசனம் என் பிரசன்னாகுமார், திரைக்கதை இயக்கம் கே ஆர். மணிக்கு பொன் மாலை பொழுது ராஜா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 முதல் 7:15 வரை. 8 முதல் 8:58 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வாழை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன.

9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும்.

இதற்கிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி 3:05, இரவு 9 மணி 11:05 நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களே, இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த் குமார் அவர்கள்.
2: உயர்வுடன் வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எண்ணங்களை நெறிப்படுத்த வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்கள்தான் மனித வாழ்க்கையின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைகின்றன. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் எழும்போது அதில் உறுதியும் சேர்ந்து தோன்ற வேண்டும். இல்லையெனில் செயல் வடிவம் பெற்றிருக்காது. மனம் சொல்லும் எண்ணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படியாது. அதில் எது சரியோ அதை மட்டும் செய்ய முற்படுங்கள். சில சூழலில் நம் மனதில் எழும் எண்ணம் நம்மையே பலவீனப்படுத்திவிடும். எண்ணத்தை உங்களின் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல்கிறேன். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்தை முதலில் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனதில் தோன்றும் அனைத்து எண்ணமும் உண்மையானதில்லை என்பதை உணருங்கள். நடக்காத ஒன்றை குறித்து ஆழமான பயத்தை உங்களுக்குள் உருவாக்குவது எண்ணங்கள்தான். ஒரு செயல் நிகழ்ந்த பின் அதை குறித்து கற்பனையில் தோன்றும் எண்ணத்தை பற்றி துளியும் கவலை கொள்ளாதீர்கள். நான் செய்த செயலால் எனக்கு ஏதேனும் தீய விளைவு வந்துவிடுமோ என அஞ்சாதீர்கள். உங்களின் மனதில் அப்படி உருவாகும் எண்ணம் நீர்மேல் தோன்றி மறையும் குமிழி போன்றது. அந்த எண்ணம் அந்த நேரத்தில் மற்றும் வலுவாக தோன்றும். மனதில் உருவாகும் எண்ணமெல்லாம் கடல் மேல் எழுந்த அலை போல அடுத்த நொடி இல்லாமல் போகும் என்பதை உணருங்கள். ஒரு செயலை செய்துவிட்டேன், அதனால் எனக்கு துன்பம் வருமோ என சிந்திக்கத் தொடங்கினால் துன்பம் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அவை இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல் காட்டி உங்களை பயப்படச் செய்யும். எதிர்மறை எண்ணமும் பயமும் மனிதனின் மனதிற்குள் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும். அந்த இரண்டையும் உங்களிடம் இருந்து விளக்க, எண்ணம் என்பது தோன்றி மறைவது, அதனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என ஆழமாக உங்களின் மனதினுள் சொல்லுங்கள். உங்களின் மனதைரியம் எதிர்மறை எண்ணத்தை அழித்துவிடும். வாழ்க்கையின் போக்கில் வாழப் பழகுங்கள். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளாதீர்கள். வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மனநிறைவுடனும் அமைதியுடனும் வாழப் பழகுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் பழகுங்கள். யாரையும் குறைத்தும் எண்ண வேண்டாம். நம்முள் குறை இருப்பதாகவும் எண்ண வேண்டாம். நாம் வாழ்வது அழகான வாழ்க்கை. இயற்கையின் படைப்பில் நாமும் ஓர் அற்புதம் என்பதை முதலில் உணருங்கள். நம்மை நாமே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை காணுங்கள், உள்ளத்தை அழகாக்குங்கள். உங்களின் முகத்தில் தோன்றும் புன்னகை உங்களை உலகத்தவர் முன்னிலையில் பிரகாசிக்கச் செய்யும். அந்த புன்னகை பலரின் காயங்களுக்கு மருந்தாகும். மகிழ்ச்சியும் மனதைரியமும் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களைப் போல் உலகில் மிகப்பெரிய சாதனையாளர் யாரும் இல்லை. நன்மைக்கான விதைகளை நாளும் விதையுங்கள். அனைவரிடமும் அன்போடு பேசுங்கள். இந்த உலகில் அன்பிற்கு இயங்கும் உயிர்கள் அதிகம். என் உறவுகளோடு எப்போதும் பேசுகிறேன் என்கிறீர்களா? நான் சொல்வது உங்களின் இரத்த உறவுகளை மட்டுமல்ல,

0: இந்த சமூகத்தில் உள்ள உறவுகளையும் தான். சில நேர பயணத்தின் போது சில மனிதர்களை கண்டிருப்போம். அவர்கள் நம்மோடு உரையாட முயல்வார்கள், நாமோ பேசாமல் ஒதுங்கியிருப்போம். நீங்கள் மனிதர்களின் மனதை இனங்கண்டு கொண்டால் உண்மையானவர் யார் என்பதை எளிதில் உணர்ந்து கொள்வீர்கள். சாலையில் உள்ள எளியவர்கள் தன்னை யாரேனும் பார்த்து ஒற்றை புன்னகை புரிந்தால் கூட இந்த உலகில் கிடைத்தற்கரிய பரிசுக்கு தனக்கு கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்வார்கள். அவர்களை போன்றவர்களுக்கு நாம் நம் அன்பின் மகிழ்வாய் புன்னகையை பரிசளிக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையை தவிர துணை என்று வேறு யாரும் இல்லை. நாம் வாழும் இவ்வாழ்க்கை என்பது ஒரு அழகான புத்தகம். அந்த புத்தகத்தில் பல பக்கங்களை நாம் வெற்றி பக்கங்களாகவே வைத்திருக்கிறோம். அன்பினும் பேனாவை கொண்டு கருணை என்ற வார்த்தையை எழுதுங்கள். அந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு தோன்ற முதலில் உங்களின் மன எண்ணத்தை நிர்வகிக்கத் தொடங்குங்கள். நம் மனதில் தோன்றும் எண்ணத்தில் பொறாமை, பேராசை, கர்வம் என்ற மூன்று குணத்திற்கான வித்துக்கள் இருப்பின் அதை அடியோடு கைவிட்டு விடுங்கள். இம்மூன்று குணத்திற்கான எண்ணங்கள் நம் ஆக்கத்திற்கு உகந்தவை அல்ல, நம் அழிவிற்கு துணை செய்பவை. உள்ளத்தின் தூய்மையும் நம் வாழ்வின் மேம்பாடும் நல்லெண்ணத்தினால் உதிப்பது. நன்மையை சிந்திக்க கற்றுக்கொண்டால் எளிதில் மகிழ்வின் பாதையை அடைந்து விடலாம். நாம் நன்மையை சிந்தித்து வாழும் சூழலில் நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் நன்மையாகவே மாறும். இந்த உலகில் உள்ள அனைத்திலும் நன்மையை காணுங்கள். வாழ்க்கையின் மேன்மையையும் எளிதில் அடைவீர்கள். பயனற்ற எண்ணத்தால் விளைவது தீமையே என உணர்ந்துவிட்டால் ஒருபோதும் நம் மனம் தீய விளைவினை நோக்கிச் செல்லாது. நம் முன்னோர் கண்ட உயர்வான நெறிகளில் மனதை ஒடுக்குதலே மிகச்சிறந்த நெறியாக விளங்குகிறது. மனதில் எழுகின்ற எண்ணத்தை வென்றுவிட்டால் இந்த உலகத்தில் நம்மை வெல்ல யாருமில்லை என்பதை உணருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள். அவசியமற்ற வருத்தங்கள், கவலைகளை ஒதுக்கி மகிழ்வுடன் வாழுங்கள். இந்த உலகின் அனைத்து இன்பமும் உங்களின் வாழ்க்கையில் தோன்றும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்ஹல்லினி கேட்கலாம் தேவி கராக. தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர்

உழவர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 2 புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை ஈ மேலாண்மை முறைகள் நிறைவு பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

சரி, இன்னைக்கு காத்தமுத்து வீட்டுக்கு போயிட்டு சென்னையில குளுக்கோஸ் சுருள் வேலையை கட்டுப்படுத்த தான் இன்னும் நிறைய செய்திகள் அந்த ரெக்கார்ட் பண்ணதுல இருக்குன்னு சொன்னாரு. போயிட்டு அதையும் கேட்டு வந்துருவோம் இன்னைக்கு.

0: கதை முத்தை, கதை முத்தை,
1: கருத்த முத்து குரல் மாதிரி இருக்கு. கதவு திறந்து பாப்போம். வாப்பா கருத்த முத்தை, வா வா வா
0: வா கருத்த முத்தை.
1: என்னப்பா, நான் தான் காலையில உன் தோப்புக்கு வரலான்னு இருந்தேன்.
0: ஆமா,
1: எங்க வந்தா இளநீங்களையும் வெட்டி கொடுக்கணுமோன்னு சொல்லிட்டு நீனே எங்க வந்துட்டியா?
0: இல்லப்பா, ரூகோ சுருள் வேலை சம்பந்தமா ஆடியோ நேத்து பாதிதானப்பா கேட்டான். இன்னைக்கு மீதி பாதியும் கேட்டுன்னு முத வேலையா உங்க வீட்டுக்கு வந்துட்டான்.
1: சரிப்பா சரிப்பா, உட்காருப்பா உட்காரு. இந்தா இந்த நீரா கரத்தை குடிப்பா.
0: பழைய கஞ்சிய?
1: ஆமாப்பா, நம்ம பண்பாட்டுல இதானப்பா முக்கியமான விஷயம்.
0: ஆமாமா,
1: குடிப்பா.
0: காது முத, என்ன அரிசி இது? பாரம்பரிய அரிசி மாதிரி இருக்குதே.
1: ஆமாப்பா, மாப்பிள்ள சம்பா நீராகாரம்பா இது.
0: அருமையா இருக்குதுப்பா.
1: சரி சரி, துருள் வெள்ளை நேத்து நம்ம இதெல்லாம் என்னென்ன பார்த்தோம்? இந்த மரத்துல வந்து தண்ணி அடிக்கிறது, அது மூலயமா கட்டுப்படுத்தலாம்.
0: ஆமா, மஞ்சள் தார்பாய போட்டு ஆமனுக்கு
1: எண்ணெய் தடவி அந்த பூச்சிகளை வந்து கவர்ந்து அழிக்கலாம்னு சொன்னோம்.
0: ஆமா,
1: அப்புறம் ஐயா என்ன சொன்னாங்க? சுருள் வெள்ளையினா என்ன, என்ன வகை, எப்படி கண்டறியப்பட்டது, தமிழ்நாட்டில் முதல்ல எங்க கண்டறியப்பட்டது, தாக்குதல் என்ன, அது எப்படியெல்லாம் மகசூல் இழப்ப தென்னையில் ஏற்படுத்துது, பல்வேறு செய்திகளை சொன்னார் இல்லையா?
0: ஆமா,
1: இன்னைக்கு அதை கட்டுப்படுத்துறது இயற்கையிலேயே சில ஒட்டுண்ணிலாம் இருக்குதான்.
0: ஓஹோ, பரவாயில்லையா.
1: அப்புறம் சில இறை விழுங்கிலாம் இருக்குதான். இயற்கை எதிரிகள் அந்த சுருளிக்கு எதிராகவும் இருக்குது.
0: ஓஹோ,
1: அதெல்லாம் நம்ம வளர்த்து அதை தென்னை மரத்துல விட்டு எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம், பல்வேறு செய்திகளை அவர் சொல்லியிருந்தாருப்பா.
0: நிறைய விஷயங்கள் இருக்குப்பா.
1: ஆமாப்பா, அதை போடுறேன் கேளுப்பா. ஆன் பண்ணுமா?
0: ஆன் பண்ண, ஆன் பண்ண.
2: முக்கியமானது, இந்த பாதிக்கப்பட்ட இந்த தென்னை தோப்புகளில் உள்ள அந்த நாற்றுகளை கொண்டு பிற இடங்கள்

0: நடுவதை தவிர்க்க வேண்டும். இது முக்கியமான கட்டுப்பாட்டு முறையாகும். உயிரியல் முறையில் இந்த அப்பட்டோக்ரைசா என்ற இறை விழுங்கிகள், இது ஒரு முக்கியமான நன்மை பயக்கக்கூடிய இறை விழுங்கியான அப்பட்டோக்ரைசா என்ற இறை விழுங்கியின் முட்டைகளை ஒரு ஏக்கருக்கு 400 என்ற அளவில் இந்த தென்னை கீற்றுகளில் அந்த சிறு சிறு துண்டுகளாக கட்டினால் இந்த முட்டையிலிருந்து பொறித்து வரும் அந்த அப்பட்டோக்ரைசா கிரப்புழுக்கள் இந்த ரூகோ சுருள் வெள்ளையினுடைய முட்டைகள், இளம் குஞ்சுகள் ஆகியவற்றை உண்டு அழித்துவிடும். மேற்கொண்டும் இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கும். அடுத்தது முக்கியமானது இந்த என்கார்சியா என்ற ஒட்டுண்ணி. இந்த ஒட்டுண்ணி சிறு இலை துண்டினை 10 மரங்களுக்கு ஒரு மரத்தில் அந்த தென்னை மட்டையினுடைய இலைகளில் இந்த என்கார்சியா ஒட்டுண்ணியினுடைய அந்த இலை துண்டுகளை கட்டிவிட்டால் ஒரு ஏக்கருக்கு இந்த என்கார்சியா ஒட்டுண்ணியினுடைய எண்ணிக்கை அதிகமாகி அந்த வெள்ளையினுடைய குஞ்சுகள், முட்டைகளை ஆகியவற்றை அழித்து மேற்கொண்டு இந்த ஒட்டுண்ணியினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அன்பு விவசாயிகளே, இந்த ஒட்டுண்ணிகளை ஏற்கனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகனுடைய விஞ்ஞானிகள் ஆங்காங்கே அந்தந்த மாவட்டங்களில் 2018 ஆண்டிலே இந்த ஒட்டுண்ணிகளை வெளியிட்டுவதனால் தற்போது உள்ள எல்லா தென்னை தோப்புகளிலும் இந்த ஒட்டுண்ணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. இந்த ஒட்டுண்ணிகளை எடுத்து பிற மரங்களில் கட்டினாலே கட்டுப்பாடு நிச்சயமாக கிடைக்கும். அங்கக முறையில் இந்த ரூகோ சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்த வேப்பெண்ணெய் 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி என்ற அளவிலும் அதனுடன் 1 மில்லி ஒட்டுந்திரவம் கலந்து தென்னை ஓலையின் அடிபுறத்தில் நன்கு படுமாறு தெளிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி, அதனுடன் 1 மில்லி ஒட்டுந்திரவம், இது முக்கியம். அங்கக முறையில் இந்த முக்கியமான பூச்சி கட்டுப்பாட்டு முறையாகும். இந்த கரும்பூசணத்தை நிவர்த்தி செய்ய மைதா மாவு கரைசல், 1 லிட்டர் தண்ணீருக்கு 25 கிராம் மைதா மாவு பசையை கலந்து அதனுடன் ஒட்டுந்திரவம் கலந்து அந்த அடிமட்டைகளில் இதர மட்டைகளும் நன்றாக கரும்பூஞ்சானம் படலம் இருக்கின்ற மட்டைகளில் நன்கு தெளித்தால் இந்த கரும்பூஞ்சானம் படலெல்லாம் ஓரிரு நாட்களில் அந்த மைதா மாவு பட்ட இடங்களிலெல்லாம் காய்ந்து அதனுடன் கீழே உதிர்ந்துவிடும். இதன் மூலமாக அந்த பச்சையும் நன்றாக தெரியும். மேற்கொண்டு ஒளிச்சேர்க்கை நன்றாக கிடைத்து அதனுடைய செடியினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். இன்னொன்று முக்கியமான கட்டுப்பாட்டு முறை என்னவென்றால் பரிந்துரைக்கப்பட்ட அந்த உரத்தினை நன்றாக இட வேண்டும். இது ஒரு முக்கியமான கட்டுப்பாட்டு முறையாகும். ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அந்த தென்னை டானிக்கை 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மரத்திற்கு 200 மில்லி என்ற அளவில் வேர் மூலமாக அந்த தென்னை டானிக்கை கொடுக்கும் பொழுது அந்த தென்னை மரங்களுக்கு பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு தன்மை உண்டாகக்கூடிய தன்மையும் கிடைக்கும். ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மிக முக்கியமானது. இன்னொன்று முக்கியமானது, எக்காரணத்திற்கும் கொண்டும் இந்த ரூகோ சுருள் வெள்ளைக்கு கட்டுப்படுத்த செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை அறவே பயன்படுத்தக்கூடாது. செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் பொழுது அன்பு விவசாயிகளே, தேவையில்லாமல் நமக்கு நன்மை செய்யக்கூடிய இறை விழுங்கிகள், ஒட்டுண்ணிகள் மற்றும் இதர நன்மை தரும் பூச்சிகளை இந்த கொடிய பூச்சிக்கொல்லிகளால் அழித்து விடுகிறோம். அது மட்டுமல்ல விவசாயிகளே, இந்த தென்னை மரங்களுக்கு முக்கியமாக மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய அந்த தேனீக்களையும் இந்த கொடிய பூச்சிக்கொல்லிகளால் அழித்து விடுகிறோம். மூன்றாவதாக, இந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதால் இளநீர் தண்ணீரிலும் தென்னை பருப்பிலும் பூச்சிக்கொல்லிகளுடைய எஞ்சிய நச்சுக்கள் தங்கி அதனை நுகர்வோர்களுக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய தன்மை உண்டாகும். எனவே எக்காரணத்தை கொண்டும் தென்னை மரங்களில் ரூகோ சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லிகளை அறவே பயன்படுத்தக்கூடாது. இந்த ஒருங்கிணைந்த ரூகோ சுருள் வெள்ளையை கட்டுப்பாட்டு முறைகளை கையாண்டால் தென்னையில் நன்கு இளநீர் அறுவடையிலும் முதிர்ந்த தேங்காய் அறுவடையிலும் நன்கு மகசூல் பெற்று அதிக லாபம் அடையலாம். நன்றி, வணக்கம்.
1: கதமுதா, அங்கக முறையில ரூகோஸ் வெள்ளைகளை எப்படி கட்டுப்படுத்தலாம், அது மட்டும் இல்லாம டானிக் இதெல்லாம் தெளிச்சு எப்படி கட்டுப்படுத்தலாம், இந்த செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதால என்னென்ன நன்மை தீமைகளாம் இருக்கு?

0: அதை பத்தியெல்லாம் நல்லா தெளிவா சொல்லிதான் இருப்பா.
1: ஆமாப்பா, பொதுவா தென்னை மரத்துல இந்த ஊடு பயிரா, கல்வாழை, இந்த சீத்தா,
0: ஆமா,
1: இதெல்லாம் நம்ம பயிரிட்டோம்னா இந்த சுருள் வெள்ளையி இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் சுருள் வெள்ளையி,
0: ஆமா,
1: அதை கட்டுப்படுத்துறதுல ஒரு பலன் கிடைக்குதாம்ப்பா. பல்வேறு செய்தியில அவர் சொன்னாரு.
0: ஆமா,
1: அது உனக்கு மட்டும் இல்லப்பா, எனக்கும் நல்ல பயனுள்ள செய்தியா இருந்தது.
0: நமக்கு மட்டும் இல்ல.
1: ஆமாப்பா, நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம இதை சொல்லணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஏன்னா பல இடங்கள்ல இந்த ரூகோச சுருள் வெள்ளையி வந்து பாதிப்பை உண்டு பண்ணுதுப்பா.
0: அதனால
1: எல்லா விவசாயிகளும் முனைப்பா இருந்து இத கட்டுப்படுத்தி தென்னையில நல்ல மகசூல் எடுக்கணும்பா.
0: கண்டிப்பா. கந்தமுத்த, நானும் என் தோப்பு தண்ணியில ரூகோச சுருள் வெள்ளையி கட்டுப்படுத்தி நல்ல மகசூல் பெறேன்பா.
1: சரிப்பா சரிப்பா, காலையிலே வந்து நல்ல விஷயம் எல்லாம் தெரிஞ்சிட்டு போற. கொஞ்ச நேரம் போ, 8-9 மணிக்கா கொஞ்சம் வெயில் ஏறின உடனே
0: சரியா
1: உன் தென்னந்தோப்பு பக்கம் நான் வரேன்.
0: காதுமுத்த, நீ எதுக்கு வரன்னு தெரியும், வா வா வா.
1: சரிப்பா சரிப்பா, போயிட்டாப்பா.
0: சரி சரி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளை காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18 மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக்கரசின் இத்தகைய

0: மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்ற விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடமுடக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மணிக்கு மேல் 8:10 மணிக்குள் திருக்குடமுட சிறப்பாக

0: குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடு முடக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மேல் 8:10 திருக்குளமுடு சிறப்பாக நடைபெற உள்ளது. திருக்குளமுடுக்கு பெருவிழாவிற்கான காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவ குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19 அதிகாலை 2:30 முதல் ஆகஸ்ட் 20 மாலை 5:30 வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20 ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இருவரி செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டுப் பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 168 ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5

0: ஓவரிலேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் பிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரீஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் 90.8 நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம் ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தாவரங்கள் வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே. இயற்கை பூச்சி விரட்டிகளாகவும் மண் நிலைப்படுத்திகளாகவும் பல்லுயிர் பெருக்கத்தை உருவாக்குவையாகவும் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சூழலியல் பாதுகாப்பு தாவரங்களில் வேம்பு, சாமந்தி மற்றும் துளசி போன்ற முக்கிய இனங்கள் அடங்கும். இந்த மீள்திறன் கொண்ட தாவரங்கள் கடுமையான ரசாயனங்களில் தேவைகளை குறைத்து மண்ணை வளப்படுத்தி உள்ளூர் மகரந்த சேர்க்கையாளர்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் சூழல் மண்டலமாக பாதுகாக்கப்படுகின்றன. பூச்சி விரட்டிகள் மற்றும் துணை பாதுகாவலர்கள் வேம்பு, அசடிரக்டா இண்டிகா, இயற்கையான பூச்சி விரட்டி மற்றும் சக்தி வாய்ந்த காற்று சுத்திகரிப்பான், சாமந்தி, டேஜிடஸ், மண் நூற்புழுக்களையும் தோட்டத்திற்கு தீங்கு விளைக்கும் பூச்சிகளையும் தடுக்கிறது, துளசி, ஆசிமம் சாங்டம் கொசுக்கள் மற்றும் பூச்சிகளை விரட்டுவதோடு தோட்டத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது, எலுமிச்சை புல், சிம்பபோகன், உண்ணிகள், கொசுக்கள் மற்றும் காற்றில் பரவும் பூஞ்சை வித்துகளை தடுக்கிறது, தைம், தைமஸ் வல்காரிஸ் தனது வீரியமிக்க எண்ணெய்களால் முட்டைக்கோஸ் புழுக்களையும் வெள்ளை ஈக்களையும் தடுக்கிறது, ரோஸ்மேரி, சால்வியா ரோஸ்மேரினஸ் சேதம் விளைவிக்கும் வண்டுகளையும் அந்துப்பூச்சிகளையும் விரட்டி அடிக்கும், புதினா, மெந்தா, எறும்புகள், கொறித்துண்ணிகள் மற்றும் முட்டைக்கோஸ் புழுக்களை விரட்டுகிறது, பூண்டு, ஆலியம் சட்டைவும் இயற்கையான பூஞ்சை எதிர்ப்பு பொருள்களாகவும் பரந்த அளவிலான பூச்சிகளை விரட்டும் பொருளாகவும் செயல்படுகிறது, கருந்துளசி, ஆசிமம் பேசிலிக்கம் அருகிலுள்ள பயிர்களை த்ரிப்சஸ் மற்றும் ஹான்வோம் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கிறது, கிரைசாந்திமம் பொதுவாக தோட்டப்பூச்சிகளை முடக்கும் இயற்கையான பயிரத்தினைகளை கொண்டுள்ளது, மண் நிலைப்படுத்திகள் மற்றும் வாழ்விட உருவாக்குநர்கள், ஆலமரம் ஃபைகஸ் பெங்காலென்சிஸ், இதன் ஆழமான வேர்கள் மண் அரிப்பை தடுப்பதுடன் ஏராளமான உள்ளூர் நுண்ணுயிரினங்களுக்கும் வாயுடமாக அமைகின்றன. அரச மரம் ஃபைகஸ் ரிலிஜியோசா அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடுகிறது மற்றும் பறவைகளுக்கு அடைக்கலம் அளிக்கிறது. வெட்டி வேர் இதன் ஆழமான அடர்த்தியான வேர் அமைப்புகள்

0: சரிவுகளை நிலைப்படுத்தி மண் சரிவுகளை தடுக்கின்றன. அர்ஜுன் டெர்மினேலியா அர்ஜுனா ஆற்றங்கரைகளை நிலைப்படுத்துகிறது மற்றும் வழிந்தோடு நீரை வடிகட்டுகிறது. நாவல் சைசீஜியம் கியூமினி வலுவான உள்ளூர் விதானங்களை உருவாக்கி உள்ளூர் பழம் உண்ணும் பறவைகளுக்கு ஆதரவளிக்கிறது. நெல்லிக்காய் ஃபில்லாந்தஸ் எம்ப்ளிகா வறண்ட மண்ணில் செழித்து வளர்ந்து பாலைவனமாதலை தடுக்கிறது. புங்கேமியா பினேட்டா சிதைந்த மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது. மூங்கில் வேகமாக வளரும் ஒரு நிலைப்படுத்தி, இது கனமான கார்பனை உறிஞ்சி தளர்வான மண்ணை பூட்டுகிறது. டிரோடென்ட்ரான் கடற்கரை சூழலை தாங்கக்கூடிய மணல் நிறைந்த கடற்கரைகளை நிலைப்படுத்த ஏற்ற ஒரு புதர்செடி. ஆர்மேரியா கடினமான மாசடைந்த அல்லது உப்புத்தன்மை கொண்ட மண்ணை தாங்கிக் கொண்டு நிலத்தை மூடி வளரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தாவரங்கள். வழங்கியவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய். ராம் என்றால் ராசி. தங்கமாக ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேரம் 7 மணி. கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்பாட்டில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கோவளத்தில் நாளை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இரவு தமிழகம் வருகிறார். இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி, கர்நாடக முதல்வர் திரு சிவகுமார், கேரள முதல்வர் திரு சதீஷன், ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி ஆகியோர் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். 2025 ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் முன்னணி பேட்மிண்டன் இணை த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் மற்றும் வேறு 15 விளையாட்டு வீரர்கள் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். முதுவரும் கால்பந்து வீரர் ஐ அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்விந்தர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டியலால் யாதவ் உள்ளிட்டோர் துரோணாச்சாரியா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளியனூர் சேதராப்பட்டி மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மூலக்குளம் அருகே உள்ள முத்துப்பிள்ளப்பாளையம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், ஆதிகேசவன் நகர், பிச்சைவேரன்பேட், ரெட்டியார்பாளையம், காவேரி நகர், அஜிஸ் நகர், பவழக்காரஞ்சாவடி, ஜவஹர் நகர், பூமியான்பேட், லாம்பேட், சரவணன் நகர், பொன்னகர், கோல்டன் அவென்யூ மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்தடை ஏற்படும். இதேபோல மணலிப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக கூனிச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, மணலிப்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை மின்தடை ஏற்படும். மேலும் திருபுவனை துணை மின் நிலையத்தில் மின்துறையின் பராமரிப்பு பணிகள் காரணமாக திருபுவனை, திருவண்டார்கோவில் மற்றும் பிப்டிக் எலக்ட்ரானிக் பார்க் ஆகிய பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
4: நேயர்கள் கேட்கலாம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 புதுவை புதுமை.
6: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவா மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: ஒரு நாட்டின் பண்பாடு நிலவளத்தாலும் நிரம்பிய செல்வ வளத்தாலும் மலரும் என்பர். நிலவளம், கலைவளம் இவற்றை விஞ்சுவதே மக்களின் மனவளம். அந்த மக்களின் மனவளம் என்பது அம்மக்களின் தாய்மொழி வளத்தினாலேயே சிறப்புற அமையும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ்குடியின் மொழியன்றோ நம் அன்னை தமிழ்மொழி. தமிழ்மொழி என்பது வாழ்வியல் நன்னெறி காட்டும் ஒப்பற்ற உயரிய சிந்தனையாகும். தமிழிலே பேசுவது இன்பம், தமிழ்

சிந்திப்பது இன்பம், தமிழிலே நூல்கள் இயற்றுவது மிகப்பேர் இன்பம். தமிழ் மொழியானது தமிழ் பண்பாட்டை இவ்வுலகத்திற்கு எடுத்துரைக்கின்றது. வையத்துள் மாந்தனாக பிறந்தவன் எங்கனம் வாழ்வாங்கு வாழ்ந்து இரவா புகழ் பெற வேண்டும் என்னும் நல்வழியை கூறுவது தமிழ் மொழியாகும். உலக மொழிகள் பல இருப்பினும் நம் தமிழ் மொழி போல் செவ்வியல் இலக்கியங்களை இலக்கணங்களை எம்மொழியிலும் காண்டல் அரிது. உலகில் பேசப்படும் மொழிகள் யாவற்றிலும் எழுத்தும் சொல்லும் மட்டுமே இருக்க காண்கின்றோம். ஆனால் நம் தமிழ் மொழியில் மட்டுமே பொருள் எனப்படும் வாழ்வியல் நெறிமுறை கருத்துக்கள் கொண்ட எண்ணற்ற நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன என்பதற்காக நாம் பெருமிதம் கொள்கிறோம். தமிழ் பண்பாட்டினை ஆராய்ந்தால் அது உலக மக்களுக்கோர் எடுத்துக்காட்டான உயர்ந்த பண்பாடு என்பதை அறியலாம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதில் இந்திய ஒருமைப்பாடு புலனாகிறது. இதிலும் யாதானும் நாடாமால் ஊராமால் என்ற தொடரோ உலக ஒருமைப்பாட்டை உருவாக்குகிறது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்னும் பழமொழியால் தமிழர் தம் பண்பாட்டை உலக பண்பாடாக காண்கின்றனர் என்பதை அறியலாம். அதிலும் உலகலாம் என சேக்கிழார் சுட்டுவதும் ஞாலம் நின்புகழே மிக வேண்டும் என ஞான சம்பந்தர் பாடுவதும் இதனை புலப்படுத்துகிறது. மேலும் அப்பாலும் அடிசார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என சுந்தரர் உலக மக்களை தொழுகின்றார். உலகம் எங்கும் ஏவியவனாக இறைவனை காண்கின்றார் அருணகிரிநாதர். ராமலிங்க அடிகளாரோ ஆன்மநேய ஒருமைப்பாட்டிற்கு வித்திடுகிறார். தமிழர் தம் பண்பாடு இங்கனம் செந்தமிழ் இலக்கியங்களால் சிறப்பு நிலையிலும் பொது நிலையிலுமாக ஓங்கியுள்ளது என்பதை அறியும் போது தமிழ் இன்பத்தில் நாம் திளைக்கின்றோம். தமிழ் மொழி உலக பெருமொழிகளோடு தொடர்புடையது. பல நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு தாய்மொழி தமிழே. இதனால் அதனை உலக மொழி என்றே கூறலாம். அது மட்டுமல்ல, உலக மக்களிடையே சமய ஒருமைப்பாட்டு உணர்வையும் ஒழுக்க நெறியையும் தமிழ் மொழியானது சிறந்த முறையில் எடுத்துச் செல்கிறது. இதனால் உலகம் அமைதி வழியில் நடைபோட வாய்ப்பு ஏற்படுகிறது. எங்கும் இறைவன் இருக்கின்றான் என்பதை பேச்சில் மட்டுமன்றி வாழ்விலும் உணர்ந்து வாழ்கின்றவர்களுக்கு மட்டுமே சமய வாழ்வு கிடைக்கும் எனலாம். தமிழில் தோன்றிய இலக்கியங்கள் மாந்தர்தம் வாழ்விற்கு நன்னெறி வழிகாட்டுவனவாகும். முதற்கண் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய அகத்தியம் என்னும் நூலினை அடிப்படையாக கொண்ட தொல்காப்பியம் என்னும் நூல் மனித வாழ்வை பொருளுரைத்ததாக செப்புகின்றது. அதனைத் தொடர்ந்து மதுரையில் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பாண்டியர்கள் காலத்தே 10 பாட்டு 8 தொகை என்னும் சங்ககால இலக்கியங்கள் தோன்றின. அவற்றுள் தமிழரின் வீரம், காதல், கலை, பண்பாடு, தருகன், ஆண்மை, இரக்கம், நடுநிலைமை போன்ற பண்பாட்டு கூறுகள் பேசப்பட்டன. பின்னர் தோன்றிய 5 பெருங்காப்பியங்களும் 5 சிறு காப்பியங்களும் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்கின. தொடர்ந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் பழந்தமிழர் பண்பாட்டினை பறைசாற்றின. மொழி என்பது காலந்தோறும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதாலும் புதிய வரவுகற்கு இடமளிப்பதாயும் இருக்குங்கால் மட்டுமே அது நிலைத்த தன்மையுடையதாக விளங்கும். அதற்கேற்ப தமிழ் மொழியானது காப்பியங்கள் சங்க இலக்கியங்களுக்கு அப்பாற்பட்டு மறுமலர்ச்சி கால இலக்கியங்களுக்கும் இடமளித்து புதுமை படைத்து உள்ளது. இவை யாவுமே கவிதை செய்யுள் இலக்கியங்களாக மட்டுமே அமைந்துள்ளது. இதனை தொடர்ந்து உரைநடை வளர்ச்சியும் சொற்பொழிவு வளர்ச்சியும் மேலும் மேலும் தமிழுக்கு பெருமை சேர்த்து வருகின்றன. சிறுகதைகள், புதினங்கள், நாவல்கள் எனவும் வளர்ந்துள்ளன. சிற்றிலக்கியங்கள் தமிழின் சிறப்புகளை பல்வேறு எடுத்துக்காட்டுகளால் தெளிவுற விளக்குகிறது. 6 அறிவு படைத்த மனிதனே உலக உயிர்களுக்கெல்லாம் தலையானவன். அவனது பிறப்பு, வாழ்வு, வாழ்வின் நோக்கங்கள், அவனது எச்சம் இவையெல்லாம் எங்கனம் திகழ வேண்டும் என தமிழ் இலக்கியங்கள் தெல்லென எடுத்துரைக்கின்றன. திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான முப்பால் எனப்படும் திருக்குறள் எந்நாட்டினருக்கும் ஏற்றதாக அமைந்துள்ளது. தமிழுக்கு கதி என கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் கூறுவர். தம்பரால் இயற்றப்பட்ட கம்பராமாயணமும் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறளும் தமிழின் 2 கண்கள் என்றே கூறலாம். தமிழ் இலக்கியத்தில் தொடங்கிய காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பில் உச்சநிலை அடைவதை நாம் காணலாம். சொல்லின் செல்வனாக அனுமன் போற்றப்படுவதற்கு காரணம் அனுமனின் சொல்லாற்றல்தான். சீதையை தேடி பல திசைகளில் சென்ற வானரங்களில் அனுமனும் ஒருவன். இலங்கையை அடைந்து அசோகவனத்தில் இருந்த சீதையை கண்டு உரையாடி அவளிடமிருந்து சூடாமணியை பெற்று வந்த அனுமன் மனம் கலங்கி சீதை என்ன ஆனாளோ என்னும் நிலையை தெரிந்து கொள்ள துடித்துக் கொண்டிருந்த ராமன் முன் சென்று ராமனை வணங்கவில்லை. இலங்கை இறந்த திசை நோக்கி பூமியில் விழுந்து இரு கரங்களாலும் வணங்கி நின்றான். இச்செய்கையால்
சீதாதேவி நலமுடன் இருக்கிறாள் என்பதை ராமன் உடனே புரிந்து சோர்வு நீங்கினான். மேலும் அனுமன்

ராமனை நோக்கி, கண்டனன் கற்பிணுக்கணியை கண்களால் என்று சொன்ன சொற்களால் அனுமன் சீதையை தன் கண்களால் கண்டான் என்பதையும் கற்புடன் திகழ்கிறாள் என்பதையும் ராமன் புரிந்து கொண்டு அமைதியானான். இவ்வாறு எதை முதலில் சொல்ல வேண்டுமோ அதை தக்க வார்த்தைகளால் கூறிய அனுமனை சொல்லின் செல்வன் என எவ்வளவு பாராட்டினாலும் தகுமன்றோ? இதுவே தமிழின் சிறப்பாகும். திருக்குறள் ஓர் உலக பொதுமறை நூலாகும். உலகம் முழுமைக்கும் ஒரே நீதியாய் வான்புகழ் திருவள்ளுவர் பெருமானால் இயற்றப்பட்டதாகும். இவ் அறநூல் அறம் பொருள் என்பனவற்றை சொல்லி மக்களின் இல்வாழ்க்கையை பற்றியும் கூறி முழுமையடைய செய்கிறது. மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறார் வள்ளுவர் பெருமான். மாந்தரிடையே நட்பு மன்னன் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை, அறம் வழுவா உயர் மாந்தர் பண்புகள், இல்லறத்தாரின் கடமை, கல்வியின் பெருமை, நல்லாட்சியின் மாண்பு, முயற்சி, மடி, துயில், எவை எவை தேவை, எவ்வற்றை மாந்தர் துறந்து விட வேண்டும் என்றெல்லாம் திருவள்ளுவர் தமது 1330 குறட்பாக்களிலே விளக்கியுள்ளார். அடுத்து எட்டு தொகை நூல்களின் சிறப்புகளை நோக்கமெடுத்து அவை நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு மற்றும் புறநானூறு என்பதை பட்டியலாம். இந்நூல்களுள் சங்ககால மக்களின் வாழ்வியலில் நெறிமுறைகள், குறிப்பாக காதலும் வீரமும் பற்றி எடுத்து ஆளப்பட்டுள்ளன. இக்காலத்தே சாதி மறுப்பு திருமணம் என்பது எட்டாக்கனியாக உள்ளது. ஆனால் சங்க காலத்திலேயே காதலில் ஒன்றுபட்டு ஒரு தலைவனும் தலைவியும் ஊராறிய மனம் செய்து கொள்வது என்பது இயல்பானதொன்றாக அமைந்திருப்பதை அறியலாம். குறுந்தொகையில் வரும் ஒரு பாடல், யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி எரிதும் செம்புல பேனீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்னும் பாடலால் சாதி மத ஏற்றத்தாழ்வற்ற சமுதாய வாழ்வினை நம் தமிழ் மொழி அருமையாக சுட்டுகின்றது என்பதை அறியலாம். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்றே என வரும் அடிகள் நிறைவாக நேர் வழிபடுவோம் புனைவோல் ஆறுயர் முறை வழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம். ஆகலின் மாட்சியர் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என கணியன் பூங்கொன்றனார் பாடுகிறார். புறநானூறு ஔவையார் பாடுகிறார், மனிதா, இந்த உலகம் காடாகவோ மேடாகவோ இருக்கட்டும், ஆனால் எந்த நாட்டிலே நல்லவர்கள் வாழ்கின்றார்களோ அங்கேதான் உலகமும் நல்லதாக அமையும் என்கிறார். புறநானூற்று 187 பாடல், நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆழவன் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என ஔவையார் பாடியிருக்கிறார். புறநானூற்றிலே வருகின்ற மற்றொரு பாடல், நரிவேறு தலையார் என்ற புலவர் மக்களிடத்திற்கு ஓர் ஆலோசனை வழங்குகின்றார். மக்களே, நீவர் வயது முதிர்ந்து நரை திரை தோன்றி இறக்கும் தருவாயில் மனங்கலங்காது இருப்பீராக. ஏனெனில் அச்சமயம் மன கவலையின்றி இருக்க வேண்டுமாயின் நீவர் வாழும் காலத்து உங்களால் பிறருக்கு நல்லவை செய்ய இயலாவிடனும் பிறர்க்கு எவ்வித தீங்கை மட்டும் செய்யாதிருப்பீராக. அதுதான் எல்லோரும் விரும்புகின்ற நல்ல நெறியுமாகும் என கூறுகின்றார். இதோ அந்த பாடல், பல்சான்றீரே பல்சான்றீரே கயன் முள் அன்ன நரை முதிர் திரைகவுன் பயனின் மூப்பின் பல்சான்றீரே. கடியலூர் உரித்திரங்கண்ணனாரால் பாடப்பட்ட நூல் பட்டினப்பாலை என்பது. இந்த நூலில் சோழ வளநாடும் காவிரி ஆறும் காவிரி பூம்பட்டினமும் சோழ மன்னன் திருமாவளவனின் வலிமையும் வள்ளல் தன்மையும் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. துறைமுகப்பட்டினமாகிய பூம்புகார் நகரத்தின் திருக்கள் எங்கனம் வளம் நிறைந்திருந்தது என்பதனை பட்டினப்பாலை எடுத்து இயம்புகிறது. சிறந்த புகழை கொண்ட தேவர்களின் பாதுகாப்பின் கீழ் கடல் வழியாக கப்பலில் வந்த நிமிந்து ஓடக்கூடிய குதிரைகளும் தரை மார்க்கமாக வண்டிகளில் ஏற்றி கொண்டு வர கருப்பு நிற சிறந்த புகழை கொண்ட தேவர்களின் பாதுகாப்பின் கீழ்கடல் வழியாக கப்பலில் வந்து நிமிந்து ஓடக்கூடிய குதிரைகளும் தரை மார்க்கமாக வண்டிகளில் ஏற்றுக்கொண்டு வரப்பட்ட கருப்பு நிற மிளகுகளும் இமயமலை போன்ற வடக்கே உள்ள பல்வேறு மலைகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட இரத்தினங்களும் தங்க கட்டிகளும் குடகமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சந்தனம் அகில் கட்டைகளும் நிறைந்து காணப்பட்டன என்று கூறி, மேலும் கங்கை காவிரி ஆற்றுப்படுகை அங்கே விளையும் விளை செல்வங்களும் பர்மாவிலிருந்து வந்த பல்வேறு செல்வங்களும் பூமி தாங்க முடியாதபடி காவிரி பூம்பட்டினத்தின் தெரு வீதிகளில் குவிந்து கிடந்தன என்று சொல்லுகிறார்கள். இதோ அந்த பாடல், செல்லா நல்லிசை உமரர் காப்பின் நீரின் வந்த நிமிர்பதி புறவியும்

0: காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத் தாக்கமும் அறியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகின் என பாடப்படுகிறது.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவா மதிவாணன் அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேயர்கள், இதுவரை புதுவை புதுமை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. தாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் இரு நாடுகளின் பொதுவான விருப்பம் உள்ளிட்ட விஷயங்களை அமைச்சர் அப்போது பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்தியாவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். தேசிய தேர்வு முகமையான NTA தனது தேர்வுத்தாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. NTA நடத்தும் தேர்வுகளுக்கு முன்பாக அதனை 4 நிலைகளில் ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சரிடம் NTA தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்த 3 வாரங்களுக்குள் 25 அலுவலர்களை தேசிய தேர்வு முகமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அலுவலகம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் மாநில தேர்வாணையம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வுகளை நடத்திய DSR டேட்டா ப்ராசஸிங் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மருந்து ஆய்வாளர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை ஆட்சியர்கள், பல் மருத்துவர்கள், உதவி பொறியாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், வனச்சரக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதில் அடங்கும் என்று ஜார்க்கண்ட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழாய்கள் மூலமான இயற்கை சமையல் எரிவாயு

0: இனிப்புகளை பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஊக்கத் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும், அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவை விரைவில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,74,00,000 உள்நாட்டு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளதாகவும், பயன்பாட்டிற்கு கொண்டுவராத இணைப்புகளை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய பகுதிகளுக்கு குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பை விரிவுபடுத்தவும், நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்த 3 மீனவர்கள் உடனடியாக டாமனில் உள்ள மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எம் நம் கெம்சாங் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக வைத்துள்ள ஆயுதங்களை ஒப்படைத்து மறுவாழ்வு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று சரணடைந்த 46 பேருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக சரணடைந்தவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும், 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு எம் நம் கெம்சாங் சிங் தெரிவித்தார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள அபு புகார் விமானப்படை தளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. விமானப்படை தளத்தின் ஓடுபாதையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும், இதில் பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி நாட்டின் ராணுவ படைகளை தனது விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், விதிகளை மீறி சிரியா செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நானா மெம்பரே மாகாணத்தில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாகவும், தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது சுரங்கப்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என் கோல் கணக்கில் வென்றது.

நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் காலின்ஸ் பிலிபோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் லாரன் லாம் அலிசான் லீ இணையை 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:25. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீர் அடங்காமை யூரினரி இன்கான்டினன்ஸ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுநீரக லீக்கேஜ் அதாவது யூரினரி இன்கான்டினன்ஸ், அதை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். யூரினரி இன்கான்டினன்ஸ் என்பது நம்ம எப்படி இன்ஃபெக்ஷன் ஃபீமேல்ஸ் காமன் சொன்னோமோ அதே மாதிரி யூரினரி இன்கான்டினன்ஸும் ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் காமனாக இருக்கும். மேல்ஸ்க்கும் இது வரும், ஆண்களுக்கும் இந்த வியாதி வந்து யூரினரி லீக்கேஜுங்கிறது வரும். அது யூஸ்வலாக அந்த ப்ராஸ்டேட் வியாதி இல்லை இந்த ப்ராஸ்டேட்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு லீக்கேஜ் இருக்கும். சில சமயம் நரம்பு சம்பந்தமான வியாதி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி லீக்கேஜ் இருக்கும். பெண்களுக்கு இந்த லீக்கேஜ் வந்து ஏன் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பிரசவ காலங்களில் குறிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும்போது ஏதாவது சிரமங்கள் இருந்தா அவங்களோட அந்த குழந்தையோட தலை வந்து அந்த தசை நார்களை அழுத்துவதனால அதில் இருக்கிற ரத்த ஓட்டம் குறைஞ்சி பிற்காலத்தில் உடனே வராது, ஒரு அவங்களுக்கு 40-50 வயசு ஆகும்போது அந்த சிறுநீரக கசிதல் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிறுநீரக கசிதல் வந்து பல வகையா இருக்கும். சிறுநீரக கசிதல் அப்படிங்கிறது நமக்கு வந்து அர்ஜென்டா வரும் ஆனால் போறதுக்குள்ள லீக் ஆகும். இது வந்து அர்ஜென்சி இல்ல அர்ஜின் கான்டினன்ஸ் அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம். சில பேருக்கு வந்து யூரின் அர்ஜென்சி அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஆனால் திடீர்னு தானாகவே தூக்கத்தில் வழியிற மாதிரி இருக்கும். இது வந்து ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ், அவங்க சிறுநீர் பை வந்து சரியா வேலை செய்யல, ஆனா அதனால நிரம்பி அது டேங்க்ல வாட்டர் டேங்க்ல தண்ணி வழியிற மாதிரி அது கெப்பாசிட்டி தாண்டினோடனே தானா லீக் ஆகுது. இது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அதாவது இருமல் தும்மல் இல்ல அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு தூக்கி போடுற மாதிரி ஒரு இது அந்த மாதிரி இருக்கும்போது யூரின் வந்து லீக் ஆகுறது. இந்த மூணு வகையா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்கும். இந்த இன்கான்டினன்ஸ்க்கு வந்து அர்ஜ் இன்கான்டினன்ஸ் நம்ம சொன்னதும் அந்த ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் அப்படின்றது ஒவ்வொன்றுக்குமே ட்ரீட்மெண்ட் வந்து வேற. எங்க ப்ராப்ளம் இருக்கு, அடப்பு இருக்கா இல்ல யூரின் பை வர பாதையில அடப்பு இருக்காங்கறத பார்த்து அதை நம்ம சரி செய்யணும்னா அது அறுவை சிகிச்சை மூலமாகவோ இல்ல மாத்திரை மூலமா நரம்பு கோளாறுகளை மாத்திரை மூலமா சரி பண்ணலாம். சிறுநீர் பாதை அடப்பை வந்து நம்ம எண்டோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாவும் சரி பண்ணலாம். அதை சரி பண்ணா அது சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அதாவது இருமுனா தும்மல் இதனால சேர்ந்து வர்றது இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது யூரின் லீக்கேஜ் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது. அந்த வியாதிக்கு வந்து இப்ப நிறைய மாத்திரை மருந்துகள் மூலமாவும் சரி பண்ணலாம். ஒரு 20% 30% பேர் வந்து மாத்திரை மருந்துகளை செய்யலாம்.

0: பாதி இருக்கிற 70% பேருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். இது அறுவை சிகிச்சைனா ஏதோ ஒரு பெரிய அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இல்லை. இந்த அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நிறைய பேருக்கு வீட்டில் இல்லை பக்கத்தில் இருக்கவங்களாம் ஹெர்னியா அப்படின்னு ஒரு இதுக்கு வலை வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மெஷ் அதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிறிய டியூப் மாதிரி வலை இருக்கும், அந்த மெஷ்ஷை வந்து நம்ம யூரின் போகிற டியூப் பக்கத்தில் சின்ன 1 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் துவாரம் வழியாக அதை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா அந்த இரும்புனா தும்னா வர்ற அந்த லீக்கேஜ் வந்து பெர்மனண்ட்டாகவே க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து ஆஸ்மா, கிரானிக் காஃப் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் நம்ம சரி பண்ணணும். ஸோ அவங்களுக்கு அசோசியேட்டட் வியாதிஸ், அது கூட என்னென்ன தொந்தரவு இருக்கோ அதுக்கான காரணங்களையும் கண்டுபிடிச்சு அதையும் சரி பண்ண இந்த வியாதியை வந்து நம்ம சரி பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த இது வந்து ஒரு பெரிய சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி, இந்த யூரின் லீக் ஆகிறது வந்து பெண்கள், குறிப்பாக பெண்களுக்கு வந்து வெளியே போகிறது, பஸ்ஸில் போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில், இது வந்து அவங்களுக்கு ஒரு உடல் வியாதி மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மனோவியாதியாகவும் மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது எளிதில் சரிபடுத்தக்கூடியது. இது நம்ம எல்லாருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம அதை விளக்கி சொல்லும் போது நம்ம அவங்களுக்கான சோஷியல் ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த இன்கான்டினன்ஸ் பொறுத்த வரைக்கும், குறிப்பாக ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% சரி பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நன்றி.
1: இதுவரை நலமாய் வாழ கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து. அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 7:41 நேயர்கள் இனி கேட்கலாம் வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில எப்போதும் ஒரு க்வெஸ்சன் கேட்போம், அதுக்கு நேயர்கள் பதில் FB பேஜ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 அப்படிங்கிற பேஜ்ல ஆன்சர் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திராயன் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கிய ஆகஸ்ட் 23 இந்தியாவில் என்ன தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற க்வெஸ்சன் தான் கேட்டிருக்கோம். நேரில் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா போயிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நிகழ்ச்சியில பாடல் வருது, கேட்கலாம்.

சூட்டு கண்ணா அண்டர் கட்டல தந்தர் தொந்தர அந்தர் வந்தர் சூட்டு கண்ணா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மக்களே, நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் FB பேஜ்ல போயிட்டு சரியான பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வேலைவாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மின் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேசிய அனல் மின் நிறுவனத்தில் NTPC காலியிடங்களுக்கான அறிவிப்பு. துணை மேனேஜர் பிரிவில் மெக்கானிக்கல் 55 இடங்கள், எலக்ட்ரிக்கல் 40 இடங்கள், கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரூ மெயின்டென்ஷன் 40 இடங்கள், இன்னும் மொத்தம் 135 இடங்கள் நிரப்பப்பட இருக்குது. கல்வி தகுதி பாத்தீங்கன்னா BE BTech சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 18 வயதுக்கு மேல 55 வயதுக்குள்ள இருக்கணும். 26/8/2026 படி தேர்ச்சி முறை பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு இருக்கு. இதை பத்தி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு CAREERS.NTPC.CO.IN அப்படிங்கிற தளத்துல போய் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்த பாடல் வருது, கேட்கலாம்.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தி உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, தேசிய வங்கியில காலி பணியினங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. வாடிக்கையாளர் சேவை பணியாளர் பிரிவுல வந்து உத்தரப்பிரதேசில 1713 இடங்கள், கர்நாடகாவில் 1414, மகாராஷ்டிராவில 1051, மேற்கு வங்கம் 9046, அப்புறம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 675 இடங்களுக்கு உட்பட 11403 காலி பணியிடங்கள் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. இதுக்கு கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு பிரிவில் வந்து பட்டப்படிப்பு படித்திருந்தா போதும். வயது வரம்புனாக்கா 21/8/2026 தேதியின்படி 20 வயதுக்கு மேல 28 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ibps.in அப்படிங்கிற தளத்தில் போய் பாருங்க. மறுபடியும் சொல்றேன், ibps.in அப்படிங்கிற தளத்தில் போய் இதை பத்தி மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திராயன் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கிய ஆகஸ்ட் 23 தேதி இந்தியாவில் என்ன தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற க்வெஸ்சன் தான் கேட்டிருந்தோம். நேர்களே, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா உடனே FB பேஜில் போயிட்டு ஆகாஷவாணி புதுச்சேரி 102.8 அப்படிங்கிற பேஜில் உங்கள் பேர், ஊர், என்ன பதில் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பர் பாடல் வருது, கேட்கலாம்.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திராயன் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கிய August 23 இந்தியாவில் என்ன தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கு சரியான பதில் பாத்தீங்கன்னா, நேஷனல் ஸ்பேஸ் டே, தேசிய விண்வெளி தினம் அப்படிங்கறதா இதுக்கான சரியான பதில். சரியான பதில் சொன்ன நேயர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டனி ராஜ் சென்னை, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், பாலசுப்ரமணியன் தூத்துக்குடி, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான், ஜி வீரமணி பாலன் கோவிந்தன்பேட்டை, ஆனந்த் முருகன் பூவுலப்பாளையம், ஷாகுல் ஹமீத் ராஜா கொடிக்கால்பாளையம், லூயிஸ் செல்வராஜ், தில்லை வில்லாளன் ராஜன், அன்பு எம் கெடார், அர்ஜுனன் ஆரணி, பிரபு வீரா ராஜபாளையம், கி ரவிச்சந்திரன் பெரியவளையம், அன்புராணி, சண்முக சுந்தரம் மதுரை, நெல்லிக்குப்பம் மகேந்திரன், மனோ சோபனா, திகழிசை சுரேந்தர், காயத்ரி செஞ்சி, கலைவாணி ஹரிஹரன், சோமசுந்தர பிரபு, கதிரன் வாரியங்காவல், எஸ் சேப்பு விஜயராகவன் காரைக்கால், அரக்கோணம் ரோசையா. நேயர்களே, சரியான பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில நிறைவா உங்களுக்காக ஒரு சூப்பர் பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வாதவன். மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்பாட்டில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கோவளத்தில் நாளை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இரவு தமிழகம் வருகிறார். இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி, கர்நாடக முதல்வர் திரு சிவக்குமார், கேரள முதல்வர் திரு சதீஷன், ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி ஆகியோர் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். 2025 ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் முன்னணி பேட்மிண்டன் இணை திரிசா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் மற்றும் வேறு 15 விளையாட்டு வீரர்கள் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். முதுபெரும் கால்பந்து வீரர் ஐ அருமநாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீந்தர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டேலால் யாதவ் உள்ளிட்டோர் துரோணாச்சாரியா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்காஞ்சி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கீழ் அகரகாரம் ஏரி தாங்களை புதுப்பிக்கும் பணி 22,38,500 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் கலந்து கொண்டு ஏரியை புதுப்பிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் வாரிய தலைவர் திரு பாலமுருகன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி திரு சிவசங்கரன், செயற்பொறியாளர் சித்ரா உள்ளிட்ட அதிகாரிகள், திருக்காஞ்சி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் சாலைகள் கோட்டம் சார்பில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் மூலமாக பாகூர் தொகுதி பல்லக்கொரவள்ளிமேடு சாலை 75,57,000 ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட உள்ளது. பாகூர் பங்களா வீதியில் உள்ள அங்கன்வாடி மையம் 15.76 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பித்து சுற்றுச்சுவர் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜையை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதுடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கம் மக்களே, உற்சாகமான காலை நேரம். இந்த நாள் உங்க எல்லாருக்கும் சிறப்பான நாளாக அமைய எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள். டைம் இப்ப 8:03:25 ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆர்ஜே அன்பரசி இன்னைக்கு பேச போறாங்க. எங்கிருந்து பேச போறாங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நம்ம புதுவை கேட்டுக்கிங்க. நம்ம ஆர்ஜி அன்பரசி லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹாய் அன்பரசி, குட் மார்னிங்.
1: தெரிஞ்சுக்க போறோம் எந்த ஊர்ல இருந்து லைவ் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரங்கநாதபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர்லதான். ரொம்பவே அழகான பசுமையான ஒரு ஊரா இருக்கு. சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி கூட நிறைய ஆலமரம் எல்லாம் இருக்கு, அப்புறம் பெரிய குளம், அதை சுத்தி ஒரு நிறைய மரங்கள். அப்படி ஒரு இயற்கை எழில் கொஞ்ச கூடிய ஒரு ஊர் கிட்டதான் நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தோம்னா நிறைய கோவில் எல்லாம் இருக்கு. அப்படி வந்து ஒரு சார் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட வந்து பேசலாம் சரி இந்த அப்படின்னு சொல்லும்போது, ஓகேம்மா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லிருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார். அவங்க பேரு
2: செந்தில்.
1: ஓகே செந்தில் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ சூப்பர் சார். சோ அப்போ விவசாயம் பிளஸ் வந்து பிசினஸ், இது இல்லைன்னா அது அதுல தான், இது ரெண்டுத்தையும் பார்த்து அதே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சோ சொல்லுங்க சார், ரங்கநாதபுரம் பாண்டிச்சேரி
2: பழமையான ஊர் தான். அந்த ஆலமரம் ஆலமரம்லாம் கிட்டத்தட்ட 1000 வருஷம். அதுக்கு ஆலமரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு கோட்டையே இருக்கு.
1: இந்த ஆலமரம்
2: பாத்தீங்கன்னா அவங்க கோட்டைக்கு மேலதான் ஆலமரம். நீங்க கீழே நாங்க எல்லாம் எங்களுக்கு ஊர்காரங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல ஒரு பெரிய கோட்டை இருக்கு. ஆமா, அந்த கோட்டைக்கு மேலதான் ஆலமரம் வளர்ந்துருக்கு. அப்படின்னா அது 8 வருஷம் பழனி வளர்ந்துச்சு. அதே மாதிரி நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா வழியில வந்து பாட்டு அவங்க வந்து உள்ள வர்றதுக்காக கேட் பாஸ் போட்டுச்சு, பெரிய கேட் போட்டு கதவு போட்டு லாக் பண்ணிச்சிருந்தாங்க. ரெண்டு கேட் இருக்குது எங்களுக்கு. செஞ்சி பாதன்னு இந்த வழியா இருக்கு. செஞ்சிக்கு வந்து தேசிங்க ராஜா வந்து இந்த வழியா தான் போவாருன்றது வழியே இருக்கு. இன்னமும் இருக்கு அந்த வழியே இருக்கு. இந்த ஊர் வந்து ஒரு வரலாற்று தெரியும் கோவில் தான். இந்த பக்கம் இதுவே அந்த பக்கம் ஊரோட அந்த அந்த பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும். பெரிய அந்த காலத்து ராஜா எல்லாம் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க குளம். குளம் குளத்தை ஒட்டி அம்மன் கோயில். இப்போ நாங்க இந்த குளத்தை வச்சு கொஞ்சம் புனரமைக்கிற வேலை எல்லாம் செய்யணும்ன்றதுக்காக அரசாங்கத்தை அந்த மாதிரி சில வரலாறு சிறப்பு மிக்க ஒரு
1: ரொம்ப நிறைய விஷயங்கள் உங்க ஊரை பத்தி
2: நிறைய இடத்துல வந்து மதில் சுவரு, அந்த பழைய மதில் சுவரு இருந்தது நிறைய இருக்கு. அது பேரே வந்து கோட்டவெளின்றதுதான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க.
1: இந்த இடம்
2: கோட்டவெளின்னு சொல்லுவோம். காலத்துல இந்த இடம் வந்து ஒரு போர்க்களம் வச்சுக்கு ஆயுதங்கள் செய்யற இடமா இருந்திருக்கு.
1: உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நீர்

0: நிலைகள்
1: என்னன்னா எப்படி பாக்கணும் கிடையாது, போர்வெல் தான், அதுவும் ஆழ் குழாய் தான், எல்லாம் ஒரு 350-400 அடி அந்த ரேஞ்சில போய் பாத்தீங்கன்னாலே ரொம்ப ரொம்ப ரம்மியமா இருக்கும், ஒரு இயற்கை அழகோட இருக்கும், அது வந்து அயனா இருக்கும்
0: சித்திரமாசத்துல
1: இந்த ஒன்பது நாள் விநாயகர் கோவில்

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:30, 13 நொடிகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை, FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ரங்கநாதபுரம் இங்கிருந்து நம்ம RJ அன்பரசி பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், வாங்க அன்பரசி.
4: மக்களே, சாவடிக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்மள்கிட்ட பேசினவங்க வந்து சொன்னாங்க இல்லையா, ஒரு பழமையான ஒரு மண்டபம் இருக்கு, அது பக்கத்துல வந்து குளம் இருக்கு, அது பக்கத்துல வந்து ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூல் இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு. சோ நம்ம அப்படியே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்த வந்து பாக்கும்போது நான் அந்த மண்டபத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கேன் கண்ணெதிரியே. சோ அது வந்து கொஞ்சம் பழுதடைந்த நிலை, கொஞ்சம் இல்ல ரொம்பவே பழுதடைந்த நிலையதான் இருக்கு. பட் அந்த காலத்துடைய ஒரு வரலாற்ற தாங்கி நிக்கிற, கொஞ்சம் தாங்கி நிக்கிற ஒரு இடமா கூட இருந்துட்டு இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம வந்து உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஓகே மா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம், உங்க பேருண்ணா? ஓகே ராஜா அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, இங்க எங்க ஏரியாவில வந்து கடை வச்சிருக்கீங்க. ஓகே, சோ நீங்க சொல்லுங்க ராஜா, நான் உங்க ரங்கநாதபுரம் இந்த ஊரை பத்தி 20 கிலோமீட்டர் உங்க ஊருக்கு. ஓகே, எந்தெந்த வழியெல்லாம் உங்க ஊருக்கு வரலாம் ரீச் ஆகிறதுக்கு?
5: பத்துக்கல்ல இருந்து சதரபுத்து வழியா வந்து வரலாம். காடையூருக்குல இருந்து கண்டமூலத்துல வரலாம். இந்த ஆப்போசிட் எடுத்தாலும் மயிலத்துல இருந்து தயிராளி, பெரும்பாக்கம், கருத்தானூர், பரங்கனி, சேதாபுத்து அந்த வழியா நம்ம வரலாம்.
4: ஓகே, எல்லா பக்கமும் உங்க ஊருக்கு வந்து வழி இருந்துச்சு. ஓகே, உங்க ஊர் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி பேசினாங்க. உங்களுக்கு வேற என்ன உங்க ஊரை பத்தி தெரியும் அப்படின்றது சொல்லுங்க. ரங்கநாதபுரம் ஏன் உங்க ஊருக்கு பேர் வந்துச்சு?
5: ரங்கநாதர் வந்து ஆண்டு இருந்துட்டு சொல்றாங்க.
4: அது வந்து செவி வழியா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே, இப்ப இந்த ரங்கநாதபுரம் இந்த ஊர்ல வந்து என்ன வேலை எல்லாம் பிரதானமா நடக்குது அப்படின்றது சொல்லுங்க.
5: விவசாய வேலை கம்பெனி,
4: இண்டஸ்ட்ரியல் ஏரியா ரங்கநாதபுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய என்ன, இங்க இருக்கக்கூடிய வேற என்னென்ன விசேஷமான இடங்கள் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. உங்க ஊர்ல என்னென்ன விசேஷமான இடங்கள் இருக்கு, உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச இடம், வேற என்னென்ன மாறி இருக்கு உங்க ஊரை பத்தி?
5: ஏற்கனவே
4: இப்பெல்லாம்
5: வந்து

0: தெரியாதுன்றதாவது
1: சோ இப்போ இங்க வந்துட்டு நீங்க உங்களோட வயசுல இருந்து இருக்கிற வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு ஏன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நீங்க விளையாடி இருக்கீங்க அந்த என்னென்ன அரசு கட்டிடங்கள்லாம் இருக்கு நீங்க உங்களுடைய மற்ற தேவைகளுக்கு எல்லாம் எங்க போவீங்க இங்க என்னென்ன வசதிகள் இருக்கு வரலாற்று புகழ் மிக்க ஒரு இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க நீங்க அந்த சின்ன வயசான இடத்துல போய் விளையாடி இருக்கீங்களா இந்த குளம் சாவடி குளம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இடம் உங்க ஊர்ல வேற இந்த பொங்கல் இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும்ல அதெல்லாம் எப்படி நடக்கும் ஓகே சோ நல்ல கொண்டாட்டமா கோலாகலமா இருக்கும் ஓகே ஓகே சூப்பர் அண்ணா ஸோ அப்படியே அதே கொண்டாடுறதோட ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் உங்க ஊரை பத்தி எங்களுக்கு சொன்னதுக்கு தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ எஸ் மக்களே இப்போ நம்ம வந்து ரங்கநாதபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இருந்துட்டு இருக்கோம் அங்க வந்து ஒரு வேலையா ஒரு அங்கிள் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க தான் பேச போறோம் வணக்கம் ஐயா உங்க பேரு சுப்பராயன் ஐயா என்ன ஊர் நீங்க ஓகே ரெட்டனை பக்கத்துல அம்மன் குளத்து மேடு ஓகே இங்க இருந்தா எவ்வளவு தூரம் உங்க ஊரு 25 கிலோமீட்டர் ஓகே இங்க இருந்து பாண்டிச்சேரியே 20 கிலோமீட்டர் தான் ஓகே என்ன வேலையா இங்க வந்திருக்கீங்க
2: நீங்க
1: கட்டிட மேஸ்திரி ஓகே ஓ ஓகே எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க 60 வருஷமா அப்பா ஓகே 60 வருஷமா இங்க வந்து போக்குவரத்து இருக்கு உங்களுக்கு என்னென்ன மாறி இருக்கு ரங்கநாதபுரம் இந்த ஊருக்கு என் பேர் வந்தது அதை பத்தி சொல்லுங்க
2: ரங்கநாதபுரம் 1970 அதுக்கு முன்னாடி வந்து ராமநாதபுரம் தான்
1: இந்த ஊர் பேரா ஓகே
2: சொல்லுங்க பிரிட்டிஷார் வந்து பிரெஞ்சு வந்து பாண்டிச்சேரி வந்து ஆளுமை சொல்லும் போது அவர்கள் வந்து முதல் தங்கிய இடம் வந்து ரங்கநாதபுரம்
1: இந்த ஊர் ரங்கநாதபுரம் இப்போ அழைக்கிற
2: ரங்கநாதபுரம் தான் பேரே ஆனா அவங்க வந்து மாற்றி ராமநாதபுரம் இருக்காங்க
1: நீங்க இப்போ நீங்க இத்தனை வருஷமா இங்க வந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா இங்க என்னென்னலாம் மாறி இருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு
2: முன்னாடி எல்லாம்
1: அந்த குடிசை வீடு சாலை இது எல்லாமே சொல்லிட்டாங்க எல்லாம் மாறி
2: இருக்குன்னு கிடையாது ஒரே ஒரு பஸ் தொடர்பு
1: போக்குவரத்துக்கு
2: அப்படின்னா
1: போக்குவரத்து வசதி எல்லாம் நிறையவே
2: இருக்கு அதன் பிறகு வந்து இது டபுள் ரோடா இருக்கு கொஞ்சம் அகலப்பட்டு

இன்னைக்கு ராமநாதபுரம் முன்னாடி அடைச்சு அதுக்கும் முன்னாடி ரங்கநாதபுரம் இருந்து இப்ப மறுபடியும் ரங்கநாதபுரமா மாறி இருக்கக்கூடிய அழகான ஒரு ஊர்ல இருந்துதான் நம்மளுடைய லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஊரை பத்தி இன்னும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. தொடர்பு இணைந்தீங்கன்னா 102.8

0: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
1: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
0: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
2: எட்டு மணி 44 நிமிடம் 11 நொடிகள் ஆகுது. இப்போ

0: புதுவை 102.8ல நம்ம புதுவை கேட்டுச்சுக்கீங்க. ரங்கநாதபுரம் இங்கிருந்து நம்ம ஆர்ஜே அன்பரசி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் பேச வெயிட் பண்றாங்க கேட்கலாமா அன்பரசி?
1: என்னென்ன
2: விஷயம் எல்லாம் உங்க ஊர்ல பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க.
1: எல்லா வசதியுமே இங்க இருக்குங்களா? எல்லாமே கிடைக்குமா உங்க ஊர்ல?
3: அப்படி வெளியில கல்யாணம் போற பசங்க எல்லாமே இங்கதான் வராங்க.
1: இப்போதைக்கு
3: சின்ன போறது பெரிய ஊர் ஆயிடுச்சு, போற பசங்க எல்லாம் இங்கதான் வருவாங்க.
1: ஓகே, எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்றதுனால ஒரு குட்டி ஊரு, ஆனா எல்லா பொருட்களும் நம்ம ஈஸியா கிடைக்கக்கூடிய வசதியும் இருக்கக்கூடிய ஒரு ஊரா இருந்துட்டு இருக்கு. ஓகேங்க சார், இப்போ நீங்க வந்து உங்க ஊர்ல சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லுங்க. இந்த ரங்கநாதபுரத்தை சுத்தி என்னென்ன ஊர்லாம் இருக்கு?
3: இந்த பக்கம் பாண்டி சைட்ல போனா வாங்கல் இருக்கு, இந்த சைட்ல விநாயகபுரம் இருக்கு, மயிலை சைட்ல போனா பரங்கி இருக்கு, தேங்காய் இருக்கு,
1: பாண்டிச்சேரிக்கு போயிருக்கீங்களா? பாண்டிச்சேரியில என்னென்ன ஏரியாவுக்கு போயிருக்கீங்க? உங்களுக்கு வந்து பீச் உங்களுக்கு இங்க இருந்து பக்கம் இல்லையா, 20 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க ஊருக்கும். உங்களுக்கு நீங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க. அப்போ அப்போ வந்து உங்க ஊரு எப்படி இருந்தது? நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது எந்தெந்த இடமா பாத்துறீங்க, எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்றது?
3: அதெல்லாம் வந்து 20 வருஷம் ஆயிருச்சு, அங்க போய் எவ்வளவு சேஞ்ச்,
1: என்ன மாறி இருக்கு
3: எனக்கு அந்த அப்ப இருந்த ரொம்ப
1: பிடிச்சிருக்கு,
3: மாறிடுறேன் எனக்கு.
1: நீங்க சொல்லுங்க, அப்போ சின்ன வயசுல நீங்க என்னென்னலாம் போய் விளையாடுவீங்க, எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போவீங்க, என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க.
3: பெரும்பாலும் நான் வீட்டுல அப்பா இங்க அனுப்பலாம் போனது கிடையாது. தம்பி கூட கிரிக்கெட், சின்ன தம்பி கூட நான் கிரிக்கெட் தான்
1: விளையாடுவேன்.
3: கிடைக்கலன்றதுக்கோசம் எங்க வச்சு அவங்க கிரிக்கெட் விளையாடுவேன். அது மட்டும் தான் நான் ஸ்கூலுக்கு சொல்லிட்டு
1: இங்க 8 வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்ததுனால 8 வரைக்கும் தான் படிக்க
3: வச்சாங்க. படிச்சேன், படிப்பு வரணுன்றதால.
1: ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து எப்படி அடுத்தது நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி
3: அம்மா வீட்டுல டைலரிங் கிளாஸ் அனுப்பிச்சாங்க. டைலரிங் தெரியும்,
1: ஓகே,
3: கம்பெனிக்கு டைலரிங் போயிருக்கேன். அப்புறம் அது முடிஞ்சது, மேரேஜுக்கு அப்புறம் இந்த சிக்னல் அதுவும் கொரோனா டைமுக்கு அப்புறம் போவோம். இருக்கேன்.
1: ஓகே, சோ அப்போ உங்களுடைய இந்த வேலை எல்லாம் எப்படி பிளான் பண்ணிக்கீங்களா? ஏன்னா காலையிலே எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு பர்சனல் அனுப்பணும், அடுத்தது உங்க வேலை எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க அதுக்கெல்லாம்?
3: வளர்க்கறாங்க
1: ஸ்கூல்ல வேலைக்கு மலர் கட்டுறதுன்னா
3: சவுக்கு மலர்.
1: ஓகே ஓகே ஓகே,
3: கட்ட போவாங்க. ஜென்ஸ் எல்லாம் மரம் வெட்ட போவாங்க. கொஞ்சம் பேர் தான், 100%-75% அந்த காலத்துல வந்து கம்பெனி கிடையாதுக்கெல்லாம் கம்பெனிக்கு ஊர்லயே இருக்கு, கம்பெனி கேதராஜத்துக்கு போவாங்க.
1: அதான் ஓகே, அந்த இடத்துக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு பார்ப்பாங்க. ஓகே, ரொம்ப நன்றி அக்கா, உங்க ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்கு.
3: தேங்க்யூ.
1: மக்களே, நம்ம வந்து இப்ப ஒரு குட்டி பையன் கிட்ட பேச போறோம். ஹாய், வணக்கம்.
4: ஹாய்யா,
1: வணக்கம். உங்க பேர் என்ன?
4: என் பேர் மோகித்.
1: மோகித், என்ன படிக்கிறீங்க?

0: என்ன நேரத்துக்குலாம் போய் பாத்துருக்கீங்க? விளையாடி இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? இங்கிலீஷ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன், இங்கிலீஷ் மிஸ் நல்லா சொல்லி கொடுப்பாங்களா? ஆமாவா, சரி ஓகே. உங்க ஊரு பேர் என்ன?
1: உங்க ஊர் பேர்
0: ரங்கநாதபுரம். ஓகே, உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச இடம் எது?
1: எல்லாமே
0: உங்களுக்கு பிடிக்கவா? சரி ஓகே. இந்த குளத்துக்கு எல்லாம் விளையாடிட்டீங்களா? விளையாடிட்டீங்களா? என்ன

0: ரொம்ப பிடிக்கும். ஏன் இங்கிலீஷ் மிஸ் நல்லா சொல்லி கொடுப்பாங்களா? ஆமாவா? சரி ஓகே. உங்க ஊரு பேர் என்ன? ரங்கநாதபுரம். ஓகே, உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச இடம் எது? சரி, உங்க உங்க ஊர்ல என்னென்ன பொருள் எல்லாம் விளைவிக்கிறாங்களா விவசாயத்துல? ஓகே, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவு. வயல்வெளிக்கு எல்லாம் போவீங்களா? போவீங்களா? போயிட்டு நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
0: செடியெல்லாம் பிடிங்கி போடுவீங்களா? ஆமாவா? சரி ஓகே. சோ தேங்க்யூ ரோஹித், மோஹித், மோஹித், தேங்க்யூ சோ மச். அழகா ஸ்கூல் போயிட்டு வாங்க. எஸ் பாய். மக்களே, இன்னைக்கு நம்ம ரங்கநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்துதான் லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நல்ல ஒரு சின்ன கிராமமா இருந்ததாகவும் இப்ப வந்துட்டு நிறைய வளர்ச்சிகள் அவ்வளோ என் கட்டு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம இப்போ மெயின் ரோட்ல இருக்கோம். இப்போ ஒரே பரபரப்பாவே போயிட்டு இருக்கு. ஸோ ஆனால் மனிதர்கள் வந்து கொஞ்சம் நிதானமாவே தான் இருக்காங்க. இன்னும் அந்த பரபரப்புக்கு அட்டாச் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கூல் பசங்களாம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோடு எப்பயுமே பிஸியா இருந்துருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ரங்கநாதபுரம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க வந்து நிறைய கோட்டை இருந்தது, அப்புறம் வந்து சாவடி குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், ஸோ மன்னர்கள் போயிட்டு வந்த இடங்களுக்கான தடமெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு அழகான கிராமத்துல இருந்து நம்ம லைவ் ஷோ பண்ண ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பா ஷோ நீங்க ஒரு
2: தேங்க்யூ அன்பரசி. நம்ம புதுவை நிகழ்ச்சியில தக் லைஃப் பாடல் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது. அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பண முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருட்டில் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார். தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடித்து அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இதை எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. அடடா, போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போட்டுதே அப்படின்னு நினச்சானா. சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார். கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு இவர். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அது மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யாரும். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. இது என்ன, இது தினம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல. உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆயிட்டான். இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாரான். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார். அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறானா.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஏய், இங்க தாதா கிங்கு.

0: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
1: நேரம் 9 மணி. கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுடெல்லியில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். பாதுகாப்பு துறைக்கு தேவையான எந்தெந்த பொருட்களை முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம் என்பது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள 6வது பட்டியலில் மேலும் 405 பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரியில் இன்று புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைக்க உள்ளதாக தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். நேற்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் சோதனை அடிப்படையில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை கால்வாய்களை சுத்தப்படுத்தும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இப்பணிகளை தொடர்ந்து கிடைக்கும் பின்னூட்டத்தின் அடிப்படையில் புதுச்சேரியின் அனைத்து 4 பகுதிகளுக்கும் தேவையான எண்ணிக்கையில் இயந்திரங்கள் வாங்கப்படும் என திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். விளியனூர் சேதராப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மூலக்குளம், முத்துப்பிள்ளைப்பாளையம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், ஆதிகேசவன் நகர், பிச்சைவீரன்பேட், ரெட்டியார்பாளையம், காவேரி நகர், அஜிஸ் நகர், பவழக்காரஞ்சாவடி, ஜவஹர் நகர், பூமியான்பேட், லாம்பேட் சரவண நகர், பொன்னகர், கோல்டன் அவென்யூ மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்தடை ஏற்படும். இதேபோல மணலிப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக கூனிச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, மணலிப்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை மின்தடை ஏற்படும். மேலும் திருபுவனை துணை மின் நிலையத்தில் மின்துறையின் பராமரிப்பு பணிகள் காரணமாக திருபுவனை, திருவண்டார் கோயில் மற்றும் பிப்டிக் எலக்ட்ரானிக் பார்க் ஆகிய பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 9:03 ஆகுது. நேயர்கள் இனி கேட்கலாம் நேயர் விருப்பம். நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல் நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நிகழ்ச்சியில முதலாவது பாடல் கேட்டிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் பட்டாளத்துல இருந்து ரமேஷ், ஜெயந்தி, அப்புறம் தாராசுரம் கைலாசம், கதிரவன், திருச்சி ஆல்பர்ட், பாத்திமா, இவர்கள் கேட்டிருக்கிற பாடல் கேட்கலாமா?

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நேயர்களே, மின்துறை அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் 19/8/26 புதன்கிழமையில் கீழ்காணும் இடங்களில், சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடம் இருக்காது. உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும், அப்புறம் பிரன்சுவா தோப்பு, ராசு உடையார் தோட்டம், சூளைமேடு மற்றும் நேதாஜி நகர் 1, கடலூர் சாலை பகுதி, விடுதலை நகர் குடியிருப்பு பகுதி, வெள்ளாளர் தெரு, ஜெகதாம்பால் தோட்டம், பழைய மார்க்கெட் தெரு பகுதி, வன்னிய பெருமாள் கோவில் தெரு, சாமிநாத பிள்ளை தெரு, போலீஸ் தெரு, சொக்கப்படையாச்சி தெரு, வாரக்கார தெரு, அப்பாவு நாயக்கர் தெரு, வானக்கார தெரு, சங்கிலி நாயக்கர் தெரு, வண்ணார வீதி, பாரதி மில் வீதி, பாரதி மில் திட்டு, பழைய மருத்துவமனை வீதி, மிலினியம் தெரு, அப்துல் கலாம் நகர், அரசு குவார்டர்ஸ், உடையார் தோட்டம், அம்பேத்கர் சாலை முழு பகுதி, வானராயப்பேட்டை நேதாஜி நகர் 1, 2, 3, தமிழ்தாய் நகர், அவ்வை நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், எல்லையம்மன் கோவில், தோப்பு, ஜே ஜே நகர், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று மின் விநியோகம் இருக்காது என்று அறிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான்ல இருந்து அணைகன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேக்கலாமா?

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

கேட்டிருக்கிற நிகழ்ச்சி நேயர் வெறுப்பு. நேர்களை நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலும் நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 7595105505. மறுபடியும் சொல்றேன், 7598510505. நேர்களே, இப்ப நம்ம நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததான் பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன் சிங்கம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. கேட்கலாமா?

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து சுகன்யா பரத் அரண்மனை 4 இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலோ இங்க இடம்பெறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 நம்பருக்கு. உங்க பேரு, ஊரு, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் அப்படிங்கிற டீடைலையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 இது நேயர்விருப்பு. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறது மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன், தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க, கேட்கலாம்.

0: சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறது பண்ணையபுரம் ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி ரிதன்தாசன் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க, கேட்கலாம்.

நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களோட விருப்ப பாடலை கேட்டிருக்கிறவங்க லூயிஸ் செல்வராஜ் வடவெளியிலிருந்து காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க, கேட்கலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறது செஞ்சிலிருந்து கலைவாணி, வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நிறைவு பகுதியில இருக்கிறோம். இன்னைக்கு தூத்துக்குடி ஸ்ரீ சிவசுப்பிரமணியன், தேனி செந்தில்குமரன், உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், லோகேஸ்வரன், ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஓடி சுரேஷ், தேனி பண்ணையபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, இடுக்கி குமார் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, தெற்கிருப்பு மணிகண்டன், மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், பன்ருட்டி ஐயனார், மீரா அஸ்மிதா அஸ்மித்ரன், கடலூர் சோனாட்சி சிவகுமார், திருவண்ணாமலை ஃபர்வின், மஞ்சக்குப்பம் சந்திரமோகன், சென்னை சரஸ்வதி. நீ இவர்கள் கேட்ட பாடல்களை இன்னைக்கு ஒளிபரப்ப முடியல. நேர்களை மீண்டும் நாளைக்கு இதே நேரம் மீண்டும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடலும் இதுல இடம்பெறலாம். நேர்களை நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது. திட்டக்குடி செல்வராசு, பாலாஜி சரவணபாலன், கல்யாணி செல்வராசு இவர்கள் கஜினி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க, கேட்கலாம்.

0: நேரம் 10 மணி, கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் புள்ளியியல் பணி அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றுகையில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தென்மண்டல முதலமைச்சர்கள்

மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சமீப காலமாக சில தனிநபர்கள் அல்லது அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் மிரட்டல், அச்சுறுத்தல், ஆதாரமற்ற புகார்கள் மூலம் சுவரொட்டிகளை சிலர் ஒட்டி வருகின்றனர். இதுகுறித்து அரசு உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் திரு கணபதி அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் பிலின்மை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

வணக்கம் வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. டைம் இப்போ 10:03:16 ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோடு தான் அர்ச்சனா. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நிறைய குவிசஸ் நம்ம கேட்டுட்ருக்கோம். நீங்களும் ரொம்பவே சுபமாக பதில் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், இன்றைக்கு சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. என்னென்ன அமைப்புகள் இருக்குது? ஃபிஃபா, ஐஓசி, இது போன்ற நிறைய அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த அமைப்புகள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ பதில் சொல்ல நீங்களும் ரெடியாக இருப்பீங்க. நாங்கள் நம்புகிறோம். கால் பண்ணுங்கள் 2271-7607 மற்றும் 2271-7707. முதல் கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், உலக கிரிக்கெட் அமைப்பின் பெயர் என்ன, அதன் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம். உலக கிரிக்கெட் அமைப்பின் பெயர் என்ன, அதன் தலைமையகம் எங்கு உள்ளது? நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505க்கு.

0: தோழியா என் காதலியா, ஒரு வைபான சாங் கேட்டு முடிச்சிருக்கீங்க. காதலில் விழுந்தேன் படத்திலிருந்து கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. ரெயின்போ புதுவை 92.8ல இன்றைக்கு உங்களுக்காகவே சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் குறித்த கேள்விகள். அந்த வரிசையில உலக கிரிக்கெட் அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: புதுச்சேரி கொம்பாக்கத்திலிருந்து சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சுபமா இருக்கும்.
1: சாப்பிட்டீங்களா?
0: எல்லாமே சாப்பிட்டாச்சு. உங்க நலம் விசாரிப்புக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க, பதில் தெரியுமா?
1: ஐசிசி மேடம்.
0: ஐசிசி அப்படின்றது சரியான பதில், பட் அதோட அப்ரிவேஷன் உங்களுக்கு கொஞ்சம் அதை விரிவாக்கமா சொல்ல முடியுமா?
1: இன்டர்நேஷனல் கிரிக்கெட்
0: கவுன்சில். சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சாம்பசிவம். சொல்லுங்க, அதன் தலைமையகம் எங்க இருக்குன்னு தெரியுமா?
1: தெரியலையே மேடம்.
0: அது மட்டும் தெரியலையே, துபாய்.

ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சொல்லக்கூடிய துபாயில அதன் ஐசிசியோட தலைமையகம் அமைந்திருக்கு. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில. கிரிக்கெட்டை பார்த்து முடிச்சாச்சு, துபாய் போயிட்டு வந்தாச்சு இந்த நேரம். அடுத்த கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், ஃபிஃபா எஃப்ஐஎஃப்ஏ இந்த அமைப்பு எந்த விளையாட்டுக்கான ஒரு சர்வதேச அமைப்பு அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஃபிஃபான்னு சொல்லக்கூடிய எஃப்ஐஎஃப்ஏ இந்த அமைப்பு எந்த விளையாட்டுக்கான சர்வதேச அமைப்பு? உடனே கால் பண்ண போறீங்க 2271760 and 2271770. இந்த நேரம் உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு. ஹரிஹரன் மகத்தி பிரசன்னா குரல்ல பீமா படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. புதுவை 102.8.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

0: பத்து மணி 18 நிமிஷம் ஆகுது. இப்ப ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் பற்றிய கேள்விகள். அந்த வரிசையில ஃபிஃபா எஃப்ஐஎஃப்ஏ ஃபிஃபா இந்த விளையாட்டு இந்த அமைப்பு எந்த விளையாட்டுக்கான சர்வதேச அமைப்புன்னு கேட்டிருக்கும் நேர் வந்திருக்காங்க. என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
1: என்ன
0: பதில் தெரியுமா?
1: இந்த
0: சொல்லிருக்கீங்க கால்பந்திற்கான அமைப்பு தான், கால்பந்து விளையாட்டுக்கான ஒரு சர்வதேச அமைப்பு ஃபிஃபான்னு சொல்லக்கூடியது. மிக சரியான பதில். எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: இன்னொரு சின்ன தகவல் மேடம்
0: சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்து ஆவணி 2, ஆவணி 31 மதுரை மீனாட்சியம் கும்பாபிஷேகம். அனைத்து நேரத்திலும் மதுரைக்கு அழைக்கிறேன்.
0: தேங்க்யூ.
1: நீங்களும் வாங்க மேடம்.
0: தேங்க்யூ. கண்டிப்பா சார். தேங்க்யூ.
1: நன்றி.
0: மக்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இருக்கு. பெண்கள் அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எஃப்எம் ரெயின்போவின் ஒரு முன்னெடுப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏஸ், இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பெண்களுக்கான சிறுநீரக பிரச்சனைகள் குறித்து பேச இருக்காங்க. புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சிறுநீரகவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் விஜய கணபதி அவர்கள். சோ, மக்களே, சிறுநீரக பிரச்சனை குறித்த உங்க கேள்விக்கு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271-7607 மற்றும் 2271-7707. சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் குறித்த கேள்விகள் அந்த வரிசையில் இந்த நேரம் என்ன கேள்வி உங்களுக்காக காத்துட்டு தெரிஞ்சுக்கலாமா? உலக பூப்பந்து கூட்டமைப்பின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. உலக பூப்பந்து கூட்டமைப்பின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505.
2: Hi. Are you single?

0: கலைத்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
0: ஹாய் ஸ்நேகிதியே.
1: ஹாய் ஸ்நேகிதியே.

0: சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில் உலக பூப்பந்து கூட்டமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
1: இதற்கான முழு விரிவாக்கம் பேட்மிண்டன் வேர்ல்ட் பெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதம் 5ஆம் தேதி 1934 இந்த பேட்மிண்டன் பெடரேஷன் அப்படிங்கறது பவுண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி IBF வந்து மெர்ஜ் ஆயிருக்காங்க, அது வேர்ல்ட் பேட்மிண்டன் பெடரேஷனோட மெர்ஜ் ஆயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அபிஷியலி இந்த நேம் வந்து செப்டம்பர் 24, 2006 என்ன சொல்றது, பேட்மிண்டன் வேர்ல்ட் பெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு BWF அப்படின்னு மாற்றப்பட்டது மேம்.
0: ஓகே, சூப்பர். இன்னொரு ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் கூடைப்பந்தை நிர்வகிக்கூடிய அமைப்பு பேர் என்ன தெரியுமா? சாரி,
1: இந்தியா பேட்மிண்டன் ஃபெடரேஷன் அப்படி வருமோ?
0: எஸ், அப்படியேதான், பேட்மிண்டன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றதுதான் வரும்.
1: ஆமா ஆமா. கூடுதல் தகவல் உங்க கேள்வினால நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: இன்னொரு விஷயம், பேட்மிண்டன் தலைமையகம் கோலாலம்பூர் மலேசியால அமைந்திருக்கு. சரியான பதில் சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரம் உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? டென்னிஸ் விளையாட்டின் சர்வதேச அமைப்பு, அந்த அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. டென்னிஸ் விளையாட்டின் சர்வதேச அமைப்பின் பெயர் என்னன்னு சொல்ல போறீங்க, நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இந்த நேரம் பாடல் உங்களுக்காக சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
7: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
6: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in

0: முப்பத்தி நான்கு நிமிஷம் ஆகுது. இப்ப ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில டென்னிஸ் விளையாட்டின் சர்வதேச அமைப்பு எது அப்படின்னு கேட்டுக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சூப்பரா இருக்கும் ராஜகோபால் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது.
0: ஓகே, தொடர்ச்சியா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க என்ன பதில்.
1: இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன், அது ஹெட் குவார்டர் வந்து லண்டன்ல இருக்கு மேடம். ஏசியா
0: இங்கிலாந்து லண்டன்ல இருக்கு அப்படின்னு சரியான பதில் சொல்லிருக்கீங்க. யுனைடெட் கிங்டம்ஸ் லண்டன்ல இருக்கு சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று பிற்பகல் 1-2 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி உங்களுக்காகவே இருக்கு. எஸ், இன்றைய நம்ம நிகழ்ச்சியில நம்பிக்கை நட்சத்திரங்கள் செய்தி சித்திரம் உங்களுக்காக. அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஆர்ஜே ஜோ. சோ நம்பிக்கை நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சித்திரத்தை கேட்க மறக்காதீங்க. கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில ஒரு

சூப்பரான கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும். உலக தடகள சங்கத்தின் பெயர் என்ன அப்படின்னு நான் கேட்டிருக்கேன், சரியான பதில நீங்க தான் சொல்ல போறீங்க. உலக தடகள சங்கத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நம்பர்ஸ் உங்களுக்காக 2271770 and 2271770. நான் வாட்ஸ்அப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க 7598510505க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த நேரம் உங்களுக்காக பென்னி தயாள், ஹரிச்சரண், சின்மய் இவங்க குரல் ஒரு வைபான சுபை சாங் அப்படின்னு சொல்லலாம். அயன் படத்துல இருந்து நீங்க கேட்டு புதுவை 102.8 கெட் செட் கோ வித் மீ அர்ச்சனா.

0: நீதானா நீதானா நெஞ்சம் கேட்கின்றதே அப்படின்ற பாட்டு உங்களுக்காகவே ரஞ்சித் ஸ்வேதா மோகன் இவங்க குரல்ல வந்துட்டு இருக்கு. எஸ் சாதும் இரண்டாவது படத்துல இருந்து கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில உலக தடகள சங்கத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா? வணக்கம்.
1: வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க?
0: கலைவாணி வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: ஓகே கலைவாணி, ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கீங்க போல. ஒரே சிரிப்பு தான், ஒரே சந்தோஷம் தான். சொல்லுங்க கலைவாணி, என்ன பதில்?
1: உலக தடகள அமைப்பு மேம், இது வந்து வேர்ல்டு
0: வாழ்த்துக்கள். இது ஒரு அமைப்புடைய ஒரு விளையாட்டு அமைப்பின் பெயர், சர்வதேச அமைப்பின் பெயர். ஸோ அதை முழுசா அந்த அப்ரிவேஷன் நீங்க தான் சொல்ல போறீங்க. FIH இது எந்த விளையாட்டுக்கான சர்வதேச அமைப்பு அப்படின்றத நம்ம FM ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. இந்த நேரம் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக தாம் தூம் படத்துல இருந்து ஒரு வைபான சாங் உங்களுக்காகவே வந்துட்டு. அதுக்கு முன்னாடி நாம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், FIH இந்த அமைப்பு எந்த விளையாட்டுக்கான சர்வதேச அமைப்புன்னு கேட்டிருக்கோம். ஸோ உங்க பதில நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம், அண்ட் கால் பண்ணியும் சொல்லலாம், 2271760 அண்ட் 2271770. FM ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கிடைச்சிக்கிறது கெட் செட் கோ வித் மீ அர்ச்சனா.

கெட் செட் கோ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்று நம்ம நிகழ்ச்சியில சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் பற்றிய கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம். அந்த வரிசையில FIH இது எந்த விளையாட்டுக்கான சர்வதேச அமைப்புன்னு கேட்டிருந்தோம். எஸ் இது சரியா சொல்லணும் அப்படின்னா சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஹாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய FIH இது ஹாக்கிக்கான ஒரு கூட்டமைப்பு. இதன் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா லசானே சுவிட்சர்லாந்துல அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பல நாடுகள்ல அமைந்திருக்கக்கூடிய சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் என்ன, அது எங்க இருக்கு, தலைமையகம் என்ன, இது போன்ற நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய அமைப்புகள் இருக்கு, ஒரு சில அமைப்புகள் பற்றிய தெளிவை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்ற நம்பிக்கையோடு கெட் செட் கோ நிகழ்ச்சியை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: நேரம் 11 மணி. கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையே நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்து கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து முதலீடுகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தனது தேர்வுதாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. NTA நடத்தும் தேர்வுகளுக்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத்

ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சர்களிடம் NTA தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். டாவன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யும்னம் கேம்சந்த் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். சரணடைந்த 46 பேருக்கும் மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும் 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு யும்னம் கேம்சந்த் சிங் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் 90.8. இதமான பாடல்களோடு வருகிறது இது மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில கோல் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், ஸ்வேதா மோகன், சின்மயி பாடியிருக்கும் பாடல் வருது, கேட்கலாமா?

காதல் திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர், முகேஷ், கோபால் ராவ், மகாதீப் பாடியிருக்கும் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 11:15. நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில அடுத்ததாவது உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் சைந்தவி பாடியிருக்கும் பாடல்.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது அப்புச்சி கிராமம் திரைப்படத்திலிருந்து வருண் விஸ்வா பாடியிருக்கும் பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுச்சேரி FM Rainbow 102.8 நம்ம கேட்டிருக்கிற நிகழ்ச்சி மெலடி மேஜிக்.

நேரம் 11:29 56 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். மைனா திரைப்படத்திலிருந்து பென்னி டயல், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான்

0: எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: மன்னா மன்னா,
2: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
1: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
1: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
1: ஆமா அண்ணா.

நேரம் 11:46 நம்ம கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது துருவ நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சாஷா திருப்பதி பாடி இருக்கிற பாடல்.

key, D major. Time signature 2-4. BPM 76. Song

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலையை பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தலைமுறையா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில நிறைவு பகுதியில நம்ம இருக்கோம். நிறைவா பாடல் கேட்கலாம். நண்பன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் சின்மயி சுவி பாடியிருக்கிற பாடல்.

0: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்பாட்டில் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கோவளத்தில் நாளை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி, கர்நாடக முதலமைச்சர் திரு சிவக்குமார், கேரள முதல்வர் திரு சஜிஷன், ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி ஆகியோர் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைப்பதாக தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்தார். நேற்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாக்கூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் NIA நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் செப்டம்பர் 17 நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கத்தில் நேற்று நடைபெற்ற

போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2.8 கேட்டுச்சுக்கீங்க மக்களே. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். லஞ்ச் டைமுக்கு முன்னால ஒரு நேரம் இது, கொஞ்சம் ஃப்ரீயான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் நீங்க ரெஸ்ட் எடுக்கிற இந்த நேரத்தில் வரலாற்று நிகழ்வுகளை நாம திரும்பி பார்க்க போறோம். எஸ், வரலாற்றின் சுவடுகளை திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி இது வரலாற்றில் இன்று உங்களோடு நான் அர்ச்சனா. வரலாற்றில் இன்று இடம்பெறப்போகும் தகவல்கள் என்னென்ன, நிகழ்வுகள் என்ன தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சுவை சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. மஜ்னு படத்திலிருந்து முதல் கனவே பாடல் கேட்கலாம் வாங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரலாற்றில் இன்று கிடைச்சிக்கிங்க ரெயின்போ புதுவை 102.8 இன்று ஆகஸ்ட் மாதம் 19 தேதி எஸ் விடுதலை போராட்ட வீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் பிறந்த தினம் இன்று. எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் 1887 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19 தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயத்தில் பிறந்திருக்காரு. இவர் ஒருமுறை சென்னை பார்த்தசாரதி கோவிலில் 1930 ஆண்டு தேசிய கொடியை ஏற்ற முயன்றிருக்காரு. அப்போது ஆங்கில அரசு இவரை கைது செய்திருக்காங்க. இதன் பிறகு 1939 ஆண்டு சென்னையில மேயராக பணியாற்றியிருக்காரு. அந்த நேரத்தில் செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கு. சோ அந்த டைம்ல சென்னையில கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவியிருக்கு. சோ இதனை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் நம்ம பிரித்தானிய அரசு கூட போராடி பூண்டி நீர் தேக்கத்திற்கான வரைவு ஒப்புதலை பெற்றிருக்காரு. அதன் பிறகு குறுகிய ஓராண்டு காலத்திலேயே அதற்கான அடிக்கலையும் நாட்டியிருக்காரு. தீரர், சொல்லின் செல்வர், நாவரசர் என்றெல்லாம் புகழப்பட்ட விடுதலை போராட்ட வீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

வரலாற்றில் இன்று கிடைச்சிக்கிங்க ரெயின்போ புதுவை 102.8ல இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில வரலாற்றின் சுவடுகளை நாம திரும்பி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வேற என்ன நிகழ்வு உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் இங்க சொல்வதற்காக தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் பிறந்த தினம் இன்று. எஸ், இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரான சங்கர் தயாள் சர்மா அவர்கள் 1918ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவங்க இந்தியாவில் 1992ஆம் ஆண்டு முதல் 1997 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவராகவும் பதவி வகிச்சிருக்காரு. 1952ஆம் ஆண்டு முதல் 1956ஆம் ஆண்டு வரை போபால் மாகாணத்தின் முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: பலருக்கு விருப்பமான ஒரு உணவு, உணவு பொருள் அப்படின்னா உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ், வரலாற்றில் இன்று கேட்டுக்கிங்க உருளைக்கிழங்கை பற்றி ஒரு தகவல் உங்களுக்காக. இந்த நேரம் FM ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட நான் அர்ச்சனா. உருளைக்கிழங்கை பற்றி ஒரு தகவல் என்ன அர்ச்சனா அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ சொல்கிறேன் உங்களுக்காகவே. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய உருளைக்கிழங்கு தினம் ஆகஸ்ட் 19 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன் இந்த 19 தேசிய உருளைக்கிழங்கு தினமாக கொண்டாடி வருகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு, பலரின் விருப்பமான ஒரு உணவு அப்படின்னா அது உருளைக்கிழங்கு. ஸோ அது உடலுக்கு நிறைய ஆரோக்கியமும் தருது. உருளைக்கிழங்கின் சிறப்பை எல்லோரும் உணர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 தேசிய உருளைக்கிழங்கு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த தகவலோடு உங்களுக்கு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்கலாமா?

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசையோட நீங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுச்சுக்கீங்க. வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோட நான் நர்ச்சனா. டைம் இப்போ 12:30 ஆகுது. இந்த நேரம் உங்களுக்காக வரலாற்றின் இன்றைய தகவல் என்ன தெரிஞ்சுக்கலாமா? எஸ், வேர்ல்டு ஹியூமானிடேரியன் டே, உலக மனித நேய தினம். இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் உலக மனிதநேய தினம் August 19 உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருது. எதற்காக இந்த தினம் தெரிஞ்சுக்கலாமா? போர், இயற்கை பேரழிவு, நோய், ஊட்டச்சத்து பற்றாக்குறை, இது போன்ற காரணங்களால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிறைய பேர் உதவுறாங்க இல்லையா? சோ அந்த உதவும் நல்ல உள்ளங்களை சிறப்பிக்கிற வகையில, அவர்களை நினைவு கூறும் வகையில ஒவ்வொரு ஆண்டும் உலக மனித நேய தினம் August 19 கடைபிடிக்கப்பட்டு வருது. சோ மக்களே, மனிதர்கள், பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நாமும் உதவி செய்வோம் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு இந்த நேரம் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. சாமுராய் படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8.

0: கொன்ன கொன்ன மாரியாக்கா, கொழக்காட்டு மாரியாக்கா.
1: என்ன சொன்ன
0: என்ன சொன்ன, தெரிஞ்சு பேசுவாரிகளா?

வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில நிறைய தகவல் உங்களுக்காக சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகை அந்த வரிசையில இன்று ஆகஸ்ட் மாதம் 19 உலக புகைப்பட தினம். லூயிஸ் டாகுவேரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் டாகரியோ டைப் அப்படின்ற ஒரு புகைப்படத்தின் செயல்முறையை வடிவமைச்சிருக்காரு. இந்த முறைக்கு பிரான்ஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அவங்க வந்து ஒரு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு இதோடைய ஆக்டிவிட்டி செயற்பாடுகள் 1839 ஆகஸ்ட் மாதம் 19 ஃப்ரீ டு தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த நாளை நினைவுகூறும் வகையில் அது மட்டும் இல்லாமல் புகைப்படங்களின் சிறப்பையும் புகைப்படக்காரர்களின் திறமையும் கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும்

ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி உலக புகைப்பட தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. எல்லாரும் வாய்ப்பாடு படிச்சு கணக்கு போட்ட காலம் போயிட்டு கால்குலேட்டர் வந்த காலமும் இருக்கு. இப்போ ஸ்மார்ட் போன்ல நம்ம கால்சி யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இந்த கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா? எஸ், ஃப்ளைஸ் பாஸ்கல்னு சொல்லக்கூடிய இவர். கால்குலேட்டரை கண்டுபிடித்த ஃப்ளைஸ் பாஸ்கல் அவர்கள் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. இன்றைக்கு வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை தகவலுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் காற்றலை வழியே உங்களை சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட இடைவெளி பெறும் நான் ஆர்ஜே அர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையஞ்சல்
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதி உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உத்தரப்பிரதேசம், ஜப்பான் முதலீட்டு

உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு 8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதாக கூறினார். கட்டமைப்பு துறையில் முதலீடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, உற்பத்தி துறையில் முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆண்டுதோறும் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார். பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் நிலையான பொருளாதாரம், புதிய வேலைவாய்ப்புகள், அனைத்து பிரிவினருக்குமான மேம்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் 99.6% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 162 மித அதிவிரைவு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி செலவினத்தை குறைக்க விவசாய இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய தர நிர்ணய ஆணையம் BIS தில்லியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் இன்று சோதனை நடத்தியது. வடகிழக்கு தில்லி மற்றும் மந்தோலி பகுதியில் உள்ள நிறுவனங்களில் நடத்திய சோதனையில் தரமற்ற 2,350 அலுமினிய காகித சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும், இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் BIS அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியன் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு துணை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வரவும், சிறப்பான மக்கள் பணி ஆற்றுவதற்கும் ஏதுவாக அரசின் சார்பில் அவர்களுக்கு வாகனம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் மற்றும் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும், உதவியாளரை அமர்த்திக் கொள்வதற்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது அறிவிப்பில் வெளியிட்டார். இதற்கு சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இதனிடையே முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி, மீனவர்கள் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆனந்த் தாக்கல் செய்தார். சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமாரும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனும் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், தீன்தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத்து விருதுகள், ஆத்ம நிர்பார் விருதுகள், கிராம மின்சக்தி சுயசார்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடைய கிராமங்களாக உருவெடுக்கும் அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் July 1 முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த April 1 முதல் June 30 வரை 31 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 29 லட்சம் குடியிருப்புகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1,804 கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் வழங்கி வருகிறது.
81 லட்சம் குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 103 லட்சத்திற்கும் அதிகம்

0: விமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வீடு ஒன்றுக்கு நாள்தோறும் 55 லிட்டர் குடிநீர் வழங்குவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உணவு விடுதி ஒன்றில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் குல்கார்க் பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து தர்சுலா தவாஹட் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தர்சுலா பகுதியில் உள்ள சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாலத்தை சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். ரியாசி மாவட்டத்தில் உள்ள பனாசா கிராமம் அருகே நேற்றிரவு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே ரஜோரி மாவட்டத்தில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் அஃப்ரா அல் ஹமேலி வெளியிட்டுள்ள பதிவில், மண்டல அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக வான் எல்லையில் ஈரானின் ஏவுகணைகள் தென்பட்டதை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக வந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு எஸ்மயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டு மண்டல அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11 என்ற செட் கணக்கில் மெகாவோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதிகள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:50 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
5: ஃபியோதர் மாசன் எப்படி இருக்கிறான்? இன்னும் கவிதை எழுதி கொண்டுதான் இருக்கிறானா என்று சமையல் அறையில் இருந்த

வாரே கேட்டான் ஹஹோல். எழுதுகிறான், ஆனால் அதெல்லாம் எனக்கு புரிவதில்லை என்று தலையை அசைத்து கொண்டு சொன்னான் நிக்கலாய். அவன் தன்னை பற்றி என்னதான் நினைத்திருக்கிறானோ, வானம்பாடி என்று நினைப்பு போல் இருக்கிறது. அவர்கள் அவனை கூண்டில் பிடித்து அடைத்து விட்டார்கள். அந்த வானம்பாடியோ உள்ளே இருந்து கொண்டு பாட்டு பாடுகிறது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக படுகிறது. நான் என் வீட்டுக்கு போக விரும்பவில்லை. வீட்டுக்கு போய்தான் ஆகப்போகிறதென்ன என்று முனகினாள் தாய். காலியான வீடு, எரியாத அடுப்பு, எல்லாம் குளிர்ந்து விரைத்து கிடக்கும். அவன் பதில் சொல்லவில்லை. கண்களை மட்டும் சுருக்கி சுழித்தான். பிறகு தன் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் பெட்டியை எடுத்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். தன் முன்னே திரித்திரியாக பறந்து செல்லும் புகை மண்டலத்தை ஒரு சோம்பேறி நாயைப் போல வெறுமனே கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான் நிக்கலாய். ஆமாம், எல்லாமே குளிர்ந்து போய்தான் கிடக்கும். தரையில் பாச்சைகள் செத்து விரைத்து கிடக்கும். எலிகள் கூட செத்து கிடக்கும். பிலகையா, இன்று இரவு நான் இங்கே கழிக்கிறேனே, முடியுமா என்று அவளை பார்க்காமலே கரகரத்து பேசினான் அவன். தாராளமாய், இதற்கு கேட்க வேறு வேண்டுமா என்று அவசர அவசரமாக பதிலளித்தாள் அவள். அவனது முன்னிலையில் இருப்பது அவளுக்கு என்னவோ போலிருந்தது. இந்த காலத்தில் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்காக கூட வெட்கி

கொண்டான். தன் முன்னே திரித்திரியாக பறந்து செல்லும் புகை மண்டலத்தை ஒரு சோம்பேறி நாயைப் போல வெறுமனே கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான் நிக்கலாய். ஆமாம், எல்லாமே குளிர்ந்து போய்தான் கிடக்கும். தரையில் பாச்சைகள் செத்து விரைத்து கிடக்கும். எலிகள் கூட செத்து கிடக்கும். பலகையா, இன்று இரவு நான் இங்கே கழிக்கிறேனே, முடியுமா என்று அவளை பார்க்காமலே கரகரத்து பேசினான் அவன். தாராளமாய், இதற்கு கேட்க வேறு வேண்டுமா என்று அவசர அவசரமாக பதிலளித்தாள் அவள். அவனது முன்னிலையில் இருப்பது அவளுக்கு என்னவோ போலிருந்தது. இந்த காலத்தில் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்காக கூட வெட்கி தலை குனிய வேண்டியிருக்கிறது. என்ன என்று திடுக்கிட்டு அதிசயத்தோடு கேட்டாள் தாய். அவன் அவளை பார்த்தான். பிறகு கண்களை மூடிக்கொண்டான். அப்போது அவனது அம்மை தழும்பு விழுந்த முகத்தில் கண்களும் குருடாகி போய்விட்டன போல தோன்றியது. இல்லை, பெற்றோர்களை கண்டுகூட பிள்ளைகள் வெட்கப்பட வேண்டியிருக்கிறது என்று சொன்னேன் என்று பெருமூச்சுடன் பதிலளித்தான் அவன். பாவல் உன்னை கண்டு வெட்கப்படவில்லை. நானோ என் தந்தைக்காக வெட்கப்பட வேண்டியிருக்கிறது. நான் இனிமேல் அவன் வீட்டில் காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு அப்பனே கிடையாது, எனக்கு வீடும் கிடையாது. போலீஸ்காரர்கள் என்னை காவலில் வைத்திராவிட்டால் நான் சைபீரியாவுக்கே போயிருப்பேன். அங்கு கடத்தப்பட்டு அங்கிருப்பவர்களை விடுதலை செய்வேன், ஓடிப்போய்விட உதவி செய்வேன். அவன் துயரப்படுகிறான் என்பதை அவளது உணர்ச்சி பூர்வமான இதயம் உணர்ந்தது. எனினும் அவனது வேதனை அவள் இதயத்தில் அனுதாப உணர்ச்சியை உண்டாக்கவில்லை. அப்படி நினைத்தால் நீ போய்விடுவதே நல்லது என்று பதில் சொன்னாள். ஏதாவது பதில் சொல்லாதிருந்தால் அவனை துன்புறுத்தியதாகும் என கருதியே இப்படி சொன்னாள். அந்திரே சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தான். நீ என்ன உபதேசிக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே சிரித்தான். தாய் எழுந்து நடந்து கொண்டே, நமக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி பண்ண போகிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அஹோலேயே சிறிது நேரம் கூர்ந்து பார்த்துவிட்டு நிக்கலாய் திடீரென்று சொன்னான், எனக்கு சில பேரை கண்டால் குன்று தீர்க்க வேண்டும் போலிருக்கிறது. ஓஹோ, அப்படியா, எதற்காக என்றான் அஹோல். அவர்களை ஒழித்து கட்டத்தான். நெட்டையாகவும் மெலிவாகவும் இருந்த ஹஹோல் அந்த அறையின் மத்தியில் வந்து நின்று கொண்டு பாதங்களை உயர்த்தி தன் உடம்பை ஆட்டிக்கொண்டான். நிக்கலாயை பார்த்தான். நிக்கலாயோ நாற்காலியில் அசையாமல் சிலை போல அமர்ந்து புகை மண்டலத்தை பரப்பிக் கொண்டிருந்தான். அவனது முகம் திட்டுத்திட்டாக சிவந்து கனன்றது. நான் அந்த பயல் இலாய் மண்டையை உடைக்கிறேனா இல்லையா பார். ஏன்? அவன் ஒரு ஒற்றன், கோல் சொல்லி. அவன்தான் என் அப்பனை கெடுத்தான். அவன் என் தந்தையை தன் கையாளாக மாற்றிவிட்டான் என்று அமுங்கி போன குரோத பாவத்தோடு அந்திரே பார்த்து கொண்டே பேசினான். அப்படியா, ஒரு முட்டாள்தான் உன்னை இப்படி எதிர்ப்பான் என்றான் ஹஹோல். முட்டாளும் புத்திசாலியும் ஒரே இனம்தான் என்று உறுதியோடு சொன்னான் நிக்கலாய். உன்னையும் பாவலையும் தான் பாரேன், நீங்கள் ரெண்டு பேரும் புத்திசாலிகள்தான். இருந்தாலும் நீங்கள் ஃபியோதர் மாசினையும் சமயோலவியும் பார்க்கிற மாதிரியா என்னை பார்க்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் ஒருவரை ஒருவர் மதித்துக் கொள்வது போல் என்னை மதிக்கிறீர்களா? பொய் சொல்லாமல் சொல்லு. எப்படியானாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு என்னை ஒதுக்கி வைக்கிறீர்கள், தனிமைப்படுத்துகிறீர்கள். நிக்கலாய், உன் மனம் புண்பட்டிருக்கிறது என்று அன்பும் இதமும் ததும்ப சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்று உட்கார்ந்தான் ஹஹோல். என் மனம் புண்பட்டுதான் போயிருக்கிறது. உங்கள் மனமும் அப்படித்தான். ஆனால் உங்கள் வேதனை என் வேதனையை விட கொஞ்சம் உயர்ந்த ரகம், அவ்வளவுதான். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் போக்கிரிகளாக நடந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். நான் சொல்வேன், நீ இதற்கு என்ன சொல்லப் போகிறாய்? சொல்வதை சொல்லு. அவன் அந்திரேயின் முகத்தை கூரிய கண்களால் பார்த்தான். இருக்க கடித்த பற்களோடு பதிலுக்காக காத்திருந்தான். அவனது சிவந்த முகத்தில் உணர்ச்சியின் உத்வேகம் மாறவில்லை. எனினும் தடித்த உதடுகள் மட்டும் நெருப்பால் சூடுபட்டது போல் நடுங்கின. நான் எதுவுமே சொல்ல முடியாது என்று கூறிக்கொண்டே குரோதம் நிறைந்த நிக்கலாயின் பார்வைக்கு எதிராக தனது நீல நிற கண்களில் அன்பு நிறைந்த சிரிப்பு குமிழிட பார்த்தான் ஹஹோல். இதயத்தின் சகல புண்களும் இரத்தம் கொட்டிக்கொண்டிருக்கும் ஒருவனோடு எதை விவாதித்தாலும் வேதனைத்தான் அதிகரிக்கும். அது எனக்கு தெரியும். தெரியும் தம்பி, நீ என்னோடு விவாதிக்க முடியாது, எனக்கு எப்படி என்று தெரியாது என்று தன் கண்களை தாழ்த்தி கொண்டே முனக்கினான் நிக்கலாய். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி முள்ளடர்ந்த பாதையில்தான் நடந்து சென்றிருக்கிறோம். உன்னைப்போல ஒவ்வொருவருக்கும் துன்பம் ஏற்பட்டிருக்கும்.

0: என்றான் ஹஹோல். நீ எனக்கு எந்த சமாதானமும் சொல்ல முடியாது என்று நிக்கலாய் மெதுவாக சொன்னான். என் இதயம் ஓனாயைப் போல உருமி ஊளையிட்டு கொண்டிருக்கிறது. நான் உனக்கு எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்றாலும் உன்னுடைய இந்த சஞ்சலம் போய்விடும். பரிபூர்ணமாக போகாவிட்டாலும் ஓரளவாவது போய்விடும் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அவன் லேசாக சிரித்தான். பிறகு நிக்கலாயின் தோள்பட்டை மீது தட்டி கொடுத்து கொண்டு பேசத் தொடங்கினான். இது இருக்கிறதே, இது ஒரு குழந்தை நோய் மாதிரி, மணல்வாரி நோய் மாதிரி. நம் எல்லோருக்குமே இந்த நோய் என்றாவது ஒரு நாள் வந்துதான் தீரும். பலமுள்ளவனை அது அவ்வளவாக பாதிக்காது, பலமில்லாதவர்களை மோசமாகவும் பாதிக்கக்கூடும். இந்த நோய் எப்போது பற்றும் தெரியுமா? நம்மை நாமே உணர்ந்து கொள்ள முனையும் சமயம் பார்த்து. எனினும் வாழ்க்கையை பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளாமல், அதில் நமக்குரிய இடத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்ற குறைப்பக்குவ சமயம் பார்த்து நம்மை வந்து பற்றி கொண்டு விடும். நீதான் உலகத்திலேயே உயர்ந்த ரக சரக்கு என்றும், எனவே ஒவ்வொருவரும் உன்னை கடித்து தின்னவே பார்க்கிறார்கள் என்றும் உனக்கு தோன்றும். ஆனால் கொஞ்ச காலம் போனால் எல்லாருடைய இதயங்களும் உன் இதயத்தைப் போலவேதான் இருக்கின்றன என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். உணர்ந்த பின்னர் உன் மனம் ஓரளவு சமாதானம் அடையும். கூப்பிடும் தூரத்திற்கு கூட ஒலிக்காத உனது சின்னஞ்சிறு மணியை கோபுரத்தின் உச்சியிலே கொண்டு கட்டி ஊரெல்லாம் ஒலிக்க செய்ய விரும்பிய உன் அறியாமையைக் கண்டு நீயே நாணமடைவாய். உனது மணியைப் போன்ற பல்வேறு சிறு மணிகளின் சம்மேளனத்தோடுதான் உனது மணியோசையும் ஒன்றுபட்டு ஒலிக்க முடியும் என்பதை நீ உணர்வாய். நீ மட்டும் தன்னந்தனியே ஒலி செய்ய விரும்பினால் கோபுரத்தின் கண்டாமணியின் ஒலி உன் மணியோசையை மூழ்கடித்து விழுங்கிவிடும். எண்ணெய் சட்டியில் விழுந்த ஈயைப் போல் உனது குரல் கிறுகிறுத்து வெடிக்கு தெரியாமல் தனக்குத்தானே ஒலித்துக் கொண்டிருக்கும். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? எனக்கு புரியலாம், ஆனால் நான் அதை நம்பத்தான் இல்லை என்று தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னான் நிக்கலாய்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேரம் ஒரு மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுடெல்லியில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடைபெற உள்ள 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு துறைக்கு தேவையான எந்தெந்த பொருட்களை முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம் என்பது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள 6வது பட்டியலில் மேலும் 405 பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சென்டாக் சேர்க்கையை தாமதமின்றி விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் அவசரமாக பிறப்பிக்கப்பட்ட விளையாட்டு அரசாணை மீது நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சேர்க்கை நடத்துவது 98% அதிகமான பொது பிரிவு மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பெரும் ஆபத்தாகவே முடியும் என்று திரு செந்தில்குமார் அறிக்கையில் கூறியுள்ளார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்கல விநாயகர் கோவில் பிரம்மோற்சவ விழா பூஜையுடன் நேற்று தொடங்கியது. தொடர்ந்து வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை 24 நாட்கள் இந்த பிரம்மோற்சவ விழா நடைபெறும். மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் தனது ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். சரணடைந்த 46 பேருக்கும் மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும், 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு யும்னம் கெம்சந்த் சிங் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை 6:10 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03 FM ரெயின்போவில் தொடர்வது
2: நம்பிக்கை நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் ஆஃப் ஹோப். ஒரு குறிப்பிட்ட துறையில் பெரும் திறமையோடு விளங்கி எதிர்காலத்தில் பெரிய சாதனைகளை படைப்பார் என்று எவராலும் எதிர்பார்க்கப்படும் ஒருவரை நாம் நம்பிக்கை நட்சத்திரம் என்று அழைக்கலாம். மக்களுக்காக குரல் கொடுத்து சமுதாயத்தில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் தலைவர்களை மக்களின் இக்கட்டான சூழ்நிலையில அவர்களுக்கு ஆதரவாக வழிகாட்டியாக விளங்குபவர்களை நாம நம்பிக்கை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இவரால நிச்சயம் நல்ல மாற்றம் அல்லது பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நாம நம்புற ஒருத்தர் அல்லது நபர்கள் நம்பிக்கை நட்சத்திரங்கள். இந்த வரிசையில சுதந்திர போராட்டத்தில் தன் குரலை உயர்த்தி ஒரு பெண் அநீதிக்கு எதிராக நிற்பதும், சிறை, அச்சுறுத்தல், அடக்குமுறை எதற்கும் தலைவணங்காமல் போராடுவதும் ஒரு வீர பெண்ணுக்கு அழகு என்று சொல்லலாம். அவர்களைதான் வீரர்கள் என்றும் நாம் அழைக்கலாம். அவர்கள் இன்றைய தலைமுறை பெண்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரங்கள். அப்படியாக நம்பிக்கை நட்சத்திரங்களாக திகழ்ந்த சிலரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்ய பாகூர் பேராசிரியர் அண்ணுசுவாமி மேல்நிலை பள்ளியின் முதல்வர் நீலம் அருள்செல்வி அவர்கள் நம்மோடு இணைகிறார்.
3: இன்னைக்கு நாம் சுதந்திரத்தை ரசித்துக் கொண்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டும் இருக்கிற இந்த நேரத்தில் இதற்கான எத்தனை தியாகங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை கலவரங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கிறோம். அப்போ எனக்கு நினைவுக்கு வர்றதெல்லாம் நிறைய போராட்டங்களில் பெண்கள் தான் பங்கு பெற்றிருக்கிறார்கள்னு சொல்றாங்க. அப்போ யாரெல்லாம் அந்த பெண்கள், பெண்களுடைய பங்கு என்ன, இந்த சுதந்திர போராட்டத்தில் பெண்களோட பங்கு என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல எனக்கு ஞாபகம் வர்றதே ஒரு பெண்மணி தாங்க. ஆயுதம் ஏந்திய ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி 1772 சிவகங்கையில். உங்களுக்கு இப்ப பேர் ஞாபகம் வந்திருக்கும், வேலு நாச்சியார். ஆங்கிலேயர்கள் வந்து சிவகங்கையை பிடிச்சிடுறாங்க படையெடுப்பு. முத்துவடுகநாதர், வேலு நாச்சியாருடைய கணவர், வீர மரணம் அடைந்து விடுகிறார். இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல. என்ன பண்ணலாம் வேலு நாச்சியார் நீ யோசித்துக் கொண்டிருக்கும் போது, பாளையக்காரர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு பதுங்குகிறதுக்கு ஒளிஞ்சிக்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறாங்க. ஆனாலும் நாச்சியார் என்ன யோசிக்கிறாங்க, இப்படி எல்லாம் ஒளிஞ்சிட்டுலாம் இருக்கக்கூடாது, இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டும் நினைக்கிறாங்க. அப்போ மைசூரை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் ஐதர் அலி, அவரை போய் பார்ப்போம், ஏன்னா அவரு தான் சுதந்திர போராட்டத்திற்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு, உதவி செய்யறாருன்னு கேள்விப்பட்டுட்டு அவரை போய் பாக்குறாங்க. வேலு நாச்சியாருக்கு உருது நல்லா பேச வருங்க, நல்லா போய் அவங்க கிட்ட தெளிவா பேசுறாங்க. நம்ம ஐதர் அலியும் 5000 படை வீரர்களை கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லாம மருது சகோதரர்கள் இருக்காங்களே, அவங்களோட உதவியும் கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரோட உதவியோட 1780 சிவகங்கையை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்டு விடுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம், சும்மா விஷயம் இல்ல. அதுல நடந்த இடைப்பட்ட ஒரு செய்தியை சொல்றேன் பாருங்களேன், குயிலி அவர்களுடைய மெய்காப்பாளர். அப்போ ஆங்கிலர்களிடம் போராடுவதற்கு நம்ம கிட்ட படை வீரர்கள் எல்லாம் இருக்காங்க, ஆனா அவங்களுடைய ஆயுத கிடங்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பீரங்கிகள், துப்பாக்கிகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அப்ப எப்படி இத சமாளிக்கிறதுன்னு நினைக்கும் போது குயிலி என்ன சொல்ற

அவங்க வந்து உடையால் படையில இருக்கிறாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நான் இந்த ஆயுத கிடங்கை அழித்து விடுகிறேன். எப்படி அழிப்ப குயிலி? நான் பாத்துக்கிறேம்மா சொல்லிட்டு உடல் முழுவதும் எண்ணெயை ஊத்திக்கிட்டு தீ வச்சுக்கிட்டு குதிரை மேல போய் அந்த ஆயுத கிடங்குல குதிக்கிறாங்கங்க. ஆயுத கிடங்கை வெடித்து சிதறுகிறது. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு பயன்படுத்துவதற்கு துப்பாக்கிகள் இல்லாமல் போனதால் அவர்களை தோக்கடிக்கவும் முடிந்தது. இப்படியாக பெண்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். நான் நினைச்சு பார்க்கிறேன், ஜான்சி ராணி இருக்காங்க பாருங்க, லக்ஷ்மி பாய், அவங்களுடைய அந்த சுதந்திர போராட்ட கனலை நான் யோசிச்சு பார்க்கிறேன். அப்படி சுடுதுங்க. இப்ப கூட அவங்க நல்ல கல்விமான், நல்ல படிச்சவங்க. அவங்களுக்கு நம்ம நானா சாஹிப், தாண்டியா தோப் இவங்கெல்லாம் வந்து நல்ல நண்பர்கள். அந்த சுதந்திர போராட்ட கொள்கை, எப்படியும் சுதந்திரம் பெற்றுவிட வேண்டும் என்ற கொள்கையிலே அவர்கள் ஒன்றாக நின்றவர்கள். அவங்க பாத்தீங்கன்னா, அவருடைய கணவர் இறந்து போகிறார், கங்காதர் ராவ். இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய தத்தெடுத்த குழந்தையை அவங்க வாரிசு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜான்சிய நாங்க எடுத்துக்குவோம்னு ஆங்கிலேயர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு ஒரு ரூல் ஒன்று, ஒரு லா ஒன்று போடுறாங்க. அதுக்கு பேரு டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். அதன்படி என்ன பண்ணுவாங்க, நாங்க ஜான்சி எடுத்துக்குவோம், இனிமே நீங்க ராணி கிடையாது, நாங்க ஆங்கிலேயர்கள், நாங்க அதை ஆட்சி செய்ய போறோம்னு சொன்ன பிறகு அவர்கள் பாருங்களேன், குவாலியருக்கு போய் நிறைய வீரர்களை திரட்டு வருகிறார்கள். ஆயுத தொழிற்சாலைகள் வைக்கிறாங்க, வெடிமருந்துகள் தயார் செய்கிறார்கள். இன்னமும் சொல்ல போனோம்னா 1857 முதல் இந்திய சுதந்திர போர் இருக்கிற இல்லையா, அதுக்கான இந்த ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வீரர்களையும் கொடுத்து உதவியதே ஜான்சி ராணி லட்சுமிபாய் தாங்க. கடைசியா 1858 நடந்த ஒரு போர்ல கடைசி மூச்சு வரைக்கும் சண்டை போட்டு இறந்து போகிறார், அது வீர மரணம் அடைகிறார். அப்படிப்பட்டவங்களுடைய அந்த தியாகம் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்திருக்கிறது. நம்ம பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல கடலூர்ல இருக்கு இல்லைங்க, கடலூர்ல ஒரு அம்மா பாருங்க, அவங்க பேரு கடலூர் அஞ்சலை அம்மாள். அவங்களதான் நாம ரொம்ப இந்த நேரத்துல நினைச்சு பார்க்கணுங்க. அவங்க காந்தியடிகளுடைய எல்லா போராட்டங்களிலும், அதாவது உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், மறியல் போராட்டம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், எல்லாத்திலையும் பங்கு பெற்று சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். அவங்க சிறையில் இருக்கும்போது கருவுற்று இருந்தாங்க. அதுக்காக அந்த மகப்பேற்றுக்காக ஆங்கில அரசு அவர்களை விடுதலை செஞ்சுட்டு திரும்பி குழந்தை பிறந்த உடனே சிறையில அடைச்சிது. இவங்க நல்ல பேச்சாளருங்க, அதாவது இவங்க அஞ்சலையம்மாள் பேச போறாங்கன்னு சொன்னாலே பெரிய கூட்டம் கூடும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன, இவர்கள் தன்னோட சொத்து, தன்னோட வீடு எல்லாத்தையும் வித்து கூட விடுதலை போராட்ட இயக்கத்திற்காக செலவு செஞ்சவங்க. நீலன் சிலை அகற்றம்னு ஒரு போராட்டங்க, அதாவது ஜேம்ஸ் நெயில்னு ஒரு ஆங்கில அதிகாரி, ரொம்ப முரட்டுத்தனமானவர், கொடூரமானவர். 1857 நடந்த அந்த போராட்டத்துல மற்றும் அலகாபாத்த பிடிக்கிறதுல அவர் செஞ்ச கொடுமைகள் இருக்கே ரொம்ப மோசமானது, எல்லாரையும் கொன்னு தள்ளினாருங்க. அவரை கூட சொல்லுவாங்க பட்சர் ஆஃப் அலகாபாத்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கசாப்பு கடைக்காரன், அலகாபாத்தின் கசாப்பு கடைக்காரன் சொல்லக்கூடிய அவ்வளவு கொடுமையான மனுஷன். அவருடைய சிலை 1861 மவுண்ட் ரோட்ல சென்னையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த சிலை இங்க இருக்கவே கூடாதுன்னு ஒரு பெரிய போராட்டம், அந்த போராட்டத்திலையும் இவங்க பங்கு பெற்றாங்க. அது மட்டும் இல்லாம கடலூருக்கு மகாத்மா காந்தி வர்றதா இருந்ததுங்க. அப்போ அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு எப்படி கூட்டிட்டு வருவாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் எல்லாம் நல்ல கண்ணில் விளக்கண்ணையை ஊத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தைரியமா அஞ்சலையம்மாள் தான், நான் போய் கூட்டிட்டு வரேன்னு ஒரு பருதா போட்டுக்கிட்டு குதிரை வண்டியை எடுத்துட்டு போய் காந்தியடிகளை மேடைக்கு கூட்டுக்கிட்டு வந்த அந்த மிகப்பெரிய வேலையை யார் செஞ்சதுன்னா அஞ்சலையம்மாள் தான். அதனாலதான் மகாத்மா காந்தியே அவர்களை நீங்கள் தென் இந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொன்னார். எனக்கு அம்புஜத்தம்மாள்னு அந்த சுதந்திர போராட்ட தியாகி எனக்கு ஞாபகம் வராங்கங்க. நல்லா படிச்சவங்க, வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க, அந்நிய துணிகளை பயன்படுத்த கூடாது. ஒத்துழையாமை இயக்கம் வந்தது இல்லையா, அந்த ஒத்துழையாமை இயக்க அப்போ ரெண்டு விஷயத்த காந்தியடிகள் சொன்னாங்க. ஒண்ணு வந்து நாம அவங்க கொடுத்திருக்கிற டைட்டில்ஸ், அவங்க நமக்கு சார் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டைட்டில்ஸ நம்ம விட்டுடணும். இன்னொன்னு, நம்ம இந்தியாவில் தயாரிப்புகளை நாம் வாங்க வேண்டும். அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, கதற
ஆடைகளையும் இந்தியாவில் தயார்

வைக்கப்பட்ட நெசவு பொருட்களையும் வாங்கிட்டு இருக்கும் போது சில கடைகள் மட்டும் அந்த அந்நிய பொருட்களை வித்துக்கிட்டு இருந்தது. அந்த கடைக்கு முன்னாடி போய் நின்று 400-500 பேரை கொண்டு போய் கடைக்கு முன்னாடி நின்று மறியல் செய்து இந்த துணிகளை விற்கக்கூடாது என்று அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இதற்காக பல வருடங்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டார்கள். இது மட்டும் இல்லாம மூவலூர் ராமாமிர்தம் ஒரு அம்மாங்க, அவங்க தான் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் கூட சொல்லுவாங்க. இவங்க நம்ம மகாத்மா காந்தி நீங்க கதர் ஆடையை அணிய வேண்டும் சொன்னதுல இருந்து அவர்கள் கதர் மட்டும்தான் அணிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம மகாத்மா காந்திய சிறை பிடிச்சிட்டு போனப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவர்களுடைய வீட்டை விட்டுட்டு வெறும் அவங்க குடிசையில வந்து தங்கி மூவர்ண கதர் ஆடையை மட்டுமே உடுத்தி நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்கான நடை பயணத்தை மேற்கொண்டாங்க. இங்கே இருந்து திருச்சி வரைக்கும் அவங்க நடந்தே போய் இந்த சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உறுதியாக கூறினார்கள். எனக்கு இதெல்லாம் இப்படியே இருக்கு. இவர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல சுதந்திரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது பெண்களோட பெரிய பங்கு ஏதாவது இருக்கா, அவர்களுடைய வீரம் தெரிகின்ற ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது நம்முடைய இந்தியாவிலேயே 3 மாநிலங்கள்ங்க, எப்பொழுதுமே என்னுடைய தாத்தா சொல்லுவாங்க பேராசிரியர் அண்ணுசாமி, 3 மாநிலங்களுடைய பங்கு சுதந்திரத்திற்காக மிக அதிகமானதுன்னு சொல்லுவாங்க. ஒன்னு தமிழகம், இன்னொன்னு பஞ்சாப், இன்னொன்னு மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் இருக்குல்ல, அது ஒரு புரட்சி மண்ங்க. அந்த புரட்சி மண்ல நிறைய பெண்கள் இருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க பேரு பிரித்தி லடா வடாட்டர். அவங்க வந்து ஜூண்டர் புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்காங்க ஒரு ஈரோப்பியன் கிளப்புங்க, ஒரு ஐரோப்பிய ஒரு கிளப் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க அதுல ராசிஸ்ட், ரொம்ப யாரையுமே இந்தியர்களை அவமானப்படுத்துறது, அது அடிமைப்படுத்துறது, அது மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கோபப்பட்டு அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அது கடாலி, பீனா தாஸ் அந்த மாதிரி பெண்கள், அவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு வெடி மருந்துகள் எல்லாம் கல்கட்டாவிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த கிளப்ல புதர்ல மறைஞ்சுகிட்டு இருந்து திடீர்னு நம்ம தாக்கணும், அப்படியான தாக்குதலை நாம் செய்ய வேண்டும்னு அவங்க 1932 ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. இத்தனைக்கும் பிரதிலடா வடாவர் வந்து ஒரு பிஏ ஸ்டூடெண்ட்டு, அவங்க டிஸ்டிங்ஷன் வாங்கினவங்க, அவ்வளவு பெரிய கல்வியாளர், நல்லா படிக்கக்கூடிய அந்த பெண் இந்த சுதந்திர போராட்டத்திலே குதித்து தன்னுடைய உயிரையே இழந்தாங்க. அந்த கடாலின்னு நான் சொன்ன இல்லையா, அவங்கள பிடிச்சிருவாங்க, உடனே அவங்க சைனைடு அந்த குப்பிகளை சாப்பிட்டு தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு ஒரு புரட்சி வெறி சுதந்திரத்தின் மீது இருந்தது என்பதை சொல்லும் பொழுதே நமக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போகுது. பீனா தாஸ்னு ஒரு பெண்மணி, அவங்க தன்னுடைய பட்டமளிப்பு விழா, பிஏ பட்டமளிப்பு விழா நடக்குது. அப்போ எல்லா ஆங்கிலர்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அப்ப மேடையில போய் வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லிட்டாங்க. உடனே எல்லாரும் ஓடி போய் சொல்வது, அப்படி சொல்றத முதல்ல நிறுத்துங்க, நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது, நீங்க சொல்றத நிறுத்திட்டீங்கன்னா உங்களை நாங்க மன்னிச்சு விட்டுடுறோம், சரண்டர் ஆயிடுங்க சொல்லும் பொழுது அவங்க பீனா தாஸ் என்ன சொன்னாங்க, திரும்பியும் வெள்ளையனே இது உன்னுடைய நாடு அல்ல, இது என்னுடைய நாடு, வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னாங்க. அங்கேயே மேடையிலே அவர்களுக்கு துப்பாக்கி குண்டுகள் பரிசளிக்கப்பட்டு மரணம் அடைந்து சாய்ந்தார்கள். இப்படியாக அந்த பீனா தாஸோட அந்த தியாகத்தை பாருங்களேன். இன்னொரு பெண்மணி கூட கனகலதா பருவா சொல்லிட்டு மும்பையிலங்க, அவங்களுக்கு ஒரு பணி கொடுக்கப்படுது, என்னன்னா நீதிமன்றத்திலையும் காவல் நிலையத்திலையும் நீங்க போய் நம்ம மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் சொல்றாங்க. அப்போ அவங்க 4000 வீரர்களை தன்னுடன் இணைத்து கொண்டு ரொம்ப வீரமா ஒரு பெரிய பேரணி மாதிரி மக்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் அந்த நீதிமன்றத்துல கொடியேற்ற வேண்டும் போகும்பொழுது வெள்ளையனே வெளியேறு கத்திக்கிட்டே அப்படியே கொடியேற்ற போனா அந்த கொடி ஏத்த விடாம அந்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சுட்டு கொள்கிறார்கள். கூட இருந்த அத்தனை பேரையும் அந்த துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்டவுடனே மிரண்டு ஓட வைக்கிறாங்க. ஆனா நம்முடைய கனகலதா பருவா மட்டும் அந்த இடத்திலேயே நின்று நெஞ்சிலே தன்னுடைய அந்த தோட்டாக்களை தாங்கிக் கொண்டு சரிந்து விழுகிறார். இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்கு இல்லையா, நம்ம சுபாஷ் சந்திர போஸ், அப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் ஆர்மி இருக்கணுமா, பெண்கள் சேரக்கூடாதா
அப்படின்னு கேட்கும் பொழுது

ஜான்சி ராணிக்காக ஜான்சி ராணி என்ற பெயர் கொண்ட பெண்கள் படையை உருவாக்குகிறார்கள். அப்போ அதுக்கு யார தலைவரா போடலாம்னு சொல்லும் போது மருத்துவர் ஒருத்தவங்க வராங்க. அவங்க பேரு லட்சுமி, லட்சுமி சாகல். அவங்கள நம்ம கேப்டன் லட்சுமின்னு சொல்லுவோம். அவர்கள் வந்துதான் அந்த தலையெடுத்து அந்த ஜான்சி ராணி பெண்கள் படையை வழி நடத்துகிறார்கள். அவங்களை இன்னைக்கும் கூட நம்ம கேப்டன் லட்சுமின்னு சொல்லுவோம். அவர்கள் 1200 பெண்களுக்கு சண்டையிடும் பயிற்சி அளிக்கிறார்கள், போர் செய்யும் முறைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படியாக பெண்களுடைய பங்கு என்பது சுதந்திர போராட்டத்திற்காக மிக அதிகமாக நீண்டு கொண்டே போகிறது.

0: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
1: எப்படி சொல்ற?
0: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா? இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
1: நீங்களும் ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.pmsuryagar.gov.in.

0: சுதந்திர போராட்ட வரலாற்றில் துணிச்சலுடன் செயல்பட்ட முக்கியமான பெண் போராளிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாங்க. அதுல முக்கியமான இன்னொரு ஒரு நபர், இவர் ஆயுதம் ஏந்தவில்லை, ஆனா இவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்க அவங்களே சொல்ல கேளுங்களேன்.
1: This is the Congress radio calling on 42.34 meters from somewhere in India.
0: ரொம்ப நல்லா கவனிச்சிங்கன்னா ஃப்ரம் சம்வேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையில அவங்க வந்து மும்பையில இருந்து தான் இந்த ஒரு ரகசிய வானொலியை நடத்தி இருக்காங்க. யார் இவர்கள், அவங்களுடைய குரலை நீங்க கேட்டீங்க, அவங்களுடைய பெயர்.

0: உஷா மேத்தா 1920 மார்ச் 25 குஜராத்ல பிறந்தவங்க. கிட்டத்தட்ட தனக்கு 9 வயசு இருக்கும் போதே பிரிட்டிஷாரை எதிர்த்து சட்டத்தை மீறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு மனசுல தோன்றுச்சு.
1: I think I did participate in the 1930 struggle as a young girl of 9. That time when the salt satyagraha was going on, I do remember that we used to bring sea water at home and produce salt out of that. So I had the satisfaction of breaking the law and doing something for the nation.
0: இப்ப இந்த வானொலி மூலமா என்ன செஞ்சாங்க, 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கிய சமயத்துல பிரிட்டிஷ் அரசு பல முக்கிய தலைவர்களை கைது செஞ்சிட்டாங்க. இப்ப அந்த நேரத்துல உஷா மேத்தா அவங்களோட சகாக்களோட சேர்ந்து காங்கிரஸ் ரேடியோ அப்படிங்கிற ஒரு ரகசிய வானொலி ஒலிபரப்ப தொடங்கினாங்க. இந்த வானொலி மூலமா தான் சுதந்திர போராட்ட செய்திகள், பிரிட்டிஷ் அரசோட நடவடிக்கைகள், தலைவர்கள் என்ன சொல்ல வராங்க, போராட்டம் தொடர்பான தகவல்கள் இதெல்லாமே மக்களிடம் எடுத்துட்டு போனாங்க. காங்கிரஸ் ரேடியோ 1942 ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கப்பட்டது. உஷா மேத்தா தான் அதில் முக்கியமான குரலாக இருந்தாங்க. இடத்தை அடிக்கடி மாற்றிட்டே இருந்தாங்க. இது ரகசியமான ஒரு ஒலிபரப்பு சேவையாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் அரசு இந்த வானொலி நிலையத்தை கண்டுபிடிக்க ரொம்ப தீவிரமாக முயன்றாங்க. இந்த இடத்த மாற்றிக்கிட்டே இருந்ததுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இறுதியில் 12 நவம்பர் மாதம் 1942 உஷா மேத்தா வந்து கைது செய்யப்பட்டாங்க. சிறை தண்டனையும் அனுபவிக்கிறாங்க. ஆனா காட்டி கொடுத்தது யாரு நீங்க யோசிச்சிருப்பீங்க, கூடவே இருந்த டெக்னீஷியன்ஸ் தான் காட்டி கொடுத்திருக்காங்க.
1: போலீஸ் were trying their level best to catch us, to have some information regarding us and to arrest us. They tried to chase us, there was a van and they did get some clue regarding the range of our transmitter, but they could not locate us. It was only when some of the radio dealers were arrested, and really so far as we were concerned, it was one of our own technicians, unfortunately, who betrayed us and who brought the police to the broadcasting station. Well, as you know, we could not function from the same place for 3 long months. So we used to keep on changing from one place to another. During the course of these 3 months, we changed about 7 to 8 stations. And when we were arrested, we were operating from Parekhwadi in Girgaon.
0: சரி, கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. கடுமையான விசாரணை சிறை வாழ்க்கையும் அவங்க மேற்கொண்டாங்க. ஆனா சுதந்திரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கையை அவங்க கடைசி வரைக்கும் கைவிடல. காந்திய சிந்தனை அரசியல் மட்டும் இல்ல, அறிவியல் தொடர்பான கல்வியும் ஆராய்ச்சியும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அடிக்கடி வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அதனால ஆராய்ச்சி பணியில ரொம்பவும் ஈடுபட்டாங்க. மும்பை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராகவும் இருந்து இவங்களுக்கு இந்திய அரசு 1998 பத்ம விபூஷன் விருது கொடுத்திருக்காங்க. அவங்களோட மறைவு வந்து ஆகஸ்ட் 11 2000 ஆண்டு மும்பையில் நடந்தது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்ன. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
3: மனம் விரும்புதே,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
1: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.

வீரம் அப்படிங்கிற வார்த்தைக்கே வயதும் இல்ல பாலினமும் இல்ல. தாய் நாட்டுக்காக போராட வேண்டும் அப்படிங்கிற உணர்வு இருந்தா மாத்திரம் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்த ஒரு நபர் தான் குயிலி. வீர உணர்வின் அடையாளமா தமிழக வரலாற்றுல நிச்சயமா நினைவு கூறப்படக்கூடிய ஒரு வீர பங்கைனா அது இந்த குயிலி தான். 18ஆம் நூற்றாண்டுல சிவகங்கை பகுதியில ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய ராணி வேலு நாச்சியாரோட படை தளபதியாக குயிலி இருந்ததா இந்திய அரசோட வரலாற்று பதிவுகள் வந்து நமக்கு சொல்லுது. 1772ஆம் ஆண்டுல இந்த சிவகங்கை மீது ஆங்கிலேய படைகள் தாக்குதல் நடத்தியதுல மன்னர் முத்துவடுகநாத தேவர் வந்து உயிரிழந்துடுறாரு. அதன் பின்னர் வேலு நாச்சியார் சிவகங்கையை விட்டு வெளியேறி மீண்டும் தனது நாட்டை மீட்க போராட்டத்தை திட்டமிடுறாரு. இப்போ இந்த போராட்டத்துல வேலு நாச்சியாருக்கு உறு துணையா நின்ற வீரர்கள்ல குயிலிதான் குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒருவர். சிவகங்கையை மீட்டெடுக்கக்கூடிய போர்ல ஆங்கிலேயரோட ஆயுத சேமிப்பிடத்தை அழிக்கக்கூடிய துணிச்சலான நடவடிக்கையில குயிலி ஈடுபட்டதாக வரலாற்று பதிவுகள் சொல்லுது. இந்த செயலால அவர் வீர தியாகத்தின் அடையாளமா உயிரை மாய்ச்சிருக்கிறாரு. தாய் நாட்டுக்காக மேற்கொண்ட ஒரு தற்கொலை முயற்சி. குயிலியோட பெயர் வந்து இன்னே வரைக்கும் நம்ம சொல்ற அளவுக்கு தான் அந்த செய்தி நமக்கு சொல்லுது. தாய் நாட்டுக்கு மேல இருக்கக்கூடிய அன்போ விடுதலைக்கான துணிச்சலும் இருந்தா ஒரு சாதாரண மனிதரும் வரலாற்றுல அழியாத இடத்தை பெற முடியும் அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. வீரமங்கை குயிலி தமிழகத்துல மறக்க முடியாத பெண் வீராங்கனை.

0: சுதந்திர போராட்ட களத்துல வீர மகளிர் அப்படின்னு சொல்லி பல பேரை பத்தி நாம பாத்திருக்கோம். இன்னைக்கு தொடர்ச்சியா இவங்கெல்லாம் வந்து நமக்கு நம்பிக்கை நட்சத்திரங்களா இருந்திருக்கிறாங்க. ஒரு எதிர்காலத்தை நமக்கு கையில எடுத்து கொடுத்திருக்காங்க, ஒரு சுதந்திரத்தை நமக்கு கையில எடுத்து கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய வீரமத்திரம் இல்ல தியாகத்தையும் நமக்கு அர்ப்பணிப்பா கொடுத்திருக்கிறாங்க. சரி, இன்னும் பலரை பற்றிய நம்பிக்கை நட்சத்திரங்களாக திகழும் பலரை பற்றிய வரலாற்றை நாம அடுத்த வாரத்திலயும் தெரிஞ்சுக்க போறோம். சோ ஸ்டே டியூன்ட்.
1: முன்னேறி அடிக்கிறது தான் வீரம். என் போராட்டமே இந்த புரிதல் தான்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும்.

0: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
1: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் becomes வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
2: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
3: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, ஏன்டா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற?
4: என்ன சொல்றதுல?
5: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
6: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
7: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
6: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 2:16 பத்திரிகைகள் நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து.

2:22:50. காலத்தை வென்ற கானங்கள் கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கீங்க FM Rainbow 102.8. அடுத்த பாடல் கேட்கலாம், ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப

0: பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

நேரம் 2:36:48. எஃப்எம் ரெயின்போ 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நடத்தக பாடல் கேட்கலாம், இதய கமலம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:41:55. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் எடுத்த பாடல் கேட்கலாம். இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:51 3 நொடிகள். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நீர்க்குமிழி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்று காணல் நிகழ்ச்சி அடுத்த பாடல் கேட்கலாம். வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 3:13. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கான சிறுநீரக பிரச்சனைகள் குறித்து நம்ம கிட்ட விளக்கம் அளிக்க இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிறுநீரகவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் விஜயகணபதி அவர்கள், வெல்கம் டு த ஷோ டாக்டர்.
2: வெல்கம். தேங்க்யூ சார்.
1: சார், இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக பிரச்சனை தான் பேச போறோம். ஸோ நேர்களே, உங்களுக்கு இது சம்பந்தமா நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க கேட்கணும், டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2271770. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: டாக்டர், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக பிரச்சனைகள் என்றது பொதுவா எதை டாக்டர் குறிக்கிறது?
3: இது பெண்களுக்கும் முக்கால்வாசி இருக்கிற

0: ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், அது ரொம்ப காமன், அது வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். ஃபாலோட் பை ஏதாவது இந்த யூரினரி பிளாக்கேஜ், அது ரிலேட்டடான பிரச்சனைகள். அப்புறம் அடி இறக்கம்னு சொல்கிற இந்த ப்ரொலாப்ஸ், அது கர்ப்பப்பை ப்ரொலாப்ஸாகவும் இருக்கலாம், மூத்திரப்பை ப்ரொலாப்ஸாகவும் இருக்கலாம், இல்லை மலப்பை ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்கிற மலப்பை இறக்கமும் இருக்கலாம். அப்புறம் ஒரு சில லேடிஸ்க்கு வந்து இந்த வயசான பிறகு, இந்த மாதவிடாயெல்லாம் முடிஞ்ச பிறகு ஹார்மோனல் சேஞ்சஸால் வர்ற அடப்பு பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கலாம்.
1: ஓகே, இதெல்லாம் ஒரு பொதுவான ரீசன் அவங்களுக்கு ஏற்படக்கூடியது டாக்டர். அதே மாதிரி ஆண்களை விட பெண்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுறதுக்கு என்ன காரணம் டாக்டர்?
0: அது அவங்களோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்லேயே அந்த பிரச்சனை இருக்குது, அது ரொம்ப காமனான விஷயம். இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண் குறி வந்து கொஞ்சம் அந்த யூரித்ரான்ற டியூப் வந்து கொஞ்சம் பெருசு, சராசரியாக அவங்களுக்கு வந்து 20-25 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். பட் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரினோட வாய் டியூப், யூரித்ரான்ற டியூப் வந்து 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஷார்ட் யூரித்ரான் ஒன்று இருக்கும். ரெண்டாவது, அது நம்ம ஆசன வாய் பக்கத்துலேயே இருக்கிறதால, ஆசன வாயில் சுற்றி எப்பயுமே பாக்டீரியா கிருமிகள் எல்லாம் இருக்கிறதால அதோட க்ளோஸ் ப்ராக்சிமிட்டின்னு சொல்லுவோம், அது கிட்ட இருக்கிறதால அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் பரவறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
1: ஓகே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, உங்களுக்கும் சிறுநீரக பிரச்சனைகள் சம்மந்தமாக டவுட்ஸ் தான், கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் ஒரு எண் 2271770. டாக்டர், அதே மாதிரி வந்து பெண்களுக்கு எந்த வயதில் இந்த சிறுநீரக பிரச்சனை வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது டாக்டர்? காமனாக இப்போ வந்து எந்த ஏஜில் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது டாக்டர்?
0: எப்பயுமே இந்த குழந்தை பருவத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா குழந்தை பருவத்தில் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து இந்த மோஷன் போன பிறகு மலத்தை எப்படி சுத்தம் பண்ணணும்னு பிள்ளைங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளைங்களுக்கு. அது எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் கோயிங்,
1: ஓகே,
0: முன்னாடிலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அம்மா பார்த்துக்குவாங்க, அம்மா க்ளீன் பண்ணி விடுவாங்க. இப்போ அவங்களா பண்ணும்போது, அதெல்லாம் கொஞ்சம் தவறுதலாக பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நோய் தொற்று, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு காரணம். இன்னும் அவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அடுத்த கட்டம் வந்து இந்த அடலசன்ஸ் ஏஜ் குரூப்பில், அந்த அடலசன் ஏஜ் குரூப்பை தெரிஞ்சும் போது இப்போ இந்த பீரியட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து ஒரு 12 வயசில் அவங்க வயசுக்கு வரும்போது ஒரு சில சிக்கல்கள்லாம் அது எல்லா லேடிஸுமே அதை சமாளித்து புரிஞ்சிட்ருப்பாங்க. அதெல்லாம் வந்து பெரியவங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து இப்படி சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த பெரியவங்க சொல்லும் போதோ இல்லை பியர் குரூப் லேர்னிங்கில் மூலமாக அவங்க கற்றுக்குவாங்க. இது ரொம்ப காமனான அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு ஒரு 2-3 மாதத்தில் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது அந்த டைம்லேயும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 வயசுக்கு அப்புறம் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸாக அந்த மெனோபாஸ் டைமில் திருப்பி இன்ஃபெக்ஷன்ஸும் அவங்க அதிகமாக என்கவுண்டர் பண்ணுவாங்க.
1: டாக்டர், தெளிவாக சொன்னீங்க டாக்டர். நேர்களே, உங்களுக்கும் பெண்களுக்கான சிறுநீரக பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க டாக்டர். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிறுநீரகவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் விஜயகணபதி, உங்களுக்கு ஏதேனும் இது சம்பந்தமாக டவுட் இருந்தால் கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2271770. டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்குன்னா ஒரு நேர் வந்திருக்காங்க டாக்டர், பேசிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
0: நீங்களாவே செல்ஃபாவே டைலேஷன் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த செல்ஃபா நீங்களே டைலேஷன் பண்ணிக்க முடியாத பட்சத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணி வாய் முள்ளந்து சதை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதை வந்து முழுமையா நம்ம எண்டோஸ்கோப் மூலமா பார்த்துட்டு தான் அதை விஷயத்தை சொல்ல முடியும். ஏன்னா நீங்க பொதுவா கேட்கறதால பொதுவா தான் பதில் சொல்ல முடியும். நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அதை பார்க்காம சொல்லக்கூடாது, புரியுதுங்களா?
2: நிறைய ஆப்ஷன்ஸ்
0: இருக்கு, தெளிவா உங்களை பார்த்துட்டு சொல்லணும்.
1: நன்றிமா கால் பண்ணதுக்கு. சரி, இப்போ வந்து நேர் வந்து கேட்டிருந்தாங்க, டவுட் கேட்டிருந்தாங்க, அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்.
0: சார், இவங்களுக்கு இந்த பெரியவங்க அம்மாவுக்கு

0: பார்த்தீங்கன்னா இது வந்து யூரித்ரல் ஸ்டினோசிஸ்னு சொல்லுவோம் சார். இது வந்து ரொம்ப காமனான விஷயம். எப்படின்னா இந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மாதவிலையெல்லாம் முடிஞ்ச ஸ்டாப் ஆன பிறகு ஃபீமேல்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா லேடிஸ்க்கு அந்த ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ்லாம் டிராஸ்டிக்காக ட்ராப் டவுன் ஆகிடும். இப்போ மென்னுக்கு டெஸ்டோஸ்டிரான் இருக்கிற மாதிரி லேடிஸ்க்கு ஈஸ்ட்ரஜன் லெவல் குறையும் போது என்ன ஆகும்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து வறண்ட மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம தோலே வறண்டுச்சுன்னா அது என்ன ஒன்றும் சொரசொரப்பாகிடும், ஒரு மாதிரி எதுவுமே இருக்காது, ஒரு புத்துணர்ச்சியே இருக்காது, ஒரு காஞ்சி போன லெவலுக்கு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா மைக்ரோ கிராக்ஸ் ஆகி அது வந்து ஸ்கின் வந்து நல்ல ஒரு மாதிரி திக்காகி மூடிடும். ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் வந்து யூரித்ரல் ஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப காமனான விஷயம். அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல எண்டோஸ்கோப் மூலமாக பார்த்துட்டு ஒரு தடவை அடப்பு எடுத்துகிட்டு அது திருப்பி திருப்பி தழும்புன்றதால திருப்பி திருப்பி சுருங்கும். அதனால தான் அந்த பெரியவங்க மாதம் மாதம் டைலிட்டேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தழும்பு இந்த ஸ்கார்டு ஸ்கின்னை வந்து புதுசாக கிராஃப்டிங்னு பண்ணுவோம். அது வந்து நம்ம என்னென்னா நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற அந்த சதை அந்த தோலை எடுத்து அந்த இடத்துல புதுசாக வச்சு அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அந்த பிஎம்ஜி யூரித்ரோபிளாஸ்டின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு சக்சஸ் 90% to 95% நல்லா இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல சக்சஸா தான் இருக்கிறாங்க. டைலிடேஷன் இல்லாம அவங்க
1: மாற்று ஏற்பாடுன்னு தெளிவா சொல்லிருந்தீங்க டாக்டர். டாக்டர் அதே மாதிரி சிறுநீர் பிரச்சனை வந்து ஆரம்ப அறிகுறி இந்த மாதிரி இருக்கிறது நம்ம வீட்டுல எப்படி டாக்டர் சின்ன சின்ன எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிக்கிறது?
0: இது நம்ம எக்ஸாமின் பண்ண அறிகுறிகள் தான். எப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் முக்காவாசி எல்லாருக்குமே வந்திருக்கும், ஜென்ஸுக்கும் வந்திருக்கும், லேடிஸ்க்கும் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுன்னா யூரின் போகும்போது ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும், அப்புறம் ரொம்ப உஷ்ணமா தெரியும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த யூரின் போற பாதையிலையும் சரி அடி வயிற்றுலையும் கீழே அந்த உறுப்பை சுத்தியும் வலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அவங்களே யோசிப்பாங்க என்னடா அது யூரின் வந்து ரொம்ப மஞ்சளா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி பால் திரியில ஒரு மாதிரி கலர் வருது, என்னடா அது இந்த மாதிரி ஒரு மாதிரி பஞ்சண்டா ஒரு ஸ்மெல்லு வருது இப்படின்ற சில விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. நார்மல் யூரின் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெந்நீர தண்ணீர் மாதிரி தான் இருக்கும். இதே டார்க்காக போகுதுன்னா அது அமிலத்தன்மை அதிகமாகுதுன்னு அர்த்தம். ரொம்ப பியூராக போச்சுன்னா அது அல்கலைன் யூரின் சொல்லுவோம். நல்ல கோல்டன் எல்லோ மாதிரி போச்சுன்னா ஒரு எல்லோ இஷ்ஷாக போச்சுன்னா அது வந்து அமிலத்தன்மை இருக்கலாம், அசிடிக் யூரின் சொல்லுவோம். சரி இந்த மாதிரி இதுக்கு ரெண்டுத்துக்கு இல்லாமல் ஒரு மாதிரி பால் மாதிரி கஞ்சி தண்ணி மாதிரி போச்சுன்னா அது இன்ஃபெக்டட் யூரின் சொல்லுவோம். அதே யூரினில் ஸ்மெல் வந்ததுன்னா அது ஆப்வியஸாக இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு
1: அர்த்தம். இப்போ இந்த இன்ஃபெக்டட் யூரின் அந்த ஒயிட் கலரில் சொல்லியிருந்தீங்க டாக்டர், அது எந்த காரணத்தினால அது மாதிரி வருது டாக்டர்?
0: அதான் இன்ஃபெக்ஷன்னாலே பாக்டீரியா தான்.
1: ஓகே,
0: பாக்டீரியா அதிகம்.
1: ஓகே,
0: சில வைரஸஸ் வரும், சில பங்கஸாலையும் வரும், பட் பிரிடாமினா இருக்கிறது வந்து பாக்டீரியா தான்.
1: ஓகே
0: சரிங்களா, ஏன்னா ரொம்ப தொற்று ரொம்ப காமன்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல சிறுநீரகத்தில் ஏற்பட மாற்றங்கள் நிறைய இருக்கும், சோ அதை பத்தின கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இப்போ எப்படின்னா இந்த கர்ப்ப காலத்தை வந்து நம்ம 3 trimesters பிரிப்போம், எல்லாமே ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பதான் வந்து அந்த கர்ப்பப்பையோட வளர்ச்சி இருக்கும், குழந்தையோட இருக்கும். அந்த காலத்துல பிரிடாமினான சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஈஸ்ட்ரஜன் அதிகமா இருக்கிற லேடிஸ்க்கு ப்ரொஜெஸ்ட்ரான்னு இன்னொரு ஹார்மோன் வரும்போது அது மூத்திரப்பையோட துடிப்பு பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். துடிப்புனா கொஞ்சம் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி சென்சேஷன் இருக்கும், அவங்களுக்கு குமட்டல் இருக்கும், அவங்களை வாந்தி எடுப்பாங்க. அது வந்து அந்த ஏர்லி மார்னிங் சிக்னஸ்ஸு, அந்த மார்னிங் சிக்னஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் ஓரளவு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் கர்ப்பப்பையில், அதில் குழந்தை வளர்கிற மூமெண்ட்டு அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தெரிய வரும். அதனால் என்ன ஒன்றா குழந்தையோட வளர்ச்சி மீதமாக அந்த அழுத்தம் வந்து மூத்திரப்பைக்கு வர்றதால அவங்களுக்கு அடிக்கடி யூரின் போகும். அந்த அடிக்கடி யூரின் போனாலும் ஒரு சில லேடிஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டு போடும் போது அவங்க யூரினேஷன் ஒழுங்காக பாஸ் பண்ணாமல் யூரினை ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதில் யூரின் தங்கி அதில் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து அந்த 3rd trimesterன்னு சொல்கிற நல்ல ஒரு 8th month அப்புறம் 9th month அப்புறம் வந்து பார்க்க பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப பெருசாக இருக்கிறதால அவங்களுக்கு கால் வீக்கங்கள் இருக்கும், சிறுநீரகத்தில் அழுத்தம் ஏற்பட்டு சிறுநீரகமும் ஒரு வீக்கம் இருக்கும். ஸோ அதில் வந்து ஹை ப்ரெஷரில் இருக்கிற கிட்னிஸால் நிறைய ப்ரோட்டீன் லீக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்லேயும் அவங்க இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க, ப்ரெக்னன்சி இருக்கிறவங்க ஒரு வகையான எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதால அப்பயும் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதில் நிறைய பாதிப்புகள் இருக்கு. சில ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா அவங்களுக்கு யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாக்டீரியா இருக்கும், ஆனால் சில பேருக்கு சிம்டம்ஸே இருக்காது.
1: இருக்காது, சிம்டம்ஸ் எல்லாமே
0: சிம்டம்ஸே இருக்கு, அறிகுறிகளே இல்லாமல் பாக்டீரியா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம பெருசுப்படுத்தணும், பயப்படணும், ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும்ன்ற விஷயமே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் யூரின்ல ரத்தமோ இல்லை யூரின் போகும்போது வலியோ இல்லை ஃபீவரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்தால் தான் அந்த மூத்திரப்பையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் கிட்னியை நோக்கி பரவியிருக்கு அப்படின்னா தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதை பற்றி முக்காவாசி ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்க பேலன்ஸாக இம்யூனிட்டிலே மேனேஜ் பண்ணிக்குவாங்க, நம்ம செல்ஃப் சஃபிஷியண்டாக இருப்பாங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம்.
1: டாக்டர் நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.

0: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
0: அடுத்து ரெண்டு கேள்விகள் இருக்கு.
1: ஒன்னு,
0: இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கறது இருக்கும் போது பொதுவாக பெண்களுக்கு அந்த ஒரு இரிட்டேஷன் அப்படிங்கறது இருக்குமா? இது ஒண்ணு எனக்கு சொல்லுங்க டாக்டர். இது எதனால வருது அப்படின்னு சொன்னீங்க, பட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா விட்டு விட்டு விட்டு விட்டு வருது. நான் கேள்விப்பட்டிருக்கிற இன்டர் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிக்கடி வச்சுக்கிறதுனாலையும் இது வருது. ஸோ ஃபுல்லு ஸ்டாப் ஆன உன்னதான் இன்டர் கோர்ஸ் அப்படிங்கறது பண்ணும் பொழுது பொதுவாக இது இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வராது. பட் அது கம்மியாற மாதிரி இருக்கிற சமயத்துல திரும்பவும் இன்டர் கோர்ஸ் வச்சுட்டு அதன் பிறகு மருந்துகள் மூலமா குணப்படுத்த முடியுமா? அல்லது சின்ஸ் அந்த வெஜைனல் இடங்கள்ல பாக்டீரியா நீங்க சொன்ன மாதிரி மற்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால பெண்களுக்கு அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் அப்படிங்கறத அன்டில் அன்லெஸ் ஓவர் தொந்தரவு இல்லைன்னா அதை பொறுத்துக்கிட்டு தான் இருக்க வேணுமா? இது காமன் தானா வெஜைனல் பார்ட்ல? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா
1: சொல்லுங்க.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
1: சார், இந்த கேள்வி வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான கேள்வி சார். இதுக்கு ஃபேக்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட விஷயம் வந்து ஏன் இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அக்ரவேட் ஆகுது. சி, இன்டர் கோர்ஸ்ல வந்து தெர் வில் பி சர்ஃபேஸ் கான்டாக்ட்ஸ் அண்ட் கிராஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ். விஜயனால இருக்கிற பாடி ஃப்ளூயிட்ஸ்ல இருக்கிறதுலயும் ஒரு வகையான பாக்டீரியா நார்மலாகவே இருக்கும்.
2: ஓகே,
1: இது இன்டர்கோர்ஸ் வரும்போது பார்ட்னர் கிட்ட இருந்து ஒரு வேற்றான ஒரு சில கிருமிகளும் இருக்கும். அது ஆண்குறியில இருக்கிற முன்தோலுக்கு உள்பகுதியிலேயோ இல்ல அவரோட விந்து பையில ப்ராஸ்டேட்ல இருக்கிற ஒரு வகையான அவருக்கு ஏதாவது ஒரு மைல்டரான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது கிராஸ் ஆகும் போது நிறைய பேருக்கு இந்த கிராஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்ல வரும். இது கிளாசிக்கலா நாங்க என்ன சொல்லுவோம்னா ஹனிமூன் சிஸ்டேட்டிஸ்னு சொல்லுவோம். கல்யாணம் ஆகி வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முத ஒரு மாசத்துல வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனா இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கும், ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்காது. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும், அப்புறம் தானாக கூட நிறையா பேருக்கு செட்டில் ஆகிடும். பேசிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே சில பேருக்கு தான் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி, அவங்க வந்து எல்லா ஃபீமேல்ஸும் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால் அவங்க வாழ்க்கையில் பொறுத்து தான் ஆகணும்னா அப்படின்ற விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து சயின்டிஃபிக் ரீசன் சொல்கிறேன். நம்ம எல்லா துவாரங்கள், நம்ம எல்லா ஆரிஃபைசஸ், நம்ம வாயிலையும் நம்ம மூக்கு, நம்ம ஆசன வாயி, நம்ம காது, எல்லா இடத்துலையும் வந்து நார்மலாகவே பாக்டீரியா இருக்குங்க. அது எக்ஸ்டர்னலுக்கும் இன்டர்னலுக்கும் இருக்கிற ஜங்ஷன்ஸில் நார்மலாகவே கமன் சால்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கமன் சால்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ் மாதிரி, அது வந்து ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி, அதில் வந்து நல்லதும் இருக்கும். எப்பயாவது வெளியிலேருந்து வரும்போது அதை சப்ரஸ் பண்ணி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான பாக்டீரியாஸும் இருக்கும். இந்த பேலன்ஸ் போகும்போது தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே காமன். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் காமன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் காமன், ஈவன் ஐ இன்ஃபெக்ஷன்ஸ், இயர் இன்ஃபெக்ஷன்ஸ், எல்லாத்துக்குமே அந்த பேலன்ஸை வந்து ப்ரீச் ஆகும்போது தான். இந்த ப்ரீச் எப்போ நடக்குதுன்னா நம்ம ஒரு ஃபாரின்னா இல்லை ஏதோ ஒரு இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது அதில் எபித்திலியல் டியர் இருக்கும், அது வந்து நார்மல். அதே மாதிரி இம்ப்ராப்பர் ஹைஜீன், இப்போ நம்ம அன்னடைக்கும் குளிக்கிறோம், அன்னடைக்கும் அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீனாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸே பண்ணிவிட்டு நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறதால கூட தண்ணி கொண்டு தான் அந்த பாக்டீரியாவை ஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும், வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாலே போதும் இந்த விஷயத்துலேருந்து ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் எல்லாமே வந்து நம்ம ஓரளவு கொண்டு வந்துட முடியும், அதையும் மீறி வந்துட்டு தான் இருக்கிறாங்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தான்.
2: டாக்டர், அதே மாதிரி இந்த யூடிஐ ஏற்படுறதை தடுக்க அந்த பெண்கள் வந்து முன்னெச்சரிக்கையில் என்னென்ன செய்யலாம்? இப்போ வந்து தண்ணி அதிகமாக குடிக்கலான்ற வார்த்தையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஹைஜீனாக இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தீங்க, வேற எதெல்லாம் நம்ம ப்ரிகாஷனாக ஃபாலோ பண்ணலாம் டாக்டர்?
1: ஃபர்ஸ்ட்டுங்க, நம்ம எப்பயுமே வந்து இந்த டேர்ம் தான் நாங்கள் யூராலஜியில் எப்பயுமே சொல்லுவோங்க, டைல்யூஷன் இஸ் த சொல்யூஷன் டு பொல்யூஷன். பொல்யூஷன்றது வந்து ஒரு அசுத்த தன்மையை வந்து நாம் டைல்யூட் பண்ணோம்னா அது தண்ணியால் தான் டைலூட் பண்ணுவோம்.
2: எஸ் டாக்டர்,
1: புரியுதுங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க நிறையா தண்ணி குடிக்கணும், செல்ஃப் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். யூரினை வந்து பால் மாறாமல் ரெகுலராக போயிட்டாங்கனாலே பாதி பிரச்சனைக்கு மேலே தீந்துடும். அதுக்கப்புறம் சில பேருக்கு இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளத்தாலேயும் ஃபங்க்ஷனல் ப்ராப்ளத்தாலேயும் வர்ற இன்ஃபெக்ஷனும் நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
2: டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் வந்து பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுது. ஸோ அது எதனால் ஏற்படுதுக்கு சொல்ல முடியுமா?
1: அதான் சார், எப்பயுமே ஸ்டோன்ஸும் அதே பெத்தாலஜி தான் சார், அதே சைக்கிள் தான். டீஹைட்ரேஷன், தண்ணி கம்மியாக இருக்கணும். ஸோ அதனால் என்னென்னா உப்புத்தன்மை அதிகமாகும். சொல்யூட் அண்ட் சால்

0: கான்செப்ட், அந்த உப்புத்தன்மை அதிகமாகும் போது அது இறுக ஆரம்பிக்கும். இறுக ஆரம்பிக்கும் போது கல் வரும். அந்த கல் வந்து என்ன பண்ணும், உறுத்தும். எபித்திலியம்ன்றத உள்வாட்டத்தில் இருக்கிற சதைப்பகுதியை உறுத்தும் போது அங்கே மைக்ரோ டியர்ஸ் ஆகி அதுக்குள்ளே பாக்டீரியா போகும். அப்போ அதை சுற்றி இன்ஃப்ளமேஷன்ற ஒரு ப்ராசஸ் ஆகி அது பெருக்கும், கல்லே பெருக்கும். சின்னதாக 2 mm 3 mm இருக்கிற சின்ன கல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து போய் 1 cm அது மாதிரி பெருத்து வளர ஆரம்பிக்கும். அதை என்கல்ஃப் பண்ணி அது வந்து ஒரு மேட்ரிக் ஸ்டோனாக மாறி பிரச்சனைகள் பெருசாகும். ஸோ தண்ணி கம்மியாக குடிக்கிறது, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, கல் பெருக்கிறது, அடைக்கிறது, அடைப்பால் வர்ற கிட்னி பாதிப்பு, இதுதான் வந்து ரொம்ப காமனான சினாரியோ.
1: டாக்டர் தொடர்ந்து பேசலாம் டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேரம் 3:19 20 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில இன்னைக்கு பெண்களுக்கான சிறுநீர்கள் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிறுநீரகவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் விஜய கணபதி அவர்கள். நிகழே உங்களுக்கும் பெண்களுக்காக ஏற்படக்கூடிய சிறுநீர் பிரச்சனை குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2271770.

0: டாக்டர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம், இது வந்து பெண்களுக்கு இந்த சிறுநீரகத்தை எவ்வாறு பாதிக்கப்படுது டாக்டர்?
1: ஓகே, இந்தியா ஹஸ் பிகம் த கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் தான் இப்போ வேர்ல்டில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அஞ்சில் ரெண்டு பேருக்கு இன்றைக்கி டயபெட்டிஸ் வந்துருச்சு, அஞ்சில் ரெண்டு மூணு பேருக்கு பிபியும் வந்துருச்சுன்ற பட்சத்தில் இதெல்லாம் வந்து தேய்மான வியாதிகள் சார். இந்த சுகரும் பிபியும் எல்லா உறுப்பையும் பாடியில் பாதிக்கும். ஹார்ட்டு, கிட்னி, எலும்புலேருந்து, ஸ்கின்லேருந்து, கண்ணுலேருந்து எல்லாத்தையும் பாதிக்க தான் போகுது. ஸோ இதை வந்து ஏன் பாதிக்கின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து மறக்கிற மைக்ரோ ஆஞ்சியோபதின்ற கண்டிஷன் மூலமாக ரத்த ஓட்டத்தில் இருக்கிற சீரமைப்பையும் அதெல்லாம் வந்து பாதிக்கிறதால ஷியரால் தான் வருது. ஸோ இது இருக்கிறவங்க வந்து கிட்னியையும் சரி மூத்திரப்பையும் சரி கொஞ்சம் ரெகுலராக ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் தான் அதுலேருந்து மீண்டு வர முடியும். இன்றைக்கி இருக்கிற முக்கால்வாசி கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸும் எதர் சுகர் இருக்கும் இல்லை பிபி இருக்கும்.
0: ஓகே, இது சொல்லியிருந்தீங்க. இப்போ சுகர் பிபி இல்லாதவங்களுக்கும் இந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள்
1: வரும், அது மற்ற காரணங்கள்லாம் இருக்குது, கிட்னிக்கு வர்ற ஜெனட்டிக் டிசீசஸ்லாம் இருக்கும்
0: டாக்டர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதிக உடல் எடை அல்லது உடல் பருமன், சிறுநீரக ஆரோக்கியத்தை அதனால் ஏதாவது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருமா டாக்டர்?
1: கண்டிப்பாக சார். எப்படின்னா இப்போ நம்ம பாடியோட சர்ஃபேஸ் ஏரியா, பிஎஸ்ஏன்னு சொல்கிற பாடி சர்ஃபேஸ் ஏரியா, பிஎம்ஐ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேட் அதிகமாகச்சுன்னா பாடியில் யூரிக் ஆசிடும் சரி இந்த ஆக்சிலேட்டு மெட்டபாலிசமும் பாதிக்கிறதால் என்ன ஆகுன்னா அவங்களுக்கு கற்கள் உருவாகிறதுக்கு 5 மடங்கு அதிகமாகிடும், சரிங்களா? அதே மாதிரி அவங்க தண்ணியோட தேவையும் அதிகமாகிடும். இப்போ 80 கிலோ இருக்கிறவங்களுக்கு தண்ணி தேவை வந்து 3 லிட்டர்னா, இதே 150 கிலோ 140 கிலோ இருக்கிற ஒரு இவங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? அவங்களால அவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமா?
0: முடியாது.
1: அந்த மாதிரி தான் 3 லிட்டர்ன்றத அவங்க 7 லிட்டர் 8 லிட்டர் குடிக்கணும்னா அவங்களால அது முடியாது, அவங்க
0: சாத்தியமே
1: இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து போகும்போது அவங்க இன்டர்னலாகவே டீஹைட்ரேட்டடாக இருப்பாங்க. ஸோ கிட்னி வந்து டீஹைட்ரேட்டடாக இருக்கும் போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன், ஸ்டோன் பல மடங்கு அதிகமாகும்
0: டாக்டர். அதே மாதிரி இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ல இன்னொரு காரணம் கேட்கலாம் டாக்டர். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க கலர் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, சம்டைம்ஸ் வந்து இந்த ஒயிட் கலரில் பாஸ் ஆகுன்னு சொல்லும்போது இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை, எனக்கு ஒரு ஒரு 1 மந்த்துக்கு எப்பயாவது ஒரு டைம் அந்த மாதிரி இருக்குது, நான் அதிகமாக தண்ணி குடிக்கலையோ இல்லை வந்து யூரின் உடனே பாஸ் பண்ணாத டைமில் மட்டும் வருது, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக வரல ஒரு ஒரு மாதம் ஏதோ ஒரு நாள் வருது, அதுக்கப்புறம் ஒரு 1 ஆர் 2 மந்த் கழிச்சு வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஏதாவது பயப்பட தேவையா டாக்டர்? இல்லை அது நார்மலான ஒரு
1: நார்மலான விஷயம் தான் சார். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த யூரின் கலர் சேஞ்சை பார்ப்பாங்க. எப்படின்னா ஏதாவது ஒரு மில்கி ப்ராடக்ட்ஸ் நிறைய அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி யூரினில் வந்து நிறைய ஃபேட் லோபில்ஸ்லாம் வெளியே போகும். அந்த ஃபேட் லோபில்ஸ் போகும்போது யூரின் வந்து ஒரு மாதிரி பால் கலந்த மாதிரி வரும். இப்போ யாராவது ஒருத்தவங்க சீஸோ பர்கரோ இல்லை மில்க்கு நல்ல ஹெவியான ஒரு பால்கோவா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும்போது அடுத்த நாள் யூரினில் வந்து ஒரு மாதிரி நுர கலந்து ஒரு பால் மாதிரி போகிறது ஒரு மாதிரி சகஜம்.
0: ஓகே,
1: இப்போ நிறைய இன்னும் கேரட் நிறையா சாப்பிட்டாங்க, ஒரு 1/4 கிலோ கேரட்டை வந்து சாலடாக போட்டு சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் யூரின் வந்து

0: ஆரஞ்சிஷாக போவோம்.
1: ஓகே,
0: அதே மாதிரி தான் பீட்ரூட்டும்,
1: பீட்ரூட்
0: சாப்பிட்டாலும் அது மாதிரி ரெட்டிஷாக போவோம். அதெல்லாம் நம்ம பயப்படணும் அவசியம் கிடையாது.
1: ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ வந்து மாதவிடாய் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு சிறுநீரக பிரச்சனைகள் அபாயம் எதா அதிகரிக்குமா டாக்டர்?
0: கண்டிப்பாக சார், அதே தான் நான் சொன்ன மாதிரி தான். ஹார்மோன் இல்லைன்னா அந்த உள்ளே இருக்கிற இப்போ நாக்கு வரண்டா நமக்கு எப்படி தாகம் நம்ம தண்ணி வேணும்னு நம்ம இது பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு அந்த கர்ப்பப்பை வாயும் அந்த மாதிரி வறட்சி ஆகிறதால நிறைய கிராக் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அது இந்த மாதவிடாய் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் வர்றது. ஸோ அதனால தான் வந்து ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் வந்து குறையும்.
1: ஓகே டாக்டர். நேர்களே, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிறுநீரகவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் விஜய் கணபதி. உங்களுக்கும் ஏதேனும் சந்தேகம் இது தொடர்பாக இருந்தால் கால் பண்ணலாம் FM ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு 2271770. டாக்டர், ஒரு சிறிய பாடல் பிறகு தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ.

0: ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 3:28:36 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்களோட சதைகளை கேட்டுலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: வெளியே சதையில வந்து அதாவது முக்கினீங்கன்னா அந்த ஹெர்னியா பிரச்சனை தையல் விட்டு வரும். அது நீங்க மருத்துவரை நேர்ல தான் சந்திச்சு அதை பார்க்க வேண்டியிருக்கும்.
2: அப்படிங்களா சார்? ஆனா அப்பயே சொன்னாங்க ஒரு சிஸ்டோன்னு ஒரு மாத்திரை இருந்து அதான் ரொம்ப நாளா சாப்பிடுங்க டாக்டர்
3: சொன்னாரப்பா.
2: சிங்கி டாக்டர் ஒருத்தவங்க, சிங்கி டாக்டர் அவர் தான்
3: செஞ்சாரு.
2: எதுவும் ப்ராப்ளம் வர இல்ல சார்.
3: சார் எப்படின்னா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே சார் சொல்ல முடியாது. நீங்க ஹாஸ்பிட்டல்
2: சார், அப்புறம் அவங்க என்கிட்ட ஒரு அட்வைஸ் சொன்னாங்க, ரொம்ப நீங்க அந்த சமாச்சாரம் வச்சு கூடாதுங்க. நான் ரொம்ப வச்சுக்கிறது இல்ல, அதனால தான். அது உண்மை சார்.
3: அது உங்க விருப்பம் சார், அது நீங்க தான்.
1: இன்றைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பெண்களுக்கான சிறுநீரக பிரச்சனை குறித்து டாக்டர் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிறுநீரகவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் விஜய் கணபதி அவர்கள் டாக்டர் இப்ப வந்து நேர்கூடம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறது அப்படின்லாம் ஒன்று சொல்லும் போது, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 1 hour வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 1 hour அடுத்து 1.5 hours அந்த தண்ணி வந்து குடித்ததெல்லாம் ட்ரெயின் ஆகி வெளியே போகும். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, நமக்கு அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்குமோ அப்படின்னு சில நினைப்பாங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? இல்லை வந்து அதோட
3: இல்லை சார், எப்படின்னா அது நம்ம என்விரான்மெண்ட்டை போட்டது பொறுத்து தான் சார் அந்த யூரின். இப்போ குளிர்காலத்தில் வந்து யூரின் வந்து கிட்னி வந்து உஷ்ணத்தை டெம்பரேச்சர் வெளியே அதிகமாக இருக்க நம்ம பாடி வந்து நிறைய வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அதை வேக வேகமாக செஞ்சு அந்த யூரினை வந்து வாட்டர் எக்ஸ்க்ரீஷன் சொல்லுவோம். ஸோ அது வந்து வேகமாக வேலை செய்கிறதால அடிக்கடி கொஞ்சம் யூரின் வரும். இதே வந்து வெயில் காலத்தில் உங்களுக்கு வேர்வை அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், யூரின் கம்மியாக தான் வரும்.
1: எஸ் டாக்டர்,
3: அது மாதிரி நீங்கள் பேலன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க.
1: ஓகே டாக்டர். டாக்டர் அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா டாக்டர்?
3: அப்படின்னு கிடையாது சார், அவங்கவுங்க ஒர்க் அண்ட் லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் அது. ஆனால் இப்போ பை லிட்ரேச்சர் வந்து 2.5 liter யூரின் உற்பத்தி பண்ணால் ஒரு உடம்பு வந்து பேலன்ஸ்டாக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்னா ஒரு 4 liter அளவுக்கு தண்ணி குடித்தாதான் நம்ம பாடிக்கு தேவையான 1.5-2 liter போனாலும் ஒரு 2 liter அளவுக்கு வந்து யூரின் வந்து உற்பத்தி ஆகும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் அதே மாதிரி வந்து இந்த பெயின் கில்லர்ஸ் வலி நிவாரண மாத்திரைகள்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறது இந்த சிறுநீரகத்தை ஏதாவது பாதிக்குமா டாக்டர்?
3: 100% பாதிக்கும் சார். அது யார் யாரெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறேன் சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நம்ம விழுந்துட்டோம், ஏதோ முட்டி வீங்கியிருக்கு, ஒரு வலி மாத்திரை எடுக்கணும், ஒரு 5-10 days எடுக்கணும், அதெல்லாம் தப்பு இல்லை சார், அதெல்லாம் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுவும் ஒரு சின்ன வயசுக்காரங்களுக்கு கிட்னி வந்து 3/4 பேருக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஒரு 40-50 வயசு வரைக்கும். இந்த சுகர் பிபி இவங்கள்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து சைலண்டாகவே கிட்னி வந்து ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ்டாகவே இருக்கும், ஒரு மாதிரி முக்கல் தன்மையில் தான் அது வேலை செஞ்சிட்ருக்கும். இவங்க ஒரே ஒரு பெயின் கில்லர் மெடிக்கல்ஸில் வாங்கி போட்டு அடுத்த நாளே கம்ப்ளீட் கிட்னி ஷட் டவுன் சொல்கிற கிட்னி ஃபெயிலியரோடு வந்து டயாலிசிஸ் பண்ணி இருக்கிற நிலைமையோடு வருவாங்க. அது ரொம்ப காமன். இது எப்பயுமே வந்து இது வந்து ஃபார்மசி அபியூஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து தலைவலிக்குது போய் ஒரு
1: அவங்களே கேட்டு செல்ஃபாகவே
3: விக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த ஒரு வலி மாத்திரை கொடுங்க, அது கொடுங்க, தலைவலி மாத்திரை கொடுங்க, முதுவலி மாத்திரை கொடுங்க, முட்டி வலி மாத்திரை கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த எல்லாமே ஒரே மாத்திரை தான், அது என்ன சைட்ஸ்ன்னு சொல்கிற அந்த வலி நிவாரண டேப்லெட். அது ஒரு டேப்லெட் போட்டாலே போதும் கிட்னி உக்காந்துடும்.
1: புரியுது.
3: ஆனால் யாருக்கு உக்காரம் எப்படி உக்காருன்னு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதை யூஸ் பண்ணுறது ஒரு கரெக்டான டாக்டர் பார்த்து

0: பார்த்துட்டு இது இவருக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாதான் சரி வரும்.
1: காமனாகவே நம்மளே வந்து செல்ஃபாகவே இதெல்லாம் பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறது,
0: நம்ம தலையில் நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிற கலர் தான்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், அதே மாதிரி வந்து நம்மளோட கிட்னியுள்ள சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க பெண்கள் தினசரி அவங்களோட ஃபுட்டில் என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கலாம் டாக்டர்? ஃபுட் காமனாக
0: ஃபுட்டு வந்து சார் எப்பயுமே பேலன்ஸ்டு டயட்டும் இருக்கணும் சார். இந்த பர்சன்டேஜ் வைஸ் அவங்க கரெக்டாக ப்ரோட்டீன் எவ்வளோ தேவையோ, கார்போஹைட்ரேட் எவ்வளோ தெரியோ, ஃபேட் எவ்வளோ தெரியோ. முக்கியமாக எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்லது சார். எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து முக்கால்வாசி ஃப்ரூட்ஸில் விட்டமின் சி இருக்கும், பேலன்ஸ்டான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கும். சிட்ரஸ் பேஸ்டு, சிட்ரஸ் பேஸ்டுன்னா நான் சொல்கிறேன் இந்த கிரேப்பு, ஆரஞ்சு, சாத்துக்கொடி, லெமன், இதெல்லாம் வந்து என்றைக்குமே ஆரோக்கியம். ஒரே ஒரு ஸ்டடி என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கிரான்பெரியெலாம் நல்ல யூரினரி ட்ராக் ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. கிரான்பெரின்றது அது ஒரு ட்ரைடு ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கும். அதை எல்லோரும் வந்து கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டோன்னா அதில் இருக்கிற மேலே இருக்கிற ட்ரைடு அடல்ட்ரிஷன் சொல்கிற அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போயிடும், டைல்யூட் பண்ணி அதை எடுத்து ஊற்றிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்ல ஸ்டடீஸுக்கும் எவிடென்ஸும் இருக்குது.
1: டாக்டர், இப்போ இந்த சிட்ரிக் சம்மந்தமாக ஃபுட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க டாக்டர், லெமன் அந்த மாதிரி. ஒரு என்ன மித்து இருக்குன்னா, இப்போ காலையில் சில பேர் வெறும் வயிற்றுலேயே இந்த லெமனோ இல்லை வேறு ஏதாவது ஜூஸ் குடிப்பாங்க. ஸோ இல்லை, நம்ம எதாவது சாப்பிட்ட பிறகு தான் அந்த மாதிரி லெமன் ஐட்டம் அந்த ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடணுமா, இல்லை நம்ம மார்னிங் எழுந்து கூட எதாவது ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடலாமா
0: சார்? குடல்ன்றது இறைப்பை வந்து நமக்கு செரிமானத்தை கொடுத்து, சிறுகுடலும் நம்ம சிறுகுடல் என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானதை எடுத்துக்கோம், தேவையில்லாதது மலக்குடலுக்கு அனுப்பிவிடும். ஸோ அதெல்லாம் தப்பில்லை, எப்படி வேணால் எடுத்து.
1: டாக்டர், அதே மாதிரி இது சிறுநீரக பிரச்சனை வந்தால் உணவில் இந்த புரதம், உப்பு, தண்ணீர் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறது எப்படி டாக்டர்?
0: சிறுநீரக ஃபெயிலியரில் கேட்குறீங்களா இல்லை?
1: ஆமாம் டாக்டர்.
0: கிட்னி பாதிப்பு?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம் டாக்டர்.
0: அது எப்பயுமே என்ஸ் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த புரதம் வந்து யூரினில் நிறைய வெளியே போக ஆரம்பிச்சிடும், பேலன்ஸ் இருக்காது. அதே மாதிரி உப்பு சத்து நம்ம நிறையா சாப்பிட்டோம்னா, உப்பு வந்து சோடியம், இந்த சோடியம் அதிகமாகிட்டே இருந்ததுன்னா கிட்னி வந்து அதோடய சொலிட் லோடை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் சொல்கிற அந்த நீர் தங்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ரிஸ்க்கு, அதனால் வந்து உப்பை குறைச்சிக்கணும்னு சொல்கிறேன்.
1: டாக்டர், ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: விழுப்புரம் மாவட்டம் சின்ன புதுப்பட்டிலேருந்து ராஜா.
1: ராஜா சார், இது வந்து பெண்களுக்கான சிறுநீரக பிரச்சனை கொடுத்து டாக்டர் வெல்கம் அழைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்ல சார்.
2: சரி சார். அதாவது சார், இப்போ நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கிறோம் சார்.
0: சரிங்க சார்.
2: தண்ணி அதிகமாக குடிக்கிறோம், 1 ஹவருக்கு ஒரு தடவை அதிகமாக யூரின் வருது நம்ம யூரின் பிறந்துச்சுங்க, அதனால எதனா ப்ராப்ளம் வருமா சார்?
0: அடிக்கடி அதிகமாக தண்ணி குடிச்சிங்கன்னா அது யூரினும் அது வரத்தான் செய்யும், அதை பற்றி தப்பு இல்லை சார்.
2: அதான் சார், அது ஒரு நாளைக்கு போகுது 8 மணி நேரம் இப்போ நம்ம டூட் டைம் தண்ணி குடிக்குள்ள அடிக்கடி யூரின் போகுது, ஏன்னா ப்ராப்ளமா கட்டியும் டவுட்.
0: இல்லை இல்லை, நீங்கள் ஒரு தடவை சுகரை செக் பண்ணிக்கோங்க, மற்றபடி உங்களுக்கு அப்போ ஒன்றும் இல்லை சார். நீங்கள் குடிக்கிற அளவுக்கு யூரின் வந்ததுன்னா தப்பு இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
2: சரி சார், நன்றி.
0: நன்றி சார்.
1: நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நேர்களே, பெண்களுக்கான சிறுநீரக பிரச்சனை குறித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிறுநீரகவியல் துறை இணை பேரரசர் டாக்டர் விஜய கணபதி அவர்கள். சார், தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: பாண்டிச்சேரி கம்பாவத்திலிருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு ஏதாவது சிறுநீரக சம்பந்தமா பிரச்சனை இருந்தா டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார்.
3: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி எங்க பீட்டா அம்மாவுக்கு யூரியா கிரியேட்டினின் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்.
0: சரிங்க சார்.
3: அவங்க வந்து கிரியேட்டினின் லெவல் வந்து 1.2 இருந்தது.
0: சரிங்க சார்.
3: அது வந்து கேட்டதுக்கு இது இதுதான் உங்களுக்கு அந்த ரேஷியோட
0: என்ன சார் அம்மாவுக்கு?
3: அம்மாவுக்கு 60 வயசு.
0: சரிங்க சார், நீங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து கிரியேட்டின் லெவல் செக் பண்ணிக்கோங்க.
3: சரிங்க சார். எனக்கு அது மாதிரிதான் ஏறுது இறங்கு சார், 1.1 இருக்கு, 1.7 இருக்கு, 1.6 வருது, அப்புறம் 1.1 வருது, 1.2 வருது.
0: நீங்க கரெக்டான லேப்ல எடுங்க சார், இந்த மாதிரி ஏறுது இறங்குதெல்லாம் இருக்காது சார். ஒன்னு ஏறினா ஏறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கரெக்டா இருக்கும்.
3: நான் ஒரே லேப்ல தான் சார் எடுக்கிறேன்.
0: ஏதோ ஒரு தப்பு இருக்கு சார், நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்க கிட்னியை செக் பண்ணிக்கோங்க. மாத்தி மாத்தி வராது சார்.
3: சரி சார, எனக்கு வந்து டாக்டர் சொன்னார், எனக்கு டாக்டர் சொன்னாங்க இந்த ஸ்கூல் நீங்க வந்து சிகேடி பேஷண்ட்டு.

0: நீங்க வந்து லைசன்ஸ் பண்ண வேண்டிய வரும் உங்களுக்கு
1: அப்படின்னாங்க. அதனால கொஞ்சம் பாத்துருங்க, நீங்க ஒரு தெளிவா பார்த்துட்டு பிறகு நம்ம பதில் சொல்லலாம் சார். இந்த ஏறுது இறங்குதுன்ற விஷயம் வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் சரிங்களா
0: சார். ஆறாம் மாசம் வந்து டெஸ்ட் எடுத்துப்பாங்க சார், அது 1.1 வந்தது. அதுக்கடுத்து ஜிஹெச்சி போய் டெஸ்ட் பண்ண வந்து அது 1.3 ஒரு வாரத்திலே. அப்புறம் 10 நாள் கழிச்சு ஒரு பிரைவேட் டாக்டர் கிட்ட போனேன், அவங்க ஹாஸ்பிட்டல்ல லேப் வச்சிருக்காங்க, அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து 1.7 இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் 3 நாள் கழிச்சு நான்
1: காய்கறிகள் சாப்பிடுங்க சார்.
2: பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம், நான் பாண்டிலிருந்து சுமாரன் பேசுறேன்
2: சார். உங்களுக்கு டாக்டர் இருக்காங்க, உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம் சார. டாக்டர்
1: சார் சொல்லுங்க.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்
3: சார். 75 வயசு ஆகுது. யூகே இது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு சார். மாத்திரை எடுத்துக்கிட்டேன். என்ன சாப்பிட வேண்டிய பொருள், என்ன தவிர்க்க வேண்டிய பொருள் என்ன?
1: உப்பு குறைச்சிக்கோங்க. ரெண்டாவது, சாப்பிட வேண்டிய பொருள்ன்றது தண்ணி, இளநி, நீங்க இந்த லெமன் ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, குளிர்ச்சியான மோர், இதெல்லாம் எடுத்துக்கோங்க சார்.
2: நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம். டாக்டர்,
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
6: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
5: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: நேரம் 3:42 10 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீர பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிறுநீரகவியல் துறை இணை பேரரசர் டாக்டர் விஜயகணபதி அவர்கள். டாக்டர், இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிறுநீர பிரச்சனை இருக்கு அப்படின்னு இருந்தாலும் சோ அதுக்கு என்னென்ன காமனான டெஸ்டஸ் எல்லாம் இருக்கு டாக்டர், அதை பத்தி பேசலாம் டாக்டர்.
1: சார், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்கன்னா யூரின் ரொட்டீன் டெஸ்டிங்னு சொல்லுவோம் சார். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பாக்டீரியா உற்பத்தி பண்ணுற ஒரு பொருள்களை வச்சு அதோட பாசிட்டிவிட்டியை நம்ம வித்தின் 30 seconds to 1 minute கண்டுபிடிச்சிடலாம். இந்த லியூக்கோசைட் டெஸ்ட்ரேஸ், அதெல்லாம் வந்து லிப்ஸ்டிக் டெஸ்ட்னு சொல்லுவோம். யூரினை வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் ஒரு சின்ன சின்னதாக பேச்சஸ் இருக்கும், அதை வந்து உள்ளே டிப் பண்ணி எடுத்துட்டோம்னாலே அதில் கலர் சேஞ்சஸை வச்சு அதில் என்னென்ன இருக்குது, கிராம் பாசிட்டிவ் நைட்ரேட் இருக்கா இல்லை லியூக்கோசைட் பெஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் யூரினோட பிஹெச்ன்னு ஒன்று வரும், ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதில் ஒரு 10 factors இருக்கும். யூரின் பிஹெச் இருக்கும்,

0: அதில் ஆர்பிசி செல்ஸ் வருதான்னு பார்ப்போம். இந்த டபிள்யூபிசி செல்ஸ்ன்னு சொல்கிற வெள்ளணுக்கள் எடுக்கணும், அப்புறம் செவப்பணுக்களோட இது இருக்கும், அதில் ப்ரோட்டீன் இருக்கும் சில பேர். அப்புறம் இதை பார்த்திங்கன்னா அதே டெஸ்ட்டில் யூரின் எடுத்து ஒரு மெக்னிஃபிகேஷன்ற மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு அதில் ஓரளவு பஸ் கேஸ்ட்டு பாக்டீரியாஸ் ஏதாவது இருக்கா இதை பார்த்துட்டு பிறகு கிராம் ஸ்டெய்னிங்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அது என்னன்னா ஒரு வகையான யூரினை ஸ்டெய்னிங் பண்ணுறது. அந்த ஸ்டெய்னிங்கில் சிம்பிளாகவே தெரிஞ்சிடும், அது ஒரு 10 மினிட்ஸ் வேலை. ஸ்டெய்னிங் பார்க்கும்போது அது கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ்ன்ற விஷயத்தை வச்சு பார்த்துட்டு பிறகு கடைசியாக இதில் பாக்டீரியா கிருமிகள்லாம் இருக்குதுன்னா அதை வந்து கல்ச்சர்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அதை வந்து செயற்கை முறையில் பாக்டீரியாவை வளர்ச்சி ஊட்டி அந்த வளர்ச்சிக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து சென்சிட்டிவிட்டி பேட்டர்ன். அதில் ஏன்னா இப்போ இருக்கிற மிகப்பெரிய சவால் வந்து உலகத்தில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருதுன்னா நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதாலையும் வருது. இம்ப்ராப்பர் டோஸ் அண்ட் இம்ப்ராப்பர் டைமிங் அண்ட் இம்ப்ராப்பர் ஷெடியூல்ன்ற கான்செப்ட்ஸில் தான் ரெசிஸ்டன்ஸே வருது. ஸோ நம்ம கொடுக்குற இப்போ காமனாக யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்லாம் இன்றைக்கி வேலை செய்யலை.
1: புரியுது டாக்டர்.
0: ஸோ அதனால் வந்து இந்த சென்சிட்டிவிட்டி பேட்டர்ன் பார்த்துட்டு இது பண்ணணும். சிம்டமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் கிடச்சிட்டா போதும், அந்த கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் ரெசிஸ்டன்ஸ் வராது. இப்போ எப்படின்னா நாங்கள் ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம், சார் இந்த மாத்திரையை வந்து 10 நாள் எடுத்துக்கோங்க இல்லை 2 வாரம் எடுத்துக்கோங்க, அவங்க 10 நாள் வாங்கிட்டு போய் 3வது நாள்லேயே சரியாயிடுச்சுன்னு தூக்கி போட்டுருவாங்க.
1: புரியுது டாக்டர்.
0: அப்போ மீதி இருக்கிற பாக்டீரியா என்ன ஆகும்னா அந்த மருந்துக்கு எதிர்ப்பு சக்தியை அதுங்க உருவாக்கி வச்சுக்கும்.
1: புரியுது டாக்டர்.
0: அப்போ அடுத்த தடவை அதை கொடுக்கும் போது வேலையே செய்யாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதோட ஸ்ட்ராங்கான ஆன்டிபயோட்டிக் போட வேண்டியது. இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் முக்காவாசி பெரியவங்களுக்கு, இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, மல்டிபிள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனில் இருக்கிறவங்களுக்கு, வேறு ஏதோ பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டலைஸ் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து மருத்துவ பொருளாதாரத்தில் பெரிய சுமையாக போயிடுச்சு. இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக்கோட செலவு 100 ரூபாய் இருக்கிற ஆன்டிபயோட்டிக் இன்றைக்கி 8000 ரூபாய் இருக்கிற இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகுன்ற பொருளாதார நிலைமைக்கு
1: தள்ளப்பட்டுட்டாங்க.
0: இது வந்து இதைத்தான் வந்து ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய சவால். அது சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயத்த செல்ஃபாகவே நிறைய பேர்
1: காம்ப்ளிகேஷன்
0: பண்ணிட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற பெரிய சவால், உலகளாவிய சவால்.
1: டாக்டர் அதே மாதிரி இன்னொரு விஷயம் டாக்டர், பொதுவாகவே வந்து நம்ம சிறுநீரகத்தை வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணாமல் நம்ம டே டு டே நம்ம ஒர்க்லேயே நம்ம ரொட்டீனாக இருந்துகிட்டே இருப்போம். ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் நம்ம கேர் பண்ண மாட்டோம், அதுக்கான பிரச்சனை எதாவது வந்தால் மட்டும்தான் அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து காமனாக ஒரு அடல்ட் பர்சனாக இருக்காங்க, ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க அப்படின்ற போது அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மெடிக்கல் செக்அப் கண்டிப்பாக பண்ணணும் இது மாதிரின்றதுக்கு அது பற்றின ஒரு அவேர்னஸ் சொல்ல முடியுமா டாக்டர்?
0: இல்லை சார், யாருக்கும் இப்போ நம்ம இதை சொல்கிறேன்னு எவ்ரி ஒன் இஸ் பிஸி.
1: எஸ்
0: அவங்க எல்லாருமே செல்ஃபாக வந்து மாஸ்டர் செக்அப் பண்ணணும், ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. யாருக்கு தேவைன்னா 40 வயசுக்கு மேலே இல்லை ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது, ஒரு மாற்றங்கள் தெரியுதுன்னா அவங்க வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் பண்ணிக்கலாம். முக்காவாசி இந்த 40 அண்ட் பிலோவுக்கு இந்த செக்அப்லாம் அவசியம் கிடையாது. அறிகுறிகள் இருந்ததுன்னா, சந்தேகங்கள் இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு குழப்பங்கள் இருந்ததுன்னா அதை வந்து பரிசோதனை பண்ணிக்கிட்டால் போதும். இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பொறுத்த வரைக்குங்க சிம்பிளாகவே சரியாயிடும்.
1: ஓகே டாக்டர்.
0: ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு சில பேருக்கு ஒரு 2 நாள் 3 நாளில் அவங்களாவே தண்ணி நிறைய குடித்தா கூட நிறைய பேருக்கு சரியாயிடும். அதை மீறி இருக்குதுன்னா அவங்க வந்து அது சிக்னிஃபிகண்ட் க்ரோத்துன்னு நாங்கள் சொல்லுவோம். சிக்னிஃபிகண்ட்டான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு என்ன எதனால் இந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிச்சி பார்க்கணும். ரெண்டாவது, அடிக்கடி வருது, மாதம் மாதம் இதே பிரச்சனை இருக்குதுன்னா காரணம் இல்லாமல் இருக்காது, நெருப்பு இல்லாமல் புகையவே புகையாது. ஸோ அந்த ட்ரிகர் என்ன, அந்த காரணம் என்னன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் பார்த்து அதை தெளிவுபடுத்திக்கணும்.
1: நன்றி டாக்டர். டாக்டர் இன்னும் தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

0: நேரம் 3:48:42 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக பிரச்சனை குறித்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிறுநீரகவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் விஜயகணபதி அவர்கள். டாக்டர், பொதுவாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஆகட்டும், ஸோ முதுகு வலிக்குது, முதுகோ இல்லை வந்து பின்னாடி லைட்டாக வலி இருந்தாலே வந்து அது வந்து கிட்னி ஸ்டோனாக இருக்கலாமோ அப்படின்னு மித்து மாதிரியே சொல்லிடுறாங்க. வலி இருந்த முதுகு பின்ன லைட்டாக பின்னாடி வலி இருந்தால் கூட நீங்கள் ஒரு டைம் டாக்டரை செக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அது வந்து உண்மை டாக்டர்?
1: அது அவங்க சொல்கிறது கரெக்டுங்க. ஒரு யூனிலேட்ரல்னு சொல்லுவோம், ஒரு பக்கமாக வர்ற வலி வந்து முக்கால்வாசி கற்கள் வலியோ கிட்னி வலியோ இருக்கும். நடுத்தண்டில் வர்ற வலி வந்து சதப்பிடிப்போ இல்லை முதுகு தண்டில் வர்ற தேய்மானம் ஜவ்வு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஒரு பக்கமாக இல்லைங்க, இந்த வலது பக்கமாக எனக்கு வலிக்குது இந்த முதுகில்
0: ஒன் சைடு மட்டும் ஏதோ ஒரு
1: அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து மோஸ்ட்டாக கிட்னி ஸ்டோனாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்னி வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆர்கன், நம்ம சதைவெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அன்லெஸ் வந்து அதை ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தா தான் இது இருக்கும். இன்றைக்கி முதுகு பிடிச்சிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் லேடிஸாக இருந்தாங்கன்னா இப்போ குஞ்சு குஞ்சு எடுக்கிறது, பெருக்கிறது, தண்ணி துணியை துவைக்கிறது, அப்புறம் படி ஏறும்போது இருக்கிறது, அப்புறம் டூ வீலர் ஓட்டிக்கிட்டு அங்கே இங்கேன்னு பம்பி ரோட்ஸில் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப காமனாக முதுகுவலியில் சென்ட்ரல் வலி. சைடில் வலிக்கிற வழியே கண்டிப்பாக நீங்கள் கிட்னியை பார்க்கணும்
0: டாக்டர். அதே மாதிரி இந்த கிட்னி டொனேஷன் சிறுநீரக தானம் சொல்கிறாங்களா டாக்டர், இது வந்து பெண்கள் வந்து அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் வராங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக பிரச்சனை குறித்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. உங்களுக்கு அது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தா டாக்டர் கேட்கலாம் டாக்டர்.
2: ஜென்ஸுக்கு உள்ள பிரச்சனை கேட்கலாமா டாக்டர்?
0: சொல்லுங்க சார், கேளுங்க சார்.
2: ஓகே டாக்டர், வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் சார்.
2: அதாவது பகல் டைம்ல வந்து யூரினேஷன் போறது வந்து ஸ்ட்ரைட்டா போகுது டாக்டர், பட் நைட்டு டைம்ல யூரின் வந்து கால்லயே விழுந்துடும். ஐ மீன் கொஞ்சம் தள்ளி விழாம காலே விழுந்துடுது. இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இது
1: வயசு சார்,
2: வயசு வந்து 62 டாக்டர்.
1: கண்டிப்பா சார், இது வந்து ப்ராஸ்டேட்டோட அழுத்தம் தான் சார். காலில் என்ன ஆகும்னா நீங்க ஆக்டிவா இருக்கும் போது அந்த மூத்திரப்பையோட கழுத்து பகுதி வந்து நல்லா விரிஞ்ச நிலையில இருக்கும், அதனால உங்களுக்கு தூரமா வருது யூரின். இது நைட்ல என்னன்னா நீங்க தூக்கத்துல இருந்து எழுந்து போகும்போதும் அந்த சதைகள்லாம் வந்து கொஞ்சம் ஒன்னோட ஒன்று ஒட்டி உங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கறதால உங்களுக்கு ஃபோர்ஸ் வரல. இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து யூரோஃப்ளோமெட்ரின்ற ஒரு டெஸ்ட்டும் ஒரு ஸ்கேனும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட்டை கவனிங்க, போய் பார்த்துட்டு என்னன்னு கவனிங்க. ஏன்னா போக போக அது அழுத்தம். இல்லை இல்லை, அது ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லையான்னு அது அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க.
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு டாக்டர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டிருந்தோம் கிட்னி டொனேஷன் சிறுநீரக தானம் பற்றி அதோட விஷயம் பேசுகிறேன்
1: சார். கிட்னி டொனேஷன் வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற சினாரியோஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கெடாவரிக் கான்செப்ட்ன்னு ஒன்று இருக்குது. இதை வந்து இந்த மூளைச்சாவை ஏற்பட்டவங்க வந்து கிட்னியை வந்து தானமாக கொடுக்கறதுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பண்ணுறாங்க, அது வேறு கைண்ட் ஆஃப் சினாரியோ. இப்போ இந்த லைவ் டோனர்ன்றது வந்து தானம் வந்து அவங்க சொந்தத்தில் தான்
0: கொடுக்கணும்.
1: இப்போ அம்மா வந்து பிள்ளைக்கு கொடுக்கலாம், பிள்ளை வந்து அம்மாவுக்கு கொடுக்கலாம், அண்ணன் வந்து தம்பி கொடுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களில் லேடிஸ் வந்து ஹஸ்பண்டுக்கோ இல்லை அவங்க தங்கச்சிக்கோ அவங்க அண்ணனுக்கோ எப்படி கொடுக்கலாம். அது எந்த ஒரு அந்த ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸோ இல்லை ஈடோ இல்லாமல் சட்டப்பூர்வமாக கிளியரன்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம், இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக அவங்களுக்கு இந்த தேய்மான வியாதிகள் சுகர் பிபிலாம் இல்லாமல் இருந்தால் ஓகே, பட் இருக்கிறவங்க வந்து ஒரு எந்த ஒரு இன்னொரு கிட்னியும் ஆரோக்கியமாக இருக்கிற விஷயத்தை தெளிவாக பார்த்துட்டு கொடுக்கறது நல்லது. இதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது.
0: டாக்டர் தெளிவாக சொல்லிடுங்க டாக்டர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில பேருக்கு யூரின் வரும்போது வந்து ஒர்க்கில் இருப்பாங்க, அப்புறம் போய்க்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த அடைக்க வச்சுட்டு அப்புறமா போகிறது. ஸோ இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அதுக்கான விளைவுகள் எப்படி?
1: அதான் இது வந்து நிறைய பேர் ஒர்க்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு அரை லிட்டர் யூரினோ இல்லை ஒரு 3/4 லிட்டர் யூரினோ அப்படியே பிடிச்சி வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து

0: இந்த உள்ள இருக்கிற பாக்டீரியா கிருமி வெளியே போகாம அவங்களே அதை வளர்க்கறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்துறாங்க. மல்டிபிளிகேஷன் ஆஃப் பாக்டீரியா வந்து எயிட் பண்றாங்க. ஸோ இது வந்து நல்லதுக்கு இல்லை. அதை வந்து பட் உமனுக்கு வந்து இருக்கிற நிறைய ஒர்க் பிளேஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது சார். பாத்ரூம் நல்லா இருக்காது, பாத்ரூம் இங்கேருந்து வேறு பிளாக்ல இருக்கும், மூணு ஃப்ளோர் ஏறணும், அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக அவங்க ப்ராப்ளத்தை பார்ப்பாங்க. அங்கே போனாலும் ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க உடம்பு அவங்கள பார்த்துக்கணும்.
1: டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோட என் டைமுக்கும் வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாகவும் நிதாகவும் நேர்கள் கேட்ட கேள்விக்கும் நிறைய ஆன்சர் சொல்லியிருந்தீங்க டாக்டர். அதே மாதிரி பெண்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் ஜென்ரலாக கொடுக்குற அட்வைஸ் என்ன டாக்டர்?
0: சார், இப்போ வந்து நம்ம ஒரு ஏஜ் வைஸ் போயிடலாம் சார். இது என்னன்னு நான் தெளிவாக சொல்லிடணும். குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக அவங்க தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி குடித்தா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாதுன்றது சொல்லி வளர்க்குறத நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே பெற்றவங்களும் சொல்லணும், டீச்சர்ஸும் சொல்லணும். அதே மாதிரி ஸ்கூலில் வந்து

0: என்ன நான் தெளிவாக சொல்லிடணும். குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக அவங்க தண்ணி நிறைய குடிக்கணும், தண்ணி குடித்தா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாதுன்றத சொல்லி வளர்க்குறத நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே பெற்றவங்களும் சொல்லணும், டீச்சர்ஸும் சொல்லணும். அதே மாதிரி ஸ்கூலில் வந்து ஏன் ஒய் இன்டர்வல் பிரேக் இன்டர்வல் பிரேக்குன்ற இதுனா, சில குழந்தைங்க பதட்டமாக இருந்ததுன்னா அடிக்கடி யூரின் போகும், அது போகக்கூடாதுன்னு மிரட்டி பார்க்குற ஸ்கூல்ஸையும் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிளாடர் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்ததுனால செல்ஃபாகவே வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் போயிடுவாங்க. அதை வந்து ஒரு டீஸ் பண்ணி பிரச்சனை பண்ணுற விஷயங்களையும் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ன்னு விட்டு அதை அதுக்கேற்ற மாதிரி ஒரு புரிதலை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மோஷன் போயிட்டு நம்ம இந்தியன் சினாரியோவில் நம்ம முக்காசி பேர் இப்போலாம் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் யூஸ் பண்ணலாம், நம்ம இன்னும் தண்ணி தான் யூஸ் பண்ணுறதால அந்த வாஷிங் மெட்டீரியல்ஸும் அந்த வாஷிங் கான்செப்ட்ஸையும் நம்ம நல்ல குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் சரிங்களா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து அது வாஷிங் வந்து பின்னாடி இருந்து முன்னாடி இல்லாமல் ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் போகிற மாதிரி அதை விரல வச்சு க்ளீன் பண்ணணுன்ற பழக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ தட் அது வந்து ஆசன வாயில் டச் பண்ணி அந்த மலம் வந்து மூத்திரப்பையை நோக்கி மூத்திரப்பை வாயில் அந்த வெஜினல் வாய்கிட்ட வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இது இப்போ அடலசன் ஏஜ் குரூப்பில் பேட்ஸை வந்து ரெகுலராக சேஞ்ச் பண்ணிக்கிறது அந்த விஷயம் வயசு பியூபர்ட்டி டைம்லையும் சரி பியூபர்ட்டி மென்ஸ்ட்ரேட்டிங் டைம்ஸில். அப்புறம் அந்த ஒன்ஸ் வந்து அவங்க மேரேஜ் ஆகி அந்த செக்ஷுவல் லைஃப்க்கு போகும்போது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸை செக்ஷுவல் ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்வியஸாக வந்து இப்போ இருக்கிற அடலசன் ஏஜில் வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸை வந்து கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா பேரியர்ஸ் போட்டுக்கணும் அவங்களுக்கு. இப்போலாம் வந்து மேல் காண்டமும் இருக்குது ஃபீமேல் காண்டமும் இருக்குது, எல்லா பேரியர் ப்ராசஸ்லாம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் சைல்டு பீரிங் ப்ரெக்னன்சி டைமில் அந்த ஹைஜீன் பார்க்கணும், ஓல்ட் ஏஜில் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட்டும் செல்ஃப் ஹைஜீன் இதுதான் ஒன்று. பட் இந்த எல்லா ஏஜ் குரூப்லேயும் காமனாக இருக்கிற ஒரே ஃபேக்டர் தண்ணி நிறையா குடிக்கிறது.
1: ஓகே, தண்ணி ரெமடியே உங்களுக்கு வந்து தண்ணி தான்,
0: சிம்பிள் அவ்வளோதான்.
1: ஓகே, அப்படி இன்றைக்கி வந்து ஹலோ டாக்டர் நிகேஷில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீர் பிரச்சனைகள் குறித்து நிறையவே விளக்கம் அளிச்சிருங்க டாக்டர். நிறைவாக ஒரு நேர் வராங்க, அவர்கிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், அவங்களோட லைன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் டாக்டர். டாக்டர், இது வரைக்கும் ஷோவில் எங்கள் கூட வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் கரெக்டான ஆன்சர் வந்து தெளிவாகவும் கொடுத்துருந்தீங்க, விளக்கம் அளிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கு நன்றி சார்.
0: ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: நன்றி சார். ஷோர் சார்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. இன்று உங்களுடன் நான் ஆர்ஜே ரத்னா நிரும். 4:01:23 தினம் தினம் நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்ஜிஸ்லாம் நிறைய டைலாக்லாம் கொடுத்து உங்களை ஒரு ஆக்டிங் கிங்காவே ஆக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய டைலாக்லாம் உங்களுக்காக நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ டைலாக் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹிட் சாங் கேட்டு வந்துடலாமா நேர்களே? தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8 இது கட் கேமரா ரோலிங்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:12 ஆயிடுச்சுக்கு. நான் ஆர்ஜி ரத்னா ரெடியா இருக்கேன். நம்ம கூட நம்ம ஆர்ஜி ஜனாவும் ஒரு வாட்டி ஹாய் சொன்னா நல்லா இருக்கும்.
4: எஸ், நேர்ல வந்து 4 ஆச்சுப்பா கட் கேமரா ரோலிங் எஃப்எம் ரெயின்போல அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணணும் ரெடியா இருப்பாங்க. நிறைய நேர்ல வந்து அப்படியே அந்த மொபைல ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னும் கால் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு.
3: இன்னும் கால் எடுக்கலையே, இன்னும் நமக்கு வந்து டைலக்கே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நேர்க்கான டைலாக் நம்ம கொடுத்துடலாமா?
4: எஸ்,
3: 90 kids ரொம்ப ஃபேமஸ் ஆன டைலாக் அப்ப தொடங்கி இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைலாக் வந்து சொல்லாத ஆள் இருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற குட்டி சுட்டிய கூட கேட்டா கூட இந்த டைலாக் வந்து சூப்பரா சொல்லிட்டு போற வகையில சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டைலாக் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இறக்க போறோம். இறக்கலாமா?
4: ஓகே, ரத்னா வந்து என்கிட்ட கூட சொல்லல, இல்ல நானும் பிளே பண்றேன் நீங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ என்ன டயலாக், நானும் உங்களை மாதிரி அவளோட எதிர்பார்த்துட்டு
3: இருக்கேன்.
5: போய் மேல ஏறி தேவையில்லாதான் புடுங்க போ.
6: தேவை உள்ளி தேவையில்லாதான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
5: நீ புடுங்கிறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. நீங்க எங்க போறீங்க?
6: ஆணி புடுங்க,
5: ஆணிய புடுங்க வேணாம், வாங்கடா.
3: என்ன ஒரு டைலாக் இல்லையா?
4: அதேதான், ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு
3: சொல்லுவாங்க. சூப்பரா சொல்லிருப்பாரு நம்ம வடிவேல் சார் வந்து, ஆணியே புடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது அவங்களோட மாடுலேஷன்ல சொல்லுவாங்க இல்லையா. சோ இந்த டைலாக் நீங்க எத்தனை வாட்டி சொல்லிருக்கீங்க?
4: அதெல்லாம் கணக்கே இல்ல ரத்னா, நமக்கு வந்து அடிக்கடி சொல்லிடுவோம் இந்த விஷயத்த. சோ நேர்களும் அதுக்கு அந்த மாதிரி ரிலேட் பண்ணுவாங்க.
3: எந்த ஸ்லாங்ல பேசுறாங்க, இந்த டைலாக் எப்படி சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம். நேர்களை கால் பண்ணுங்க 2271760 2271770. வெளியூர் நேர்கள் 0413 கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. FM Rainbow புதுவை 102.8 கட் கேமரா
4: ரோலிங்

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: சூப்பரா இருக்காங்க.
1: நினைக்கிறேன்
2: உங்களுடைய ஸ்டைல்ல
1: போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணி எல்லாம் புடுங்கு போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்கறது எல்லாமே தேவையில்லாத
2: ஆணிதான்.
1: எங்க போறீங்க கேப்பாங்க மேம். ஆணி புடுங்க, ஒரு ஆணியும் புடுங்க வேணாம் வாங்கடா.
2: கரெக்டா இருக்காங்கப்பா கலைவாணி வந்து டெய்லரிங்ல இருக்காங்கல்ல சோ நிறைய விஷயம் வந்து நடந்திருக்கு கண்டிப்பா அந்த காஜான்னு சொல்லுவாங்க அத வந்து சுத்துறது அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்ப இது மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்குங்களா உங்களுக்கு ரியல் லைஃப்ல இல்ல நீங்க வந்து இன்ட்ரஸ்டா தச்சிட்டு இருக்கக்குள்ள உங்க டாட்டர் கணேஷ்பா வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லக்குள்ள ஒரு ஆணி நீ புடுங்க வேணாம் போ அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேம் இந்த டயலாக் வந்த மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு மேம் இந்த டயலாக். சரி ஓகே, உங்களுக்கு ஃபேவரட்டான டயலாக் எங்களுக்காக வேற ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா?
3: நாதாரித்தனம் பண்ணாலும் உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
2: என்ன கணிஷ்மா?
1: கலைவாணி சார், கணிஷ்மா எங்க பாப்பா.
2: கணிஷ்மா பாப்பா டயலாக் இப்ப உங்களுக்காக அந்த டயலாக் நீங்க பேசுன டயலாக் நாங்க வந்து மறுபடியும் வந்து பிளே பண்ணோம் கேட்டீங்களா? கேட்டேன் சார். கேட்டீங்களா? சரி ஓகே, அப்ப நீங்க வந்து டெய்லரிங்ல இருக்கீங்களா? நிறைய பேர் பில்டப் பண்றோம் பீலா விடுறோம் அப்படின்னா பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? அப்படிலாம் பண்ணிருக்கேன் சார். என்ன பேசுறது இல்ல மேம். நீங்க போட்ட கட்சியா மரம் வந்து போட்ட
1: கலைவாணி சூப்பரா பேசினாங்க இல்லையா? சோ என்ன டயலாக் நம்ம ஒரு டயலாக் கொடுத்தாலும் இன்னொரு டயலாக் எக்ஸ்ட்ரா வந்து பேசிட்டு போயிட்டாங்க கலைவாணி. சூப்பர். நேர்ல இதே போல நீங்களும் கொடுக்கற டயலாக் சும்மா இந்த டயலாக் வந்து பயங்கரமான ஒரு டயலாக். இந்த டயலாக் பேசுறத விட டிவிலயோ தியேட்டர்லயோ போயிட்டு இந்த சீனை பாக்குறது ஒரு
0: அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது வந்து நிறைய சீனோட நாமளே வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
2: ஓப்பனிங்லயே வேற கொடுத்திருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். சோ இந்த சீனை யாரெல்லாம் ரசிச்சிருக்கீங்க, வீட்டுக்கு போயிட்டு இந்த டயலாக கண்டிப்பா பேசி பாத்திருப்பீங்க. சோ எங்க கூட பேச கால் பண்ணுங்க, கால் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் பேசலாம்.
0: எஸ் பேசலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்செல்வி. நலமா இருக்கீங்களா?

0: ரொம்ப சூப்பரா இருக்கும் தமிழ்ச்செல்வி மேடம். பேசக்குள்ள இன்னொரு ரெண்ட சூப்பரா இருக்கும். ஓகே, என்ன டயலாக் பேச போறீங்க மேம்?
1: வடிவேல் சார் தான் பேசுவாங்க தமிழ் செல்வி. அதே ஸ்டைலோட பேசணும் எங்களுக்கு. வடிவேல் சார் வெர்ஷன் அப்படியே வந்து தமிழ் செல்வி மேடம் உள்ள வந்து அப்படியே பேசணும். சரிங்களா?
0: ஓகே, ரெடி,
1: கட், கேமரா ரோலிங்.
2: இவ்வளவு பயம் இருக்கிறோம், தனியா எதுக்கு வந்து இங்க இருக்கணும்? மாப்பிள்ள
0: இன்னொரு
1: அந்த வச்சுட்டு ஆப்புன்னு சிரிப்போட வருது பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க.
0: ஆமா ஆமா, ஒரிஜினாலே ஒரிஜினாலாவே பின்னாடி மாப்பிள்ள நிக்கிறாங்களா
1: அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
0: வேற ஏதாவது டயலாக் பேசுவீங்களா மேம்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் அப்படின்னா
1: ஃபன்னா
2: ஃபன்னாங்களா?
1: ஆமா, இதே மாதிரி வச்சிட்டாயா ஆப்பு அப்படின்ற மாதிரி.
0: நினைக்கிறேன்
1: சரி, ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க
0: நினைக்கிறேன்,
1: அதான் நினைக்கிறேன். சரி, ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா.
0: நன்றி சார். இந்த டயலாக் மத்த நேர் அடுத்த நேர் என்ன பேசுறாங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நேரிலே கால் பண்ணுங்க 2271760 2271770 வெளியுறைகள் 0431 என்ற கோடு அப்படின்னு சேர்த்து டயல் பண்ணுங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 அல்லது கட் கேமரா
1: ரோலிங்.
3: ரூதே அந்தர் ஜாவணலாய்

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே ரத்னா அண்ட் ஆர்ஜே
1: ஜனா.
0: நேரம் சரியாக 4:28:34 ஆயிடுச்சு. ஓப்பனிங்க டைலாக் போட்டாச்சு இல்லையா? சோ இந்த டைலாக் பேசுறதுக்காக நம்ம நேரு ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் மேம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ஜான்சி ராணி, கனடி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
2: மேடம், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். சாப்பிட்டாச்சா?
2: சாப்பிட்டேன் சார்.
1: ரெடியா இருக்கீங்க?

0: டைலாக் மறுபடியும் போடணுமா?
1: டைலாக் போடுங்க, நான் கேட்டுக்கிறேன்.
2: வேற டைலாக்கா இல்ல அந்த டைலாக் தானா?
0: நீங்க போடுங்க மேடம், எந்த டைலாக்கும் நாங்க பிச்சு உதறோம் அப்படின்னு ரெடியா இருக்காங்க.
1: ஆமா எதுனாலும் போடுங்க மேடம், நான் பேசுறேன்.
0: ஆ கேளுங்க.
2: ஹலோ மேடம்.
1: ஹலோ, சரியா கேக்குறீங்க?
0: ஆஹா, வச்சுட்டாயா ஆப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்காகவே அந்த டயலாக் நாங்க போடுற மாதிரியே இருக்கு.
2: நீங்க நல்லா கேட்டுட்டு இருக்கீங்க, மறுபடியும் மறுபடியும் எங்களை வச்சு ட்ரையல் பாக்குறீங்களோ?
0: மரக்கா மரக்கா கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன்
2: நானு. சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேமஸான டயலாக் மேடம்
0: பேசி காமிக்க சொல்றாங்க. ரத்னா
2: மாப்பு
0: வச்சிட்டாயா ஆப்பு, இதான் உங்களோட டயலாக்.
1: மேடம் பேசினாலும் சரி, ஜனா சார் பேசினாலும் சரி,
0: போது போது போது. அந்த ஒரு வார்த்தையே குறைச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க ஜான்சன் அண்ணே. மேடம் மாப்பு
2: ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்படியே ஸ்லோ மோஷன்ல போயிடுச்சு.
0: ஆமா,
2: இன்னும் கொஞ்சம் ஒரு ஏத்த இருக்கும் மாடுலேஷனோட.
1: மாப்பு மாப்பு
0: என்ன
2: டயலாக்
0: மறுபடியும் போட சொல்றாங்க நீங்க வந்து? ஆணியே புடுங்க, அந்த டயலாக் போடுங்க. உங்களுக்காக இப்ப பாருங்க, ப்ளே பண்றாங்க பாருங்க, ரெடியா இருங்க.
2: இல்ல எந்த டயலாக்னு கேட்டாதான் ப்ளே பண்ண முடியும்.
0: உங்களுக்கு வந்து வடிவேல் சார் டயலாக் போட்டுமா?
2: ஹலோ,
1: இல்ல இதுதானே இப்ப நான் சொன்னது?
2: ஆமா.
0: இல்லை நீங்கள் ரெடியாக ஆகிட்டீங்களா அப்படின்ட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே அந்த டைலாக போட்டு. சரி, இதுக்கு வந்து நீங்கள் தயார்படுத்தி சொல்லிட்டீங்க கரெக்டா? சரி, உங்களோட ஃபேவரட்டான டைலாக் எதாவது இருக்குங்களா? ஃபேவரட் டைலாக் நீங்கள் ரெடியாக பேசுறது அந்த மாதிரி எப்பயாவது?
1: வேற
2: ஒரு வடிவேல் டைலாக் போடுறேன் உங்களுக்காக. ஓகே
1: சரி, ஓகே
2: ஓகே.
3: உனக்கு இருக்கிற வீரம் தெரியும் எனக்கு.
1: நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். நாம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
0: அதான் சூப்பரா சொன்னீங்க.
2: போய் பேசியாச்சு
1: அப்படிதான்.
0: ஓகேமா, கால் பண்ணதுக்கு நன்றிமா.
2: நன்றி நன்றி. ஓகே, சூப்பரா பேசினாங்க ஜெனா இல்லையா? சோ இதுதான் பேசுவா, அதுதான் பேசுவா, என்ன ஒரு பிடிவாதம் அப்படிதானே?
0: எஸ், சோ ஃபைனலா அவங்க டயலாக் வந்து சூப்பராவே டெலிவரி பண்ணிட்டாங்க. அடுத்தது யார் கால் பண்றாங்கன்னு நானும் அவளோட இருக்கேன். வந்துட்டாங்களா?
2: எஸ் ஹலோ, வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர் சார், நலமா இருக்கீங்களா?
4: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்ப்பா.
2: சரி சொல்லுங்க சார், நீங்க வந்தாலே ஒரு டைலாக் கொடுத்தா எத்தனை டைலாக் பேசுவீங்க? சோ என்ன டைலாக் பேச போறீங்க சார்?
4: நீங்க ஃபர்ஸ்ட் போட்டீங்களே, அதை பேசிட்டேன். மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள.
2: ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்.
4: அடுத்து இதே டைலாக் திருச்சிக்கிட்டே சொல்றேன். மாப்பிள்ள. அடுத்து இதே வந்து

0: குழந்தை பேசினா.
1: சூப்பர் சூப்பர் சார், பிச்சு உதறே
0: கோபப்பட்டுக்கிட்டே.
1: நான் இது உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. பயங்கரமா பேசுறீங்க சார். வேற என்ன டைலாக் எல்லாம் பேசுறீங்க?
0: இன்னொரு டைலாக் எனக்கு போட்டு காமிங்களே.
1: என்ன டைலாக்? பில்டப்பா?
0: போட்டு காமிங்க. என்ன டைலாக்?
1: சரி ஓகே, உங்களுக்காக அந்த டைலாக்
2: பில்டப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது.
1: ஹலோ.
0: ஓகே. எவ்வளவு முடிஞ்சதோ பேசிடுறேன்.
1: ஓகே ஓகே ஓகே சார்.
0: இந்த உலகம் நம்ம எதை பண்ணாலும் நம்மணும்டா. நாதாரித்தனம் பண்ணாலும் கூட நாசுக்கா பண்ணணும்டா. ஆக மட்டும் நம்ம பண்ணக்கூடிய வேலைய யாருக்கும் புரியப்படாது தெரியப்படாது. ஓகே.
1: சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுனீங்க சார்.
3: தெரியுமா, வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்ன விட்டு போகல.
4: கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது.
1: நேர்களே கேட்டீங்களா, இந்த டைலாக் தான் நீங்க வந்து சூப்பரா பேசி அப்படியே அசத்த போறீங்க. கால் பண்ணுங்க 2271760 2271770 வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோடு நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இனியோ இசைமேட்டு இது 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மின்சார கண்ணா, எல்லாருக்கும் நேம் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல.
3: தேங்க் தேங்க் தேங்க் தேங்க் தேங்க். கூடவே பிறந்தது, என்னைக்கும் போகாது.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிய கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே ரத்னா.
5: ஆர்ஜே ஜெனா, எஸ் நிகிஷ்ல வந்திருக்காங்க. நேயர் யாருன்னு கேட்டலாம் ரத்னா.
4: ஹலோ, வணக்கம்.
6: ஐ வணக்கம். மறுபடியும் நானே தான் கர்மி செல்வி.
5: மறுபடியும் நீங்களேவா
4: செல்வி?
5: வாங்க, ஏன் தமிழ் செல்வி மறுபடியும் மறுபடியும் வந்துட்டாங்க? அப்படியா?
4: மறுபடியும் பேச போறீங்க மேம்.
5: நீலாம்பரி மேடம், ஆமா அந்த டயலாக் தானே நீங்க இப்ப மாற போறீங்க? நீலாம்பரியே நீங்க மாற போறீங்கன்னு பார்த்தேன்
6: நானு. நீலாம்பரி மேடம் யாரும் உட்காந்துருக்காங்க, அவங்க தான் நீலாம்பரி மேடம்.
4: யாரு? நானா?
5: ஆமா, ரத்னா வந்து நீலாம்பரி மேடம். இப்ப அது மாதிரி டயலாக் பேசி காமிக்கிறீங்களா ரத்னா எங்களுக்காக?
6: பேசுறேன் பேசுறேன் சார்.
5: பேசுங்க
4: பேசுங்க. ரெடி?
5: பல குரல் மன்னர் மன்னர்கள் நீங்களா? ஆமா.
4: ஓகே, ரெடி மேம், கட் கேமரா ரோலிங்.
6: ஓகே. மின்சார கண்ணா, உன்னை எல்லாருக்கும் ஏன் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் அழகும் ஸ்டைலும் இன்னும் உன்ன விட்டு போகல. கூடவே போகாது.
5: சரி, நீங்க ஒண்ணு கோச்சிக்கலாம், ஒன்னு சொல்லலாமா? இது வந்து நீலாமரி பேசுன மாதிரி இல்ல, அந்த முத்து படத்துல வந்து கார்லய வந்தீங்க கார்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி பேசுறீங்க. அந்த அப்படியே வெர்ஷனை மாத்திட்டீங்க, நீங்க இப்ப நீலாமரியா மாற போறீங்க சரியா?
4: வரணும்.
5: இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, ரத்னா வந்து அந்த டைலாக் பேசி காமிப்பாங்க.
4: மின்சார கண்ணா, உன்னையே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு.

0: இருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு இன்னும் போகவே இல்லை.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கூடவே பிறந்தது,
0: பினிஷிங் டச் கொடுத்துட்டாரு நம்ம ஜனா. எஸ், சூப்பரா இருந்ததா
1: என்ன? ஒரு சின்ன
0: சஜஷன் சொன்னேன்
1: அவ்வளவுதான். அதுல இருக்காங்க
0: தேவையான
2: நாம பண்றது யாருக்கும் நாலு பேருக்கு புரியக்கூடாது, நாலு பேருக்கு தெரியக்கூடாது. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும், புரியுதாடா?
1: யாரே என்னதானே கேட்டீங்க
0: மாப்பு வச்சுட்டாயா? ஆப்பு
1: மாப்பு என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க.
0: ஓகே, நைட் நல்லா தூக்கம் வருமா?
1: நமக்கே வந்து ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கால் கட் ஆயிடுச்சு. ரத்னா, ஸ்பெஷலா உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா, இந்த டயலாக் சூப்பராவே டெலிவரி பண்ணீங்க. சோ அந்த படையப்பா டயலாக் எங்களுக்காக ஒரு டைம் பிளே பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காலரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட பேசிடலாம்.
0: ஓகே, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரு இங்க இருந்து?
3: அனந்தாங்கிலேந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், சொல்லுங்க, என்ன டயலாக் பேச போறீங்க?
3: ஒன்ஸ் மோர்.
0: என்னது ஒன்ஸ் மோர்?
1: நீலாம்பரி
3: டயலாக் ஒரு வாட்டி போடுங்கன்னு அர்த்தம்.
0: நீலாம்பரி டயலாக்
1: அவரோட சைல ஒன்ஸ் மோர் சொல்றாரு.
0: ஓகே ஓகே, போட்டுடலாம்.
4: மின்சார கண்ணா, எல்லாருக்கும் உன்னையும் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல.
5: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது.
0: ஹலோ சார். கேட்டீங்களா
1: படையப்பா சார்? கேட்டீங்களா படையப்பா சார்?
3: கேட்டோம்.
1: இப்ப பாருங்க, படையப்பாவும் மாற போறாரு, நீலாம்பரையாவும் ட்ரை பண்ண போறாரு. நம்ம அறந்தாங்க ஐயப்பன் சார், ரெடியா?
3: மின்சார கண்ணா, எல்லாருக்கும் உன்னை ஏன் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும்
0: நல்லாவே தெரிஞ்சிச்சு சார்.
1: நீலாமரி போஷன் மட்டும் மறுபடியும் மறுக்கா என்கிட்ட சொல்லுங்க பாப்போம்.
0: மறுக்கா?
3: மின்சார கண்ணா, எல்லாருக்கும் உன்னை ஏன் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது.
1: வாரே வா, நாங்க கொடுத்த டயலாக கொஞ்சம் கூட மாத்தாம சூப்பரா சொன்னீங்க. கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
0: நன்றி
3: நன்றி
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். ஓகே, சூப்பராக சொன்னாங்க ரெண்டு நேருமே. பார்த்தீங்க அப்படின்னா டைலாக்கு கொடுத்த டைலாக்க சூப்பராக சொன்னாங்க ஜனா. பர்சனலாக உங்களுக்கு இந்த டைலாக்ல எது ரொம்ப பிடிச்சிருக்கு?
1: எனக்கு வந்து நீலாம்பரி, அந்த நீங்க, அதாவது ஸ்பெஷலாக எது வந்து நம்ம பிளே பண்ணோம், எது வந்து ஒரிஜினல் வெர்ஷன்னு எனக்கு தெரியல. நீங்களும் பக்காவா பண்ணீங்க ரத்னா.
0: இதுக்கு பேர் தான் வந்து கோத்து விடுறது. ஸோ நிறைய காலர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, பேசிடலாமா?
1: எஸ், வணக்கம்.
0: வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
6: நான் தென்பேர் கணேஷ் ராஜா. நல்லா இருக்கீங்களாங்க?
1: சூப்பரா இருக்கோம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, என்ன டயலாக் பேச போறீங்க?
6: நீலாம்பரி டயலாக்.
1: நீலாம்பரியும் ரஜினிகாந்த் சாராவும் இப்ப வந்து மாற போறாரு, கரெக்ட்டுங்களா? ஓகே, கட் கேமரா ரோலிங் சொல்லிடலாமா?
0: கட் கேமரா
1: ரோலிங்.
6: மின்சார கண்ணா, உன்னை எல்லாருக்கும் ஏன் பிடிக்குது? என்ன வயசானாலும் உன் செயலும் யாரையும் மறக்க முடியல.
0: செயலும்
6: டேங் டேங் டேங் டேங், அது என் கூடவே பிறந்தது.

0: சூப்பர். இன்னும் கொஞ்சம் ஏத்த இறக்கும் மாடுலேஷன்லாம் நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் சார்.
1: கொஞ்சம் அப்படியே நீலாம்பரி வந்து ரொம்ப கோபமா பேசுற மாதிரி, அவங்க எவ்வளவு லவ்வோட பேசுவாங்க. ஆனா நீங்க வந்து என்ன அப்படி அப்படின்னு கேக்குறீங்க, அப்படிலாம் கேட்க கூடாது சரிங்களா. இப்ப வந்து அந்த லவ்வோட ரொமான்ஸோட நீலாம்பரி வெர்ஷன் நீங்க சொல்ல போறீங்க எங்களுக்காக. ரெடி கட் கேமரா ரோலிங்.
2: மின்சார கண்ணா, உன்னை ஏன் பிடிக்குதுன்னா எல்லோருக்கும் உன் வயசானாலும் உன் அழகும் செயலும் மறக்க முடியாது,
1: மறக்க முடியாது.
2: டங் டங் டங் டங், அது என் கூடவே பிறந்தது.
1: நிகழ்ச்சி வந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம் சார், நான் திண்டிவனம் முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, என்ன டைலாக் பேச போறீங்க?
3: வணக்கம் சொல்வது திண்டிவனம் முருகன்.
1: என்ன ஊர் பேர் குறையுது? இளமங்கலம்.
0: போயிட்டாங்கமோ
1: அப்படியா? உங்களோட பேருக்கான அடையாளமே உங்க ஊர் தானே?
0: சொல்லுங்க சார், என்ன டைலாக் பேச போறீங்க?
3: பாத்தீங்களா,
0: கிடைச்சிச்சு, பிச்சு உதறுங்க.
3: எங்க போற? மேல போறேன். ஆணி புடுங்கு, எது தேவை எது தேவையில்லாத ஆணி புடுங்க, எல்லாமே எதுவும் தேவையில்லாத ஆணிதான். டேய் நீ நீ எங்க போற? மேல போற, நீ இப்ப மேல போவானா? நீ என் கூட வாடா. நீ மின்சார கண்ணா, எல்லாருக்கும் ஏன் உன்னை புடிச்சிருக்கு தெரியுமா? வயசா ஆனாலும் உன் செய்தம் உன் அழகம் உன்ன இன்னமும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, என் கூடவே பிறந்தது. மாப்பிள்ள மாப்பு மாப்பு வச்சுட்டான்டா.
1: ஆக மொத்தம் நீங்க குடுக்கவே இல்ல கேப், கரெக்டா? அடே கண்டினியூ போயிட்டே இருக்கீங்க.
0: ஆமா, எங்களுக்கு குடுக்கவே இல்ல கேப்
1: மாப்பு. ஹலோ சார்,
3: மன்னிப்பு.
1: என்ன சார் டயலாக் முடிஞ்சிருச்சா?
3: நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.
1: ஓகே,
0: ஷார்ட் டயலாக்
3: சொல்றாரு. சொல்ல முடிச்சிட்டான்,
1: முடிச்சிட்டாரு. ஷோவே முடிக்க போறாரு நினைக்கிறேன். இளமங்கலம் முருகன் சார்
3: சொல்லுங்க சார்.
1: ஓகே, நிறைய டயலாக் வந்து சூப்பராவே பேசுனீங்க இன்னைக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
3: நன்றி சார், உங்களுக்கு இருவருக்குமே மாலை நன்றி.
1: நன்றி நன்றி சார்.
0: அடுத்தடுத்து கால் வந்துட்டே இருக்காங்க, அட்டெண்ட் பண்ணி பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மேடம் ரொம்ப நன்றி. மேடம்
1: வெண்ணிலா மேடம்
0: வணக்கம்.
4: அப்பா நன்றி மேடம்,
0: நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
4: அப்பா லைனே கிடைக்கல சார் மேடம், நான் கடலூர்ல இருந்து எல்லாம் பேசுறேன் மேம்.
0: வெண்ணிலா மேடம் லைன்ல.
1: வெண்ணிலா மேடம் பேசும்போது அப்படியே சிறுகடிச்சு பறப்பாங்கல்ல, அந்த மாதிரியே பேசுவாங்க பாருங்களேன். பேசும்போது தக தக தகன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க.
4: ஐயோ கரெக்டா இதாரி கண்டுபிடிக்கிறீங்க ஜெனா சார்,
0: நல்லா கேஸ் பண்ணி வச்சிருக்காரு ஜெனா.
1: உங்க குரலும் கலா மேடம் குரலும் லைட்டா எங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்க குரல் இதுக்கு அப்புறம் இந்த சிறுகடிக்கிற குரல் உங்க குரல் தான்.
4: ரத்னா மேடம் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், ஆனா அது அது கரெக்ட் தான். நீங்க மெலடி நாயகி. நீங்க
0: என்ன நாயகி?
1: மெலடி நாயகி.
4: ஆமா, ஏன்னா வந்து நீங்க போடுற பாட்டுலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் எப்ப நீங்க இந்த கால ஷோ வருவீங்கன்னு பாப்பேன். 11 மணிக்கு போடுவீங்க பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த நீங்க எப்ப வருவீங்கன்னு
0: டைலாக் பேசணும்னு சொல்லிட்டு உங்க குரல்ல டைலாக் கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு வேணிலா மேடம்.
1: புகழ்ச்சி பிடிக்காது, புகழ்ச்சி பிடிக்காது ரத்னா மேடத்துக்கு.
4: சரி சரி, ஏன் அவரும் ஜனா சார் மட்டும் சும்மா இல்ல, புன்னகை நாயன் ஜனா சாருக்கும் மெலடி நாயகி ரத்னா மேடத்துக்கும் மாலை வணக்கம்.
0: இவ்ளோ பேசினாலும் நாங்க டைலாக் விடுற மாதிரி இல்ல, நீங்க டைலாக் பேசி ஆகணும்.
4: பேசுறோம் பேசுறோம். ஓகே,
0: என்ன டைலாக் பேச போறீங்க?
4: லாஸ்ட்ல இருந்து முன்னாடி போலாம், இல்ல முன்னிலிருந்து லாஸ்ட்க்கு வரலாம், எப்படி இருந்தாலும் வரலாம்.
0: ஓகே ஓகே ஓகே.
4: சரி, மின்சார கண்ணா, உன்னை ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது தெரியுமா? வயசானாலும் உன் அழகும் செயலும் ஒன்னு விட்டு போகல.
0: Thank you. அது என் கூடவே பொருந்தது மேடம். ரயில்ல தான் இருக்கும், மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கும்.

0: ஆமா நீலாமரி மேடம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டு
1: இருக்கோம். அடுத்து அடுத்து
2: சரி சரி மேல போய் தேவையில்லாத அணி எல்லாம் புடுங்க. தேவையான அணி எது தேவையில்லாத அணி எப்படி கண்டு இருக்கிறது? நீ புடுங்கறது எல்லாமே தேவையில்லாத அணிதான். டேய் எங்கட போற? ஆணி எல்லாம் புடுங்க, ஒரு ஆணியும் புடுங்க தேவையில்லவா? அது முக்கியம் இல்ல. உலகம் நம்மள உத்து பாக்கணும். நாதாரி வேலை பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். நாலு பேருக்கு தெரியக்கூடாது, புரியக்கூடாது. நான் ஒரு டைலாக் சொல்றேன் மேம், ஒரே டைலாக் நானும் சொல்றேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரன். சும்மா அவ சொன்னாங்க, தும்பப்பூ போல இட்லியும் அளவான காரத்துடன் அளவான கார சட்னியும் தக்காளி சட்னியும் டிக்கேசன் கரந்த பாலுடன் டிக்கேசன் போடாத காப்பியும் வெத்தலை போட்ட நாக்குக்கே

0: இதெல்லாம் இறைவன் கொடுத்தவரன். சும்மாவா சொன்னாங்க, தும்பப்பூ போல இட்லியும் அளவான காரத்துடன் அளவான கார சட்னியும் தக்காளி சட்னியும் சிக்கேசன் கரந்த பாலுடன் சிக்கேசன் போடாத காப்பியும் வெத்தலை போட்ட நாக்குக்கே மருத்துவமனைய நாக்குக்கே தெரியுதுன்னா பாருங்களேன்.
1: சூப்பரா பேசுறீங்களே, நாங்க சினிமால கேட்காத டைலாக நீங்க வந்து ப்ரொடக்ட் பண்றீங்க.
0: இந்த படத்துல வந்தது மேடம், இந்த சம்சாரம் ஒரு நிமிஷம் படத்துல வந்த டைலாக்
1: நடுவுல எடுத்து குடுக்குறீங்க டைலாக்.
2: எஸ் எஸ் சொல்லுங்க சொல்லுங்க.
1: சூப்பரா இருக்கு மேடம், சூப்பரா இருக்கு டைலாக் எல்லாம்.
0: நீங்களும் போறது அப்புறம் ஜெனா சார், நீங்களும் இப்ப ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. முன்னெல்லாம் கொஞ்சம் இதா இருந்தீங்க, இப்ப ரொம்ப அந்த பாருங்க ரத்னா மேடத்துக்கு ஈக்குவலா வந்து நடுவு நடுல
1: பண்றீங்க.
2: சூப்பர் சூப்பர். ஏன்னா நீங்களாம் பேசும்போது இவ்வளவு ஆர்வத்தோட பேசுறாங்களே மக்கள், நம்மளும் அந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் உங்ககிட்ட இருந்துதான் நாங்க கத்துக்கிறோம். ஓகேவா?
0: இல்ல கண்டிப்பா உங்களை மாரி ஆளுங்க இந்த டைலாக் எடுத்துட்டு நாங்க முன்னெல்லாம் அந்த அளவுக்கு கருத்தா இருக்க மாட்டோம்ல. இப்போ நீங்க எடுத்துட்டு வந்து நம்ம இது பேசி பாப்போன்ற மாதிரி லைனே கிடைக்க மாட்டது மேடம் இப்ப எங்களுக்கு.
1: கங்கிராச்சுலேஷன் சொல்லிடுறோம். நிகழ்ச்சியோட நிறைய தருணத்துக்கு வந்தாச்சு. நேர்களை தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 2.8 கட் கேமரா
2: ரோலிங்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 5:10. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு வித் மீ ஆர் ஜே ஜெனா. ஸ்டுடியோல இருந்து பேசிட்டு இருக்க வெளியே நம்ம ஆர் ஜே ஜார்ஜ் ராக் பீச்ல இருந்து இன்னைக்கு ஃபன் பண்றதுக்காக ரெடியா இருக்காரு. ஸோ சைக்கிள்ல போனாரா தெரியல, பைக்ல போனாரா தெரியல, இல்ல கார்ல போனாரா தெரியல, ஆனா யாரா இருந்தாலும் எந்த ஆர்ஜே வந்தாலும் 5 மணி ஆனா போனதுங்க ஏதோ ஒரு பீச்ல இருந்து அங்க இருக்க மக்கள் கூட ரொம்பவே சூப்பரா ஃபன்னா என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு ஆர் ஜே ஜார்ஜ் ராக் பீச்ல இருந்து பேச ரெடியா இருக்காரு, பேசலாமா?
2: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரான யூனிக் டைம்ல ஜில்லுன்னு கடல் காத்தோட நம்ம அலையோடு விளையாட நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோல வந்து எடுத்த உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க டேரக்டா ஷாக்குள்ள போயிடலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வழக்கம் போல எப்பவுமே உங்க வருஷம் வந்து சொதப்பதான் செய்வாங்க, நம்ம எப்படி ஒரு இன்ட்டு கொடுத்து கண்டுபிடிக்க வச்சிருவாங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்காம நடிச்ச மொமெண்ட் இருக்குல்ல, அது மாதிரி உங்களுக்கு இருக்கா? அவங்க சர்ப்ரைஸ் தான் பண்ண போறாங்கன்னு தெரியும், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் உங்க மனசு கஷ்டப்பட்டு கூடாதே அப்படின்னு நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன்.
3: இந்த குரூப் அவங்க வந்து எனக்குன்னு தனியா குரூப் ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த குரூப் நானே போய் பாத்துருக்கேன், பாத்துருக்கேன். அதுக்கப்புறமா கேக் முன்னாடியே வாங்கிட்டு போவாளுங்க, அப்புறமா என் பின்னாடி வச்சிருப்பாளுங்க, அந்த மாதிரி நிறைய
2: அது மாதிரி இருக்கு. உங்க முன்னாடியே கேக் வாங்கிட்டு போறது, அந்த போன குரூப் வாங்கி பாக்குறது, எல்லாத்தையும் உங்க முன்னாடியே நடக்கும். கண்ண மூடி காட்டுறது தனியா ஒரு நாள் இட்டு போறது. சரி ஓகே, உங்களுக்கு நடந்திருக்கா? இவங்க வந்து டாப் ஒன் டாப் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டு போவாங்க, நம்மளுக்கே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அதான் கிஃப்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு. அது மாதிரி மாதிரி மொமெண்ட் நடந்திருக்கா உங்களுக்கு? நடந்திருக்கு, அவ்வளவுதான். ஆன்சர் முடிஞ்சிச்சு இல்லையா? கேள்வி கேட்டு
3: பர்த்டே வந்துச்சு, அவ வந்து வாட்ச் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டான்.
2: சொல்லிட்டே போறாங்க,
3: இதே என்னோட அவங்க போயிட்டாங்க.
2: ஓ, அதை சொல்லி முடிச்சு
3: வாங்கணும்ல.
2: பிடிக்கும் இந்த பெட்ல ஒரு நான் ஏதாவது ஒண்ணு உங்களை பத்தின ஒரு 3 விஷயம் நல்லபடியா சொல்லணும். அது ரெண்டு உண்மை ஒரு பொய், ஓகேவா? உங்களை பத்தி நீங்க சொல்லணும், ரெண்டு உண்மை ஒரு பொய். அந்த ஒரு பொய்யே ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறாங்க. ஓகே, முதல்ல யார் உங்களுக்கு சொல்ல போறீங்க? நீங்க உங்களை பத்தி நல்ல விஷயமா ஒரு 3 விஷயம், ரெண்டு உண்மை ஒரு பொய்.
3: தனுஷ் பிடிக்கும்,
2: தனுஷ் பிடிக்கும், தனுஷ் பிடிக்கும்.

0: பிடிக்கும்?
1: கோயிலுக்கு போவேன்.
0: கோயிலுக்கு போவீங்க, கோயிலுக்கு போக பிடிக்கும் அப்படியே சீக்கிரமா. ஓகே,
1: பிடிக்காத விஷயம்
0: உண்மை போலாமா? ரெண்டு உண்மை ஒரு பொய் அவங்களுக்கு இன்ட்டு கொடுக்காம சொல்லணும். இந்த
1: எனக்கு அக்கா தனுஷ் பிடிக்கும்,
0: ஒண்ணு
1: கோயிலுக்கு போக பிடிக்கும்,
0: சாப்பிட பிடிக்கும். தனுஷ் பிடிக்கும், கோயிலுக்கு போக பிடிக்கும். ஒரு பொய் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பொய் என்ன பொய்? யார்
1: பிடிக்கும்
0: நீங்க?
1: அவருக்கு சாப்பிட பிடிக்கும்.
0: என்ன ரெண்டுமே மாத்தமா சொல்றீங்க?
1: பிடிக்காது.
0: அப்படிதான் பொய் உங்களுக்கு? நீங்க சொல்றீங்க
1: அவளுக்கு வந்து சாப்பாடு பிடிக்கும், லஞ்ச் பிடிக்காது, ஸ்நாக்ஸ் தான் பிடிக்கும். அதனால அவன் லஞ்ச் சொல்றது
0: சாப்பாடுன்னு சொன்னது தப்பா இருக்காம நீங்க என்ன பொய்?
1: என்ன
0: சண்டைய மூட்டி விடுவோம். அவங்க வந்து பூனை பிடிக்கும் சொன்னதுதான் போய், நீங்களும் அது மாதிரிதான் சொல்றீங்க. நீங்க வந்து மாத்தி சொல்றீங்க, ஆனா வந்து இவங்க சொன்னதா கரெக்ட். ஓகே, ரெண்டு கேம் ஒரு மாதிரி முடியுது. ஏன் அப்படி
1: சொன்னீங்க?
0: என்ன பாட்டு நீங்க சொல்ல போறீங்க? பாட்டு எல்லாம் கேட்டிருக்கேன்னு சொன்னதால நான் போறேனே. ஓகே, ஆரம்பிக்கலாமா? கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன். அப்படியே பாட்டு மனசுக்குள்ள முதல் மழையா ஃபீல்ல வச்சானே. பாட்டு கேட்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து மூவி பத்தி இன்ட்டு குத்துட்டே ஒரு ஒன் பை ஒன்னா நீங்க எந்த இன்ட்ல நிறுத்துறீங்களோ அங்க நிறுத்தி இந்த படம் பேர் கண்டுபிடிச்சுன்னா சொல்லலாம். ஓகேவா? படம் பாப்பீங்கல்ல? ஒருத்தவங்க படத்தை ஓட்டி ஓட்டி பாப்பாங்களே, இவங்க தானே மேல வரா. ஒரு வந்து ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஒரு லீவுக்கு ஊருக்கு வராரு. அதான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவருக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. என்ன படம்? கரெக்டே, கரெக்டுங்க, கரெக்டு. ஓகே, அடுத்த மூவி ஒரு பெரிய அவர் தலையில அடிப்பட்டதுனால அவருக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடும். ஒரு 15 மினிட்ஸ் தான் அவருக்கு வந்து ஞாபகம் இருக்கும். திரும்ப எல்லாம் வந்துடும். ஃபர்ஸ்ட் க்ளூ, ஃபிளாஷ் பேக்ல ஒரு ஹீரோயின் காட்டுவோம். கரெக்ட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்சியரான ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு சயின்டிஸ்ட் கிரிமினல், பெரிய சயின்டிஸ்ட் கிரிமினல், இவங்க ரெண்டு பேரும் தான் படம். அந்த ஒருத்தன் வில்லன், ஒருத்தர் ஹீரோ.

0: இதுதான் ஓகேவா. இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு ஜிப் வந்து ஹீரோ பலது வச்சுட்டு வந்து ஹீரோ வந்து ட்ராக் பண்ணிட்டே
1: இருப்பாரு.
0: எந்திரன் இல்ல, எந்திரன்ல சிப் வைப்பாங்க, எந்திரன்ல சிப் வச்சு ட்ராக்கா பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம பெரிய சயின்டிஸ்ட் இவங்க வந்து ஐபிஎஸ் ஆபீஸ் எப்ப வசிக்கிற ஐபிஎஸ் ஆபீசர் அது இல்ல. அடுத்து போலாமா? சரி, நயன்தாரா தான் இருப்பாங்க, நயன்தாரா ஹீரோயின்
1: தான்.
0: முதலே சொல்லுவா தனி சார். ஓகே வைக்கி, ஓகே. இப்ப வந்து இன்னொரு கேம் விளாடுமா, என்னன்னா சம்பந்தம் சம்பந்தம்லாம் என்கிட்ட பேசணும். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே ஓகே. உடனே குதிரைக்கு வரேன் சார். ஆரம்பிக்கலாம், முதல்ல ஏ சொன்னீங்க தான், நீங்க தான் முதல்ல அவங்களுக்கு தான் ஆரம்பிக்க போறோம். ஓகே ஃபைன், ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு?
1: நான் வந்து இப்ப பீச்சு கொண்டுக்கிறேன்.
0: ஏன் வந்துருங்க? எத்தனை வந்து சொல்றீங்க இந்த வரைக்கும் சொல்றீங்க
1: பிடிக்காத
0: என்ன என்ன

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 5:36 கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில. ஸோ நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் ராக் பீச்ல இருந்து ரொம்பவே ராக்கிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்படியே ஆட்டம் பாட்டம் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து யாரெல்லாம் பேச ரெடியா இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: பேச மாட்டாங்களா இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் சாம்பார் கொடுங்க அப்படி கூட கேட்க
2: மாட்டாங்க.
1: சாம்பார் கொஞ்சம் தேவைப்படுது அந்த அண்ணா கூப்பிட்டு அண்ணா கொஞ்சம் சாம்பார் ஊத்துக்கணும் அப்படின்னு கேட்க மாட்டேன்னு சொன்னீங்களா. இது மாதிரி நீங்க வேற என்ன சங்கடம் இல்ல படுறீங்களா? கைண்ட் ஆஃப் இப்ப கண்டக்டர் சில்லற வாங்குறதுக்கு அது மாதிரி சொல்லுங்க, பாதிக்கப்பட்டதுனா சொல்லுங்க.
2: நீங்க
1: பேர் என்ன? ரேவதி மாதிரி அவரு குடிநீர் நிம்மராம பொத்தி வச்சேன்.

0: கொஞ்சம் சோக மாட்டாங்க சார். அவங்க கண்ணாலே பேசுறாங்க என்கிட்ட, இப்படிதான் காட்டுறாங்க. அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்றாங்க இல்ல பேச மாட்டீங்க இல்லையா. சரி கே, இது எப்படின்னு என்னோட வந்து கண்ணாடியை பார்த்து நம்மள நம்மளே ரொம்ப பெருமையா இருக்கு நினைச்சா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கா நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு இந்த விஷயத்துல அப்படின்னு என்ன இருக்கா. நீங்க அவங்க நான் கேட்கலாமா கேள்வி கேட்டுக்கிறேன். அவங்க பேர் என்ன சொல்லுங்க? கீர்த்தனா மேடம், உங்கள்ட்ட நான் பேசலாமா? மறைஞ்சிருந்து பார்க்க மருந்து பத்திரிகையோட மாற மாதிரி கேட்கலாம்ல. நீங்க அப்படி என்ன பண்ணுவீங்களா? காலைல கண்ணாடி பார்த்து உங்களை நினைச்சு பெருமை பார்த்துங்களா? முடிச்சிட்டீங்களா? நான் போயிட்டுங்களா? அது உண்மைதானே? நெக்ஸ்ட் போவாங்க. சரி ஓகே, இப்ப நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கதை சொல்லுவாங்க, நீங்க செம்ம சூப்பரா நடந்தது தெருமா, நீங்க இந்த மொமெண்ட் சூப்பரா இருந்து தெருமா அப்படின்னு யோசிக்கணும். நான் அந்த இடத்துல எல்லாம் போயிட்டேன்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல, அது மாதிரி மொமெண்ட் உங்களுக்கு தான் இருந்திருக்கா? அந்த இடத்துல நான் இருந்திருக்கோம், நான் எல்லாம் போயிட்டேன் அப்படின்னு மொமெண்ட். அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க வாயத்திறனே பேச மாட்டாங்க. இல்ல அது நாயர்தான் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மொமெண்ட் எதுவும் இல்லையா? எதுவும் இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி ஓகே, இப்ப நம்ம ஒரு கேமுக்குள்ள போலாம். இப்ப வந்து என்னன்னா, நான் ஒரு பாட்டை ஒண்ணு படிக்க போறேன், அந்த படிக்கிற பாட்டை என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிக்கும். ஓகே, ஆரம்பிக்கிறேன். கோயில் மணியோச உங்க சோட கலந்து பேச மனசே தாவுகின்றது. ஒரு பாயிண்ட் உங்க பேர் என்னது? நர்மதா. ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் போலாம். உன் பேர இன்னும் கூவும் குயிலா ஆனேன், நான் நீ பார்க்க புது மாதிரி செய்யல ஆனேன். நான் எல்லாம் ஓகேண்ணா, முதல்ல என்னண்ணா சூப்பர். உங்க நேம் என்ன சொன்னீங்க? தீபிகா. ஒரு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. சரி வந்து இது வந்து இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் டக்குன்னு தெரியும். இன்ட்ரஸ்ட் மேடம், நீங்க ரெடியா இருங்க. ஞாயிறு மதியம் சமையல் உணவு விரும்பி சமைச்சிடுவாய், வேடிக்கை பாருன எண்ணெய் அமைத்தி துணிகளும் துவைச்சிடுவாய். என்ன பாட்டு? அவங்களும் வாய திறக்க மாட்டாங்க, கண்ணல என்ன மறைக்கிறாங்க. எல்லாம் ஓகே கேப்டன். முதல்ல என்ன பா? முதல்ல கண்ணன்னா தொட்டனா பூ மலர, என்னென்ன சொல்ல என்ன வெள்ள யாரும் இல்ல, ராஜாதி ராஜன ராவண ராவணா. இப்பதான் எங்க ஆட்சியில் பாட்டு
1: போட்டாரு.
0: முதல் சூப்பர். நானே உங்களை காப்பாற்றலன்னு போயிட்டேன் பட் அவுட் ஆயிட்டீங்க. யாரு ஒருத்தங்க ஓட்டாலுமே கேம் முடிஞ்சிடும். மீதி ரெண்டு பேரும் வின் பண்றீங்க. கையில முடிஞ்சிருக்கு, கையில முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா பண்ணும்.
1: பதினாறு

0: ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலவெண்டா இருந்தா கூட அவுட். அதே ரூல்ஸ் தான் ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் பண்ணுவாங்க. இப்ப வந்து நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா சம்பந்தமே அப்படியே ஆப்போசிட்டா கூட பதில் சொல்லணும். சூரியன் வந்து ஈஸ்ட் வந்து ரைஸ் ஆகுது. சூரியன் வந்து காலையில வந்து உதிக்குது. அவுட் ஆயிட்டீங்களா? அவுட் என்ன வச்சுக்கலாமா? என்ன திங்க பதில் சொல்லணும். அங்கிருந்து வரவா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பெருமையா கேட்க சொல்லுங்க. நாங்களா அப்படி வராங்க. சரி ஓகே, நான் இவங்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். இதுதான் சொல்லிக்கிறேன். சுகர் போடுறாங்க.
1: இந்தியாவுக்கு எந்த வருஷம் சுதந்திரம் கிடைச்சது?
0: ஒருத்தங்க அவுட் ஆனா கேம் முடிச்சு போச்சு. ஓகேவா? உலகத்துல ரொம்ப பெரிய உயரமான சிக்கரம் இது.
2: நர்மதாவும்
0: வாழ்த்துக்காரு. சூப்பர் சூப்பர் கைஸ், உங்க வாய்ப்பை கம்மி பண்ணுங்க. நான் திரும்ப வரேன். முதல் மனதோடு

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

0: நேரம் 5:36 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில. நான் உங்க ஆர்ஜே ஜெனா ஸ்டுடியோல இருந்து பேசிட்டு இருக்கேன். வெளியே நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் ராக் பீச்ல இருந்து அந்த பீச்சோட மொமெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா யாருக்கிட்ட ஃபன் பண்ண ரெடியா இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஜார்ஜ்.
1: எஸ் வந்துட்டேன். நெக்ஸ்ட் நம்மள்கிட்ட பேசுறது சோலோ. ஒருத்தவங்க வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, அப்படியே மடக்கி வாங்க டாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு வச்சிருக்கேன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேரு நிர்மலா. கரெக்டா? என் பேரு இவ்வளவு பொறுமையா வருது, காசுல கலந்து வருது. பொறுமையா தான் பேசுறீங்க. நீங்க நேருக்கு கேட்டா போதுங்க. சரி வகவன், நீங்க எப்பவுமே ஈவினிங் வாக்கிங் பண்ணிட்டு இருப்பீங்களா? எப்பயுமே மார்னிங் ஈவினிங் ரெண்டுமே நாளா? சரி ஓகே. இப்ப நீங்க ஈவினிங் டெய்லியும் ரெகுலரா வச்சிருக்கீங்க இல்லையா? எனக்குன்னா ஒரு நாள் பீச்ல இருந்து நான் ரெகுலரா தான் வரேன். ஆனா இன்னைக்கு விஷயத்தை பார்த்தா சூப்பரா இருந்தது. பீச்ல தான் இருக்கா உங்களுக்கு? கிளைமேட் சார், நம்ம ரெகுலரா ஒரு இடத்துல இருந்து வரும், எதுவுமே நோட்டீஸ் பண்றது மாட்டோம். அன்னைக்குன்னா ஒரு நாள் மட்டும் அதை நோட்டீஸ் பண்ணுங்க. டெய்லியும் வரேன், இதை பார்க்காம இருக்கேன். இது அழகா இருக்கே அப்படின்னு இருக்கா? நானே சொல்லிவிட்டேன். இருக்கட்டும் சார். ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து உங்க இதுல வந்து முடியாது அப்படின்னு சொல்ல முடியாம என்ன ஒரு விஷயத்துல மாட்டிருக்கீங்களா? ஐயர் விஷயம் கேட்பாங்க, இதை பண்ணிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிப்போம். ரோட்ல வந்து அர்ஜென்டா போயிட்டு இருப்போம், லிப்ட் கேட்பாங்க, அவங்கள்ட்ட சொல்ல முடியாம ஏத்திட்டு லேட்டா போய் அது மாதிரி மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாம என்ன மாட்டிருக்கீங்களா? சரி ஓகே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிப்போ. நம்மளே நிறைய விஷயத்துல மாட்டிப்போம். அது மாதிரி நீங்க மாட்டிக்கிட்டே எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஒரு நாலு லெட்டர், நாலு வந்து ஹீரோல வந்து எஸ்யூ ஆரம்பிக்குது, ஹீரோயின் வந்து டிஆர் ஆரம்பிக்கும், வில்லன் வந்து ஆர்ஜி ஆரம்பிக்குது, மியூசிக் வந்து எஸ்ஏ ஆரம்பிக்குது. இவங்க நாலு பேர் ஒரு படத்துல கரெக்டாக வராங்க. என்ன படம்? என்ன படம்? எஸ்யூனா என்ன? டிஆர், ஆர்ஜே, எஸ், எஸ்ஏ. அது மூணு எஸ்ஏ கண்டுபிடிச்சிங்க. சாயா பேக்கர் இன்னும் சென்சேஷனுங்க. உங்களுக்கு இது படம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிக் வந்து இது வேண்டாம், இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் அடுத்து வரேன். ஃபர்ஸ்ட் வந்து டிஐ,

டிஆர், தேர்ட் வந்து டிஆர், போர்த் வந்து டிஹெச். அதாவது டைரக்டர் வந்து டிஹெச், வில்லன் வந்து டிஆர், ஹீரோயின் வந்து டிஆர், ஹீரோ வந்து டிஐ. விக்ரம் ரிஷப் ராஜ் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்களா? காம்பினேஷன் இருக்கு அவங்களுக்கு. டிஐல வேற என்ன ஹீரோ? விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ், மூணு படம். விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ். டைரக்டர் டிஎஸ் ஆரம்பிக்கும். டைரக்டர் தனுஷ் இருக்காருதா? அதுக்கு முன்னாடி இந்த தனுஷ்கா முன்னாடி இது விஜய் கண்டுபிடிக்கலாம். விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் இதை கண்டுபிடிச்சலாமே. மூணு எழுத்து படம் முதல்ல எதுக்கு? ஆமா, இவ்வளவு கஷ்டப்படி நீங்க ஆன்சர் தெரியல என்ன சொல்றோம். அடுத்தது போல வாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆரிய, ஹீரோ. ஹீரோ செகண்ட் வந்து ஹீரோயின் வந்து எஸ் எஸ். காமெடியின் வந்து பிஐ, பிஐ. டைரக்டர் வந்து எஸ்ஏ. ஹீரோ யார்? ஆரிய, ரஜினிகாந்த். ஓகே, ஸ்ரேயா, விவேக். அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிங்க. கரெக்டா? எப்பா ஒரு வரையும் முதல்ல பிடிச்சாங்க. அடுத்த கேம் பார்த்தோமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆர்ஏ. இருங்க, நேரில் சொல்லிக்கிறேன். ஆர்ஏ. செகண்ட் லெட்டர் தேவோ. காமெடியின் வந்து விஏ. ஹீரோயின் வந்து தேவோ, காமெடியின் வந்து விஏ. செகண்ட் ஹீரோ வந்து என், செகண்ட் ஹீரோயின் வந்து என்ஏ. நைன் தான். ஓகே, சந்திரமுகி. ஃபைன், அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து எஸ்ஐ, ஹீரோ வந்து தேவோ, மியூசிக் வந்து வைக்கோ, வில்லன் வந்து எஸ்ஐ. கரெக்ட், கிளம்பரசன் சிம்பு. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? எங்கிட்ட வந்து படிச்சு காட்டும் அப்படின்னா பாட்டு. சரி வாங்க, வாங்கி என்ன சொல்லுங்க. காவேரியா தாங்கல, என்ன என்ன உண்மை? முன்வேலியா, முல்லைப்பூ? அருமையா பாடுறீங்களே, என்ன முதல் லெட்டர் சொல்லுங்க. அதுதான் கேம் தெரியுமா? இப்போ பாடி திருப்பிள்ளை. அறைக்குள்ளே மழை வருமா, வெளியே வா குதூகலமா? இந்த பூமி பந்து நிறைய மாட்டிக்க. வேகத்தை பிடித்து மெத்தைகள் அமைத்து வெள்ளிய பூவனை தூங்க வைப்பேன். தூக்கத்தின் மார்பில் வேர்க்கின்ற போது நம்ம என்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். திரும்ப வரேன்.

0: நேரம் 5:52 நான்கு நொடிகள் ஆயிட்டு இருக்கேன். FM ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் ராக் பீச்ல இருந்து நிறைய குரூப் குரூப்பா இருக்கவங்க எல்லாம் போயிட்டு அட்டகாசமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்து யார்கிட்ட பேச ரெடியா இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஆர்ஜே ஜார்ஜ்.
1: வாங்க பேசலாம். இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கன்னு சொன்னா ஒருத்தன் தனியா கரைந்து போயிட்டாங்க. திருத்தா சொல்றதா பேசி வர பாரு. வணக்கம், உங்க பேச சொல்லுங்க.
2: நந்தினி.
1: நந்தினி உங்க நேம்?
2: ரஞ்சிதா.
1: ரஞ்சிதா அது உங்க நேம் சொல்லுங்க.
2: மணிகண்டன்.
1: மணிகண்டன் நீங்க ஏ சொல்லலாம். ஓகே கைஸ், எதுக்காக இன்னைக்கு டீச் வந்திருக்கீங்க?
2: அம்மா வைஃப் பண்ணதா.
1: அம்மா வைஃப் பண்ணுவா. நீங்க மேடம்? அதேதான் இல்லையா? அப்புறம் நீங்க உலகத்தை சுற்றி பாக்குறது, வீட்டை சுற்றி பாக்குறது தானே? அவ்வளவு பிராங்கா இருக்கு, இதுக்கு மேல அதெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. ஓகே, நம்ம ரெண்டு பேரும் கம்மி பண்ணலாம். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் இல்லையா, நீங்களும் வரலாமே. ஓகே, ஒரு கேம்ஜா யாரா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அதுக்கப்புறம் தனியா போய் கவனிச்சுக்கீங்க. இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா உங்களை பத்தில ஒரு மூணு விஷயம், ரெண்டு ஒண்ணும் ஒரு பொய் வந்து கைண்ட் ஆஃப் நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், அந்த மாதிரி எதுனா ஒண்ணு, அது ரெண்டு ஒண்ணும் ஒரு பொய். அந்த ரிமைனிங் பொய்ய உங்க ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கணும். அது என்ன பொய்னு உங்க ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கும். முதல்ல உங்களை பத்தின ஒரு மூணு விஷயம், ரெண்டு ஒண்ணும் ஒரு பொய்.
2: நான் ரொம்ப கம்மியா சாப்பிடுவேன்.
1: கம்மியா சாப்பிடுங்க ஒண்ணு. அதுக்கே ஒண்ணு வந்து பிரிக்கிறாங்களே ஒண்ணு.
2: நான் மேக்கப் பண்ண மாட்டேன்.
1: மேக்கப் பண்ண மாட்டேங்க ரெண்டு. ரைட்டு ரைட்டு. இந்த கேம நான் கலந்துக்கலாமா? நல்ல ஊர் சுத்துவீங்க. ஓகே, இந்த மூணுல ஒரு பொய் இருக்கு இல்லையா? கம்மியா சாப்பிடுவாங்க, மேக்கப் போட மாட்டாங்க, நல்லா ஊர் சுத்துவாங்க. ஒரு பொய் இருக்கு. என்ன அந்த பொய்?
2: அவன் நிறைய மேக்கப் போடுவான்.
1: அவ நானே எப்படி அவன் நல்லா இருக்கு மேடம். நீங்க சொல்லுங்க உங்களை ஒரு சின்ன ஒரு மூணு விஷயம், ரெண்டு வருஷம் ஒரு பொய். நல்லபடியா ஒரு மூணு விஷயம் உங்களை பத்தி நல்லா சமைப்பேன். நைட்ல நிலா பார்க்க பிடிக்கும். நைட்ல ட்ரை பார்க்க பிடிக்கும். ஏன்னா ஒரு மூணு விஷயம் இயற்கை ரசிப்பா. ஒண்ணு
2: ரெண்டாவது
1: பிரதர் பிரதர் இங்க பேசி வந்த பிரதர்
2: நல்லா சமைப்பேன்.
1: நல்லா சமைப்பீங்க. ரெண்டு ஒண்ணு ஒரு பையனுங்க. அவங்க உண்மையா முடிக்கல. அதுக்கப்புறம் இங்க போய்க்கு நான் போறது ஒண்ணு கஷ்டப்பட்டு வர வச்சிருக்கேன். எல்லாரும் சமாளிச்சு சொல்லுங்க மேடம். லேட்டா தூங்குங்க, நல்லா சமைப்பேன் சொன்னீங்க. நல்லா சமைப்பாங்க, லேட்டா தூங்குவாங்க. இன்னும்
2: ஒண்ணு
1: இயற்கை ரசிப்பு. நல்லா சமைப்பேன், லேட்டா தூங்குவோம், இயற்கை ரசிப்பா. ஒரு பொய் இருக்குல்ல மேடம் இதுல? என்ன அந்த பொய்? அப்படியா? நீங்க எல்லாம் சீக்கிரமா படுத்துன்னு இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க கேங்லே இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி லேட்டா வரேன்.
2: சோனியா மேடம்? சோனியா மேடம்.

பேர் அவங்க எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்களே. சரி ஓகே, நம்ம ஒரு கேம் ஒண்ணு விளையாடுவோம். என்னன்னா நான் ஒரு பாட்டை வந்து படிப்பேன், அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கீங்க. நீங்களாம் கூட உள்ள வந்து ஹெல்ப் பண்ணலாம். வந்து இந்த பாட்டை வந்து படிக்க போறேன், நீங்க என்ன பண்ண சொல்ல போறீங்க. என் மனசுல நீ நினைக்கிறியே, ஏ அழகா என் கனவுல நீ முடிக்கிறியே. பாட்டு சூப்பர் பாங்க. முதல்ல என்ன கேட்டா ஆக்சுவலா என்ன பாட்டு பாட்டு முதல்ல சூப்பர். இப்பதான் இவங்களுக்கு இப்போ ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்த பாட்டு

0: பாட்டு சூப்பர் பாங்க. முதல்ல இருந்து நான் கேட்டேன் என்ன பாட்டு பாட்டு ஒரு வாட்டி சந்திக்கவா இந்த பாட்டுதான். நெக்ஸ்ட் அடுத்த பாட்டு ஒன்னத்தோடு அனல் காத்து கடக்கையில பூங்காத்து. என்ன பாட்டு ஒன்னத்தோட அனல் காத்து கடக்கையில பூங்காத்து பழம்பி தவிக்கிறதுக்கு என் மனசு திருவிழா கடைகளை போல திணறு திருவிழா தலைவர நான் தானே எதிரில் நீ வரும்போது நிறைய என் தானோ கண் சிமிட்டும் தீயே என்னை எரிச்சு போட்ட நீயே இங்க வந்துச்சு இங்க வந்துச்சு கண் சிமிட்டும் தீயே என்னை எரிச்சு போட்ட நீயே கண் சிமிட்டும் தீயே கண்டுபிடிச்சிங்களா என்ன படம் என்ன படம் கரெக்ட் ஏதாவது எஸ் நீங்க மேடம் வந்ததுல இருந்து அமைதியா இருக்கீங்களே உங்க பேர் என்ன சொன்னீங்க ஐயோதான் இப்ப நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு பாட்டு பாடம் அடுத்த பாட்டு படிக்கலாம் வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் எல்லாம் பார்வை பாவை பாவை மொழி அதேதான் அதேதான் பூசல் புத்தம் தரணும் என்ன படம் கண்டுபிடிக்க ஓகேவா ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஊருக்கு வந்து இறங்குறாரு ஊருக்கு வந்து இறங்குன கையோட இதான் முதல் சீன் கரெக்ட் வரும் என்ன படம் ஓகே ஒரு பெரிய பழைய அரண்மனைக்கு ஒரு குடும்பம் குடி வராங்க அங்க சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது இருங்க இருங்க முதல் நின்று புரிஞ்சு பார்த்து
1: எனக்கு
0: போவார் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு அதுல வர ஹீரோ வந்து ஒரு மனநல மருத்துவர் அந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு பேய் இல்ல ஒரு மனநோய் தான் காரணம் அப்படின்னு சொல்ல வரும் அரண்மனையில எங்க மரணம்ன்றாங்க அதுல பேய் தான் வரும் அரண்மனையில முதல்ல கரெக்டா
2: சொன்னீங்க
0: சந்திரமுகி தான் அவர் கரெக்டா சொல்லிட்டாரு நம்ம அடுத்து போலாமா நெக்ஸ்ட் வந்து அடுத்த படத்துக்கு போலாமா அவர் வந்து இப்ப வந்து பட ஹீரோ வந்து ஒரு மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்தை வாங்கினவர் ஒரு பாடி பில்டர் வந்து அவனோட இதையோட ஒரு கொடூரமான சக்தியால பாடி எல்லாம் நலிவடைஞ்சு ஒரு மாதிரி கூழ் வந்து தம்மாரி ஆயிடுவார் பாடி ஓகே இந்த மூவி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் ஃப்ளைட்ல ஓவரா சாப்பிட்டு வாந்தி வாந்தி எடுக்கும் போது தான் ஹீரோயின் இன்டர்வியூ ஆகும் இல்ல இல்ல இல்ல வர வர வர ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணும் போது தான் ஹீரோவே இன்டர்வியூ ஆகும் அந்த ஃப்ளைட்ல தான் ஹீரோ இன்டர்வியூ ஆவாங்க ரெண்டாவது க்ளூ கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் காதலியே கொடுறமா வில்லன் கொலை பண்ணுவார் இந்த படத்துல வந்து ஆர்கன் டொனேஷன் ஆர்கன் திருட்டு அந்த மாதிரிலாம் வரும் அந்த மாஃபியா ஆர்கன் மாஃபியா அதெல்லாம் வரும் அதாவது ஃபேமஸான டைலாக் ஒன்று இருக்கு ஒரு மில்லிசான கோடு கோட்டைக்கு இந்த பக்கம் நல்லவன் இந்த பக்கம் வந்து கெட்டவன் இதுக்கு மேல வந்து க்ளூ வந்து மறைக்க விரும்பல ஹீரோ வந்து அஜித் சார் ஹீரோயின் வந்து அனுஷா மேடம் டேரக்டர் வந்து கௌசர் அப்பா சாமி ரொம்ப நன்றிங்க யார் எது பண்ணிக்கலாம் அவங்களுக்கு முதல் நன்றி ஓகே இது முடிச்சுக்கலாம் இந்த கேம் இது கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் ஹீரோ வந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியா வருவாரு இந்தியா வந்து அவர் சம்பாதிச்ச காசெல்லாம் வச்சு தமிழ்நாட்டுல நிறைய காலேஜ் கட்டலாம் நிறைய வந்து ஹாஸ்பிட்டல் மலை கட்டி என்ன படம் ஓகே இந்த மூவி வந்து ஒரு போலீஸ்க்கும் ஒரு வில்லனுக்கும் நடக்கிற வந்து ஒரு கான்வர்சேஷன் தான் அதிகமா இருக்கும் இந்த வந்து வேதாளம் சிக்கமன் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டா சார் அப்படின்னு அவர் அடிக்கடி கேட்டா இருப்பார் கண்டுபிடிக்கலையா குழுவா ஹீரோக்கு ஒரு தம்பி இருப்பாரு தம்பியை வந்து போலீஸ் வந்து தெரியாம கொலை பண்ணுவார் இல்ல விஜய் சேதுபதி படம் இல்ல சரி நானே என்ன படம் சூப்பர் ப்ரோ சரி இந்த கேம் எனக்குள்ள முடியுது நம்ம ஒரு நம்பர் கேம் விளாடுறோமா எப்படின்னா லைனா வரும் நீங்க தமிழ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல டூ நீங்க டூன்னா நீங்க தமிழ்ல மூணு சொல்லுங்க

நீங்க தமிழ்ல போனா நீங்க ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ வரும். இல்ல ரெண்டு பேரும் அவுட் அடிங்க, ரெண்டு பேரும் ஆட்டோமேட்டிக்கா அட் பண்ணி ஓகே ஆரம்பிக்கலாம். நம்பர் ஒன் டூ அவங்க தமிழ் ஆரம்பிச்சாங்க, நீங்க அவுட் ஆயிருப்பீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ரஞ்சிதாவும் ப்ரோ உங்க நேமு ரஞ்சிதாவும் பிரசாந்த் வந்து வெயிட் பண்றாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே கைஸ் கண்டிப்பாங்க. நத்திரமரம் இடத்துல பிரைம் ப்ரோ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: நேரம் 6:05 இருபது நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தருறதுக்கு வந்தாச்சு. நிறைவா நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் பீச்ல இருந்து என்ன சொல்றாரு, ராக் பீச்ல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஆர்ஜே ஜார்ஜ்.
1: வேற மாடலேஜ்ல சொல்ல போறேன். அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தருறதுக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நேர்கள் சார்பாக நன்றி. தரவா பை.

0: இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன்.

0: தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் 1 நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். தமிழகத்தில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார் மற்றும் எரிபொருள் படி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் முற்றிலும் விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் 1 நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த அனைத்து திட்டங்களின் மொத்த மதிப்பு 13,41 கோடி ரூபாய் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள்.
1: தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்திற்கான புதிய ரயில்வே திட்டங்களில் கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகளும், கரக்பூர் பத்ரக் இடையே 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகளும் அடங்கும். மொத்தம் 9,450 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டங்களால் தேசிய அளவிலான ரயில் பாதை கட்டமைப்பின் நீளம் 410 கிலோமீட்டர் அளவிற்கு அதிகரிக்கும் என்றும், புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் 2030-31 ஆண்டிற்குள் முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பீகாரில் 22ம் எண் தேசிய நெடுஞ்சாலையின் முசாஃபர்பூர் சோன்பர்சா பிரிவை 3,590 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி பாதையாக தரம் உயர்த்தும் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
0: கொல்கத்தா தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் சமூக ஊடகத்தில் இவர்கள் கூறியுள்ளனர். கொல்கத்தா நகரின் புது மார்க்கெட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி ஹோட்டல் ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் 1 குழந்தை உள்பட 9 பேர் உயிர் இழந்தனர். மேலும் 16 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து கொல்கத்தா காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்து விசாரணையை தொடக்கியுள்ளது. இந்தியா 6-8% அளவில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதை தற்போது உலகமே அங்கீகரிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் உத்தரப்பிரதேஷ் ஜப்பான் முதலீட்டாளர்கள் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் உற்பத்தி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வசதிகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்தியாவில் பொதுத்துறை முதலீடுகள் தற்போது 130 பில்லியன் டாலர் அளவிற்கு பிரம்மாண்டமாக அதிகரித்து இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய ரயில் பாதைகள் மற்றும் 65,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு இருப்பதையும், விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்து இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இம்மாநாட்டில் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உலகின் உணவு கூடையாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்குடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். சாகுபடி செலவை குறைக்கும் வகையில் வேளாண் துறையில் இயந்திரமயத்தை அரசு ஊக்குவித்து வருவதாகவும், வேளாண் ஆராய்ச்சி முடிவுகள் நேரடியாக விவசாயிகளுக்கு சென்று சேருவதை உறுதிப்படுத்த சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். அமைச்சர்கள் நிலையிலான 4வது இந்தியா சிங்கப்பூர் வட்டமேசை மாநாடு சிங்கப்பூரில் நாளை நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று சிங்கப்பூர் சென்று சேர்ந்த வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் திரு விவியன் பாலகிருஷ்ணனுடன் இணைந்து சிங்கப்பூரில் உள்ள இந்திய தூதரகத்தின் புதிய வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இதற்கிடையே அமைச்சர்கள் நிலையிலான வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரும் இன்று சிங்கப்பூர் சென்றுள்ளனர். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டவர்களும் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். நாட்டு மக்களுக்கு குறைந்த செலவில் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தருவதே அரசின் முக்கிய முன்னுரிமை என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சுரங்கப்பாதைகள் மற்றும் பாலங்கள் பற்றிய மாநாட்டில் அவர் பேசுகையில், உள்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாட்டில் தரம் குறித்து எந்தவித சமரசங்களும் இராது என்றார். கடுமையான வானிலை மற்றும் மண் சரிவு போன்ற பிரச்சினைகளுக்கு இடையில் இமயமலை பகுதியில் சுரங்கப்பாதைகள் மற்றும் பாலங்களை அமைப்பது மிகவும் கடினம் என்றும், இப்பிரச்சனைகளை சமாளிப்பதில் தொழில்நுட்பங்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனல்

0: அதையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள்.
2: தென்மண்டல சபையில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளம் ஆகிய மாநிலங்களும், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள் ஆகிய யூனியன் பிரதேசங்களும் இடம்பெற்றுள்ளன. இம்மாநிலங்களின் முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகளும் தென்மண்டல சபை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். மண்டல சபையின் கீழ் தலைமைச் செயலர்கள் நிலையில் நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மாநிலங்களால் எழுப்பப்படும் பிரச்சினைகளில் நிலைக்குழுவில் விவாதிக்கப்பட்டது போக இதர பிரச்சினைகள் மண்டல சபை கூட்டத்தில் விவாதத்திற்கு வைக்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒத்துழைப்பான கூட்டாட்சி என்பதன் அடிப்படையில் நாடே ஓரணியாக செயல்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் எண்ணத்தை நிறைவேற்றுவதில் மண்டல சபைகள் முக்கிய பங்களித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
1: தமிழகத்தில் எம்எல்ஏக்கள் மக்களுடன் எளிதில் தொடர்பு கொள்ள ஏதுவாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார், ஓட்டுநர் மற்றும் மாதம் 75,000 ரூபாய் எரிபொருள் படி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் இன்று தாமாக முன்வந்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் இதை தெரிவித்தார். வடசென்னையில் 400 படுக்கைகள் கொண்ட புதிய மருத்துவமனை 300 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும், முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் 500,000 ரூபாய் காப்பீட்டுத் தொகை 25,000,000 உயர்த்தப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்ட மற்றொரு அறிவிப்பின்படி, தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாம் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக் கூட்டத்தில் விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்றும், கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு உள்ளிட்ட வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அன்பழகன் கேட்டுக்கொண்டார். அவையில் சபாநாயகரின் அனுமதியின்றி பேசுவதையும், நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து கருத்து வெளியிடுவதையும் உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம், முன்னாள் அமைச்சர் திரு விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இளங்கோ மற்றும் சட்டப்பேரவைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளித்தனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான விநாயகர் சிலைகளுக்கு இயற்கையான களிமண் உள்ளிட்ட மூலப்பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், பிளாஸ்டிக் மற்றும் தெர்மோகோல் பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாடு குழுமம் அறிவித்துள்ளது. சிலைகளுக்கு வண்ணம் பூசவும், சிலைகளை அலங்கரிக்கவும், சுற்றுச்சூழலுக்கு ஒவ்வாத பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விநாயகர் சிலைகளை தயாரிப்பவர்கள் உள்ளாட்சித்துறையில் முன்கூட்டியே பதிவு பெற வேண்டும் என்றும், சிலைகளை கரைக்கும்போது உரிய நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் அறிவுறுத்தியுள்ளது. இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 25 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம், தேவாலா உள்ளிட்ட இடங்களில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே இலங்கையின் கல்லே நகரில் நடைபெற்ற முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 372 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 206 ரன்னுக்கு ஆட்டம் இழந்து தோல்வி அடைந்தது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி கொழும்புவில் வரும் 23 தேதி தொடங்கவுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான இளையோர் கவுன்சில் கூட்டம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்கியுள்ளது. புதுமை படைப்புகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை எட்டுவதில் இளையோர் சக்தியின் பங்கு எனும் கருப்பொருள் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இரண்டு நாள் கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், இளம் தொழில் முனைவோர் மற்றும் புதுமை படைப்பாளிகள் கலந்து கொண்டு இளையோர் சக்தி குறித்த கூட்டறிக்கை ஒன்றை விவாதங்களின் அடிப்படையில் தயாரிக்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் ஒரு நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். தமிழகத்தில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார் மற்றும் எரிபொருள் படி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் முற்றிலும் விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு போகணும். தேவர் உதவியாவே ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கத்துடன் நேரம் 6:22 லாயிற்றுக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜி ரத்னா. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடலை கேட்கலாம். 2271760 வெளியுறவு 4133 என்ற கோல் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அழைப்பில் வந்திருக்கும் நீயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
1: கங்காதரன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வானம் என்ற திரைப்படத்துல இருந்து நோமணி நோமணிதா.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி,
2: நன்றி மேம். உங்கள்
1: இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க FM Rainbow டயல் பண்ணுங்க. இனி இசை மேட்டர் இதன் 2.8.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப் எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நேரம் சரியாக 6:29:13 ஆயிடுச்சுக்கு. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நெய்யோர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுகிறேங்க.
0: கண்ணன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து காம் தூங்க, பாடல் வந்து அன்பே அன்பே உண்மையிலி பார்த்த அந்த பாடல் மாதிரி.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார், நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: நேர்களை இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடலை கேட்க 2-2-7-1-7-6-0, 2-2-7-1-7-7-0 வெளியுறவு 0-4-1-3 என்ற கோன் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் சரியாக 6:34:56 ஆயிட்டிருக்கு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து?
1: மனந்தவழந்த பத்தொழு சுவையான மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: திரைப்படம்

0: சத்தியங்கி காத்திருந்தால் இன்றைக்கு ஏன் அந்த ஆனந்தன் ஒரு பாடல் வருவார். அந்த பாடல் ஒளிபரப்புங்க மேடம், கேட்போம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
0: நன்றி, வணக்கம் மேடம்.
1: நேர்களை இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க FM ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. ஐயோ 2.8 நேர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே நேரம் சரியாக 6:40:34 ஆயிட்டுருக்கு. அழைப்பில் வந்திருக்கும் நீங்க என்ன பாடல் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: பார்த்திபன் கனவு, இது திரைப்படத்தின் பெயர். ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்னேகா இவர்களுடைய அற்புதமான நடிப்பு. இதுல இருந்து ஒரு ரீமிக்ஸ் பாடல், பக் பக் பக் பக் ஹே மாடப்புரா. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த சாங்லயே பாத்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வரும், அப்புறமா ஈஸ்மன் கலர் வரும், அதுக்கப்புறமா நவீனமான ஒரு கலர் வரும். சோ பிக்சரைசேஷனே ரொம்ப டிஃபரெண்டாவும் ரொம்ப சூப்பர்வாவும் இருக்கும். அதனாலதான் மேம் இந்த சாங் செலக்ட் பண்ணிருக்கேன்.
0: கண்டிப்பா சார், சூப்பர் கேக்கலாம்.
1: கண்டிப்பா மேம், ஹாவ் எ நைஸ் டே. பை மேம்.
0: நன்றி நன்றி. நேர்களை இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பால கேட்க எஃப்எம் ரெயின்போவுக்கு டைல் பண்ணுங்க. இனியா இசை மேட்டா இது 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 லாக் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியா நேரம் சரியாக 6:46 ஆயிடுச்சு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர், என்ன பாடல் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், போனகையில இருந்து பெருமை பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
2: சொல்லுங்க வீரமணி சார், என்ன பாடல் வேணும்? நலமா இருக்கேன்.
3: கண்மணி படத்துல இருந்து மணிசாரு படவை கட்டி மயிலாப்பூர் மாமி வந்து அந்த பாட்டு போட்டுருங்க.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
3: நன்றி மேம்.
2: நேர்களை இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடலை கேட்க எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. நேர்களை, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதை நேரம் சரியாக 6:53 ஆயிடுச்சு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க, ஏழுமலை பேசுறாங்க.
0: ஏழுமலை சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அன்பே வா படத்துல புதிய வானம் புதிய பூமி போடுங்க
0: சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அன்பே வா படம்.
0: நன்றி சார்.
1: புதிய வானம் புதிய பூமி.

0: நேர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் 1 நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகளும் இதில் அடங்கும். பீகாரில் முசாஃபர்பூர் சோன்பர்சா தேசிய நெடுஞ்சாலை பிரிவை 4 வழி பாதையாக தரம் உயர்த்தும் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா 6-8% அளவில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதை தற்போது உலகமே அங்கீகரிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் உத்தரப்பிரதேஷ் ஜப்பான் முதலீட்டாளர்கள் உச்சிமாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அமைச்சர்கள் நிலையிலான 4வது இந்தியா சிங்கப்பூர் வட்டமேசை மாநாடு சிங்கப்பூரில் நாளை நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் சிங்கப்பூர் சென்றுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு

அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்பட தென் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய தென் மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். இம்மாநிலங்களின் முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தில் எம்எல்ஏக்கள் மக்களுடன் எளிதில் தொடர்பு கொள்ள ஏதுவாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார், ஓட்டுநர் மற்றும் எரிபொருள் படி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக பயிற்சி முகாம் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக் கூட்டத்தில் விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என திரு அன்பழகன் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான விநாயகர் சிலைகளை தயாரிக்க இயற்கையான களிமண் உள்ளிட்ட மூலப்பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என மாசுக்கட்டுப்பாடு குழுமம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவை நூற்றி இரண்டு புள்ளியில் மனம் விரும்புதே நிகழ்ச்சியாக கேட்டுருக்கீங்க. நேரம் சரியாக 7:03 நிமிடம் 2 நொடிகள் ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடல கேட்கலாம். 2271760 2271770 வெளியுநீர்கள் 0 4 1 3 என்ற கொண்டவரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேரம் சரியாக 7:12 ஆயிற்றுக்கு அழைப்பில் வந்திருக்கும் நேர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: திருப்பத்தூர் பேமுக்குளம், சிவகுமார் மேடம்.
2: சிவகுமார் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
3: மேடம்? சந்திரமணி படத்துல இருந்து அண்ணனோட பாட்டு.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார், நன்றி.
3: ஓகே, இந்த பாடல் வந்து எங்க சென்னை ஜோக நண்பர்கள் அனைவருக்காகவும்.
2: கண்டிப்பா, நன்றி சார்.
3: ஓகே, நன்றி, நன்றி மேடம்,
2: நன்றி. நேர்களை, இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. நேர்களே, சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: சுத்த வேணா, உலகத்தையே சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: நேர்களே,
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை

0: படிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த பயிற்சி தகவல் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு, அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முடிவுகளை மிகுந்த பொறுப்புடன் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மனிதாபிமானத்துடன் மக்கள் பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நாட்டில் 4 ரயில்வே திட்டங்கள் மற்றும் 1 நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்குவங்கம், ஒடிஷா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் 8 மாவட்டங்களில் பல்தட ரயில்வே திட்டங்களை மேற்கொள்வதற்கு 13,041 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். காரக்பூர் பத்ரக் இடையே 4 வழித்தடமும், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 4 வழித்தடமும், கும்முடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடமும், கட்டக் பாரதீப் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் ரயில்வே கட்டமைப்பில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030-31 ஆண்டுக்குள் இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றும், இத்திட்டங்களுக்கான மொத்த செலவு 9,450 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும், பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட உள்ள பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் மூலம் 6,448 கிராமங்களில் உள்ள 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் நெடுஞ்சாலை எண் 22 முசாஃபர்பூர் சீதாமடி சோன்பர்சா இடையே 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன தரத்திலான 4 வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் கொண்டுவரப்பட உள்ள 4 பன்னடுக்கு ரயில்வே திட்டங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு ஆதாரமாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ரயில்வே திட்டங்கள் குறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் தென்மண்டல குழுவில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 மூத்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகளை மாநில தலைமைச் செயலர்களின் நிலைக்குழு ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் டீம் பாரத் கூட்டுறவு தன்னாட்சிக்கு இந்த மண்டல குழுக்கள் வலு சேர்க்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிரதமரின் ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திரமோடி இத்திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 2 பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி இன்று மும்பையில் மேற்கத்திய கடற்படை பிரிவை பார்வையிட்டார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதனையும் மேற்கத்திய கடற்படை பிரிவின் தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சியான் ஆகியோருடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கடற்படையின் பொறுப்புகள், செயல்திறன் ஆகியவற்றை அவர் கேட்டறிந்தார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராள மற்றும் வெளிப்படையான

0: பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவும் ஜப்பானும் செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை அதிகாரிகளை சந்தித்திருப்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் அமைச்சர் நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசும் யூனியன் பிரதேச அரசும் பாதுகாப்பை வலுப்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறினார். தேசிய மரபணு தரவு மற்றும் பயோமெட்ரிக் அடையாள கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகளை மரபணு பரிசோதனை மற்றும் பயோமெட்ரிக் தரவு அடிப்படையில் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த முறை உதவிடும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் தென் கரையோர பகுதியில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கான வசதிகளை அளிக்கக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிகழும் ராணுவ நடவடிக்கைகளை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் ஐந்தாவது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் கொழும்பில் வரும் 23 தேதி தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ராஜாவத், மீராபாய் லுவாங் மைனஸ்நாம், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பாத்ரி, மேதாவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிங்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோத்ராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழி ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நேரம். சரியாக 7:26:30 ஆயிற்று கழிப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம் சார். மேம் யார் இங்கிருந்து?
2: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம். படம் வந்து மறுபடியும், பாடல் வந்து ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி கொள்ளலாம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
2: தேங்க்யூ மேம்.
1: நன்றி. நேர்கிட்ட பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள். 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நேரம் சரியாக 7:32:41 ஆயிடுச்சு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு வணக்கம்.
0: சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: பாளையம்.
0: சொல்லுங்க.
1: வரும் எனக்கு மட்டும்தான் என சொல்ல வரும் இவன் திருமதிக்காக ஒரு பாடல்.
0: என்ன பாடல் வேணும் சார்?
1: காத்து ஊத காத்து.
0: நன்றி நன்றி சார்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 லாக் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே நிறம் சரியாக 7:36:56 லாய்ச்சி கழிப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: மேடம்
2: வணக்கம். சரி, யாரேங்கிறது?
3: நான் திண்டிவனம், ஆர் முருகன்.
2: முருகன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
3: நான் அடிமையிலே படத்துல இருந்து ஒரு ஜி வந்தான் ஓயாமல் தான், அந்த பாடல் வேணும் மேடம்.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
3: நன்றி மேடம், உங்களுக்கும் நன்றி. இருக்கும்
2: இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடலை கேட்கலாம். நேரம் குறைவா இருக்கு, சீக்கிரமா டயல் பண்ணுங்க. 2271760 2271770 வெளியோ நேர்கள் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இனியும் இசை மெட்டு 2.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதை. நேரம் சரியாக 7:42, 41 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சூப்பரா இருக்க மேம், சொல்லுங்க.
1: பேசுறேன், எனக்கு வந்து சக்கர தேவன் படத்துல வந்து மஞ்சள் பூசம் அந்த பாட்டு பண்ணுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துறேன் மேம், நன்றி.
1: தேங்க்யூமா.
0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நேரம் சரியாக 7:48:21 ஆயிடுச்சு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தட்சிணாமூர்த்தி
0: சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: வறுமை நேரம் பாட்டு சின்ன கேள்வி. இவளின் மனதை மயக்கும் மௌன கீதம் என்னும் இவள் இதை சிந்தும் அன்பு வேதம் என்ன உயிர் கொண்ட ஜீவனாகும். பாடல் என்ன பரவசமாகும் இணைந்து பாடும்போது நவரசமாகும். அழிப்பூரும் கனவுடன் காட்சி என்ற நினைவோடு நினைவு காணும் காட்சி சிப்பிக்குள் முத்து.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி
1: நன்றி மேடம்.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்.
0: கவிதை உலக

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதே நேரம். சரியாக 7:54:36 ஆயிட்டுருக்கு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: குட் ஈவினிங் மேம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து? ஜெயராஜ் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்? அழைப்பாயுதை படத்துலேருந்து. கண்டிப்பாக கொடுத்துலாம் சார், நன்றி.
1: Thank you, ma.
0: நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: இனி தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் 1 நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகளும் இதில் அடங்கும். பீகாரில் முசாஃபர்பூர் சோன்பர்சா தேசிய நெடுஞ்சாலை பிரிவை 4 வழி பாதையாக தரம் உயர்த்தும் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் நிலையிலான 4வது இந்தியா சிங்கப்பூர் வட்டமேசை மாநாடு சிங்கப்பூரில் நாளை நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் சிங்கப்பூர் சென்றுள்ளனர். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை அதிகாரிகளுடன் கூட்டம் ஒன்றை நடத்தி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு ஆன்லைன் மூலம் இலவச பயிற்சி அளிப்பதற்கான பிரதமரின் திட்டம் குறித்த அமலாக்க நிலவரங்களை மறு ஆய்வு செய்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்பட தென் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். இம்மாநிலங்களின் முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரியில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாம் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரிந்த 4 மாடுகள்

ஊழியர்கள் பிடித்து உரிமையாளர்களிடம் அபராதம் வசூலித்த பின்னர் மாடுகள் திருப்பி அளிக்கப்பட்டன. மாடுகளை சாலையில் திரியவிட மாட்டோம் என உரிமையாளர்களிடம் உறுதிமொழி பெறப்பட்டது. புதுடெல்லியில் நடைபெறும் BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து ஆகியோர் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
8: நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு அ வெரி ஸ்பெஷல் எடிஷன் ஆஃப் மியூசிக் பை த பே ஃப்ரம் த ஸ்டுடியோஸ் ஆஃப் ஆகாஷ்வாணி சென்னை, எஃப்எம் ரெயின்போ 101.4. ஃப்ரெண்ட்ஸ் இன் புதுச்சேரி ஹவ் டியூன்ட் இன் வயா எஃப்எம் ரெயின்போ 102.8, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஆர் லிஸ்னிங் டு அஸ் ஆன் எஃப்எம் ரெயின்போ 103. அஃப் கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்ஸ்வேர் ஹவ் டியூன்ட் இன் வயா த நியூஸ் ஆன் AIR ஆப். குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். Tonight is super special because we have some amazingly talented musicians with us in the studios. Welcome to the studios, Squirrels in the Attic.
1: Hi.
0: Hi.
1: Hello.
2: Hi.
1: Ciao.
2: Hi. Hi, everybody.
0: All right. So we have with us Dr. Sinduja Sankaran. We have

0: issued an orange alert for very heavy rainfall over Chhattisgarh, eastern Madhya Pradesh and western Uttar Pradesh for tomorrow. Iran's Armed Forces Chief of Staff Major General Ali Abdullahi has warned countries along the southern shores of the Persian Gulf against assisting or facilitating U.S. military forces, saying Tehran is closely monitoring activity at regional military bases. Mr. Abdullahi said the presence and deployment of U.S. military aircraft at these bases could not take place without the knowledge of the host countries. U.S. President Donald Trump, meanwhile, said no talks with Iran were underway or scheduled, while the Pentagon is evaluating its military footprint in West Asia with a view to reducing its presence. On to sports. In hockey, India registered a comprehensive 5-3 victory over arch rivals Pakistan in the final Pool D encounter of Men's FIH World Cup at Amstelveen in the Netherlands today to qualify for the second round. The defeat ended Pakistan's campaign in the group stage. India registered a commanding 165-run victory over hosts Sri Lanka in the first test in Gala today to take a 1-0 lead in the two-match series. Sri Lanka, chasing 372 for victory, were bowled out for 206 during the post-lunch session on the fifth and final day. Indian left-arm spinner Manav Sutar was the architect of India's victory, taking 6 wickets in the second innings to finish with a maiden 10-wicket match haul in only his second test. The 24-year-old also became the youngest Indian spinner to take 10 wickets in an overseas test. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves 5 infrastructure projects worth over 13,000 crore rupees, clears 4 railway multi-tracking projects across 4 states, also gives nod to widening of National Highway 22 in Bihar. Road Transport and Highways Minister Nitin Gadkari says high quality and cost effective infrastructure top priority, says Centre will review subcontracting norms. US Ambassador Sergio Gore hails steps taken by Centre and Jammu and Kashmir governments to improve security in the Union Territory. President Draupadi Murmu calls for accurate, credible and citizen-centric government communication in social media era. Iran warns Gulf nations against facilitating U.S. military operations. India beat Pakistan 5-3 to qualify for second round of Men's FIH Hockey World Cup in the Netherlands. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கம், அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈடுபட்டு இன்னைக்கு சைக்கிள்ல வந்து பயணிக்கக்கூடிய நிறைய பேரை இந்த சென்னை மாநகரத்திலே வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றத அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஞாயிறுதோறும் இந்த போதையில்லா இந்தியா அப்படின்ற இயக்கம் வந்து ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. இப்போ இந்த 100 வார கால செயல் திட்டம் சொல்றோம் இல்லையா சார், வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற ஒரு இலக்கை அடையறதுல வந்து தொழில்துறை, விவசாயிகள், பெண்கள் இவங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கோ அதே அளவுக்கு இளையோருக்கும் இருக்கு அப்படின்றதுதான் நம்ம அரசனுடைய நிலைப்பாடு. அதனாலதான் வந்து இளையோர் நலனை கருத்தில் கொண்டு இப்படி ஒரு இயக்கம் அவசியம் அப்படின்னு முன்னெடுத்திருக்காங்களா சார்?
5: நிச்சயமா, போதைப் பொருள் பயன்பாடு அப்படிங்கிற ஒரு டிமோகிராபிக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யாரையெல்லாம் பாதிக்கிறது விவரமா பல்வேறு புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இப்போ நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களை அது அதிகம் பாதிப்பதில்லை. அவர்களுக்கு வேற சிக்கல்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு வேறு விதமான மேபி பழைய பழக்கங்கள் ஏதேனும் இருக்கலாம். அதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்து பழக்கங்களை அவர்கள் வந்து இன்றைக்கும் வந்து பின்பற்றி இருக்கலாம், அல்லது அதை விட்டுவிட்டு வெளியே வந்திருக்கலாம். வாழ்க்கை கவலைகள் வேறையாக இருக்கலாம், அதெல்லாம் முற்றிலும் மாறும். அப்போ இந்த ஏஜ் வாரியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா இதுல குழந்தைகள் விட்டுருங்க, அவங்கெல்லாம் ஒரு 15 வயசு வரைக்கும் கூட பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா 16-17 வயதுலேருந்து ஆரம்பித்து படிப்படிப்படியாக இது ஒரு 35-40 வயதுக்குட்பட்டவர்கள் தான், இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் அதிகமாக இந்த போதைப் பொருள் பயன்பாட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. அப்போ அவங்கள எது வந்து அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா, அவர்களுக்கு கற்பனைகள் வந்து நிறைவேறாமல் போகும்போது, அவர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும்போது, அப்போ இயல்பாகவே அந்த மாதிரியான சிக்கலில் போய் மாட்டாங்க.

0: அப்போ இந்த என்டையர் ஸ்பெக்ட்ரம்ல இந்த ஒரு 15-20 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 40 வயசுக்கு உட்பட்டவங்க தான் இதுல பெரும்பாலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களை நாம எப்படி மீட்கிறது, அதுதான் இந்த 100 வாரத்தினுடைய முயற்சியினுடைய நோக்கமாக தான். அப்போ என்ன, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தன்னம்பிக்கையை முதல்ல கொடுத்து தைரியமாக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணலாம், உங்களுடைய ஆர்வங்களை ஃபேஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். இன்னொன்று, இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், 4 பேரை பழக ஆரம்பிக்கும் போது 4 பேரோட நீங்கள் வந்து ஓடுறீங்களோ இல்லை என்ன பண்ணுறீங்களோ அது அப்படின் போது ஒரு 4 விதமான சிந்தனைகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும், வேறு வேறு விதமான வாய்ப்புகள் வந்து சேரும், வேறு வேறு விதமாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகள் வந்து சேரும். அப்போ நீங்களே உங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதை விட 4 பேரோட பழகும் போது உங்களுக்கு கூடுதலான ஒரு யோசனைகள் வந்து சேரும் போது நீங்களே உங்களுடைய ஒரு சிக்கல்களிலிருந்து வெளிவதற்கான நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த ஏஜ் குரூப் காரங்களை மையப்படுத்தி தான் இந்த மொத்த முயற்சியுமே மேற்கொள்ளப்படுகிறது. அதன் மூலமாக அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு அவநம்பிக்கைகளை கைவிட்டு விட்டு இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள வருவதற்கான ஒரு தேவையை அல்லது அதற்கான ஒரு இடம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதுதான் இந்த 100 வாரத்தினுடைய முயற்சியினுடைய நோக்கமாக தான்.
1: நிச்சயமா சார், இளையோர் பத்தி பேசும்போது அவங்களுக்கான பாடத்திட்டத்திலேயே வந்து இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தப்படணும் அப்படின்றதையும் வந்து அரசு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. பள்ளி கல்லூரி பருவத்திலிருந்தே வந்து பாடத்திட்டங்கள்ல போதைப் பொருள் ஒழிப்பு அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் சரி, மாணவர்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு வந்து போதிய அளவு ஏற்படுத்தணும் அப்படின்றதும் ஒரு அறிவுரையா தான் இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
0: இதுல இன்னும் நுணுக்கமா அதை பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு போதைப்பொருள் பழக்கத்தினுடைய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டேஜ் வந்து அறியா பருவம். அதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான். அந்த பழக்கம் வந்து என்னன்னா, அந்த சுவை பிடித்து விட படிப்படியாக அதிலேயே வந்து அவர்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறார். அதுதான் அடிக்ஷன் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களை கொண்டு போகுது. அப்போது நம்ம வந்து எங்கேருந்து இதை தொடங்க வேண்டியிருக்குன்னா, பள்ளி பருவத்திலேயே நீங்கள் வந்து இந்த சுவைக்கு நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள், இந்த தேவைக்கு அடிமையாகி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம அது குறிப்பாக அந்த இளையோர் மத்தியில் நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அது வெறும் பாடத்திட்டமாக இருப்பது மட்டுமல்ல, அது வந்து ஒரு வாழ்க்கை கல்வியாகவும் மாற வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, உறவினர்கள் மத்தியில் ஏற்பட்ட அவப்பெயர் என்ன, நீங்கள் வந்து எப்படி சமூகத்தால் கருதப்படுகிறீர்கள், உங்களை எப்படி சமூகம் புறக்கணித்து வைக்கிறது. நிச்சயமாக இப்படிப்பட்ட பல போதை வஸ்துக்களுக்கு வந்து ஆளானவர்களால் ஒரு ஆக்கப்பூர்வமான உற்பத்தி சார்ந்த நபராக மாறவே முடிவதில்லை. அப்போ அந்த உற்பத்தி இல்லாமல் போகும்போது அவர் முடங்கி போகிறார், அவர் எந்த சமூகத்துக்கும் பயனில்லாதவராக மாறுகிறார், சமுதாயம் அதனால் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அப்போ இதுதான் அந்த டைனமிக்ஸ் ஆக்சுவலாக. அப்போ இந்த கல்வித்துறை குறிப்பாக நீங்க பள்ளி கல்வியிலும் சரி உயர்கல்வியிலும் சரி இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க வந்து எப்படி சமுதாயத்திற்கு பயனுள்ள நபராக மாறுவீர்கள், எப்போது மாறுவீர்கள், உங்கள் உடல் ஆரோக்கியமாக மனதும் ஆரோக்கியமாக நீங்கள் விவரம் தெரிந்தவராக செயல்படும் போதுதான் சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளும், நீங்களும் சமுதாயத்தில் முக்கியமான நபராக மாற முடியும், பங்களிப்பாளராக மாற முடியும், உங்களுக்கான எதிர்காலம் என்பது இப்படி அமையும். அப்போ நமக்கு அவங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய மொழியே நிச்சயமாக வேறையாக இருக்கிறது. அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயமே அவர்களுடைய அந்த வயதுக்கே உண்டான ஆர்வத்தினாலும் ஒன்றை முயற்சி செய்து பார்ப்போமா என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட முயற்சி செய்தால் என்ன ஆகும், அல்லது இதற்கு முன்னாடி உதாரணங்களை பாருங்கள், யாரெல்லாம் என்ன விதமான நிலைக்கு வந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் சீரழிந்து போயிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்திருக்கிறது, சமுதாயம் எப்படி அவர்களை நடத்தியிருக்கிறது, அவர்கள் எப்படி சமுதாயத்துக்கு பயனற்றவராக போயிருக்கிறார்கள், அப்போ அவர்களுடைய வாழ்க்கையே எவ்வளவு தூரம் வீணாகி போயிருக்கிறது என்பதையெல்லாம் வாழ்க்கை பாடங்களாக உதாரணங்களாக வகுப்பறையில் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இயல்பாகவே நான் இந்த சமுதாயத்தில் முக்கியமான நபராக மாற வேண்டும் என்றால் இவையெல்லாம் செய்யக்கூடாது, இவையெல்லாம் நான் தவிர்க்க வேண்டியவை என்பதை பிள்ளைகள் பள்ளிகளிலேயே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதைத்தான் நாம் பள்ளியிலிருந்தும் சரி அதே சமயத்து பட்டப்படிப்பு உள்ளிட்ட இடங்கள்லையும் இந்த வாழ்க்கை கல்வியினுடைய ஒரு பகுதியாக இதையெல்லாம் நிச்சயமாக சொல்லித்தர வேண்டும். அப்போ படிப்படியாக சொல்லித்தர சொல்லித்தர அவர்களுக்கு இது கூடாது, இது செய்ய வேண்டியதில்லை, இது நம்முடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய தொந்தரவாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சதுனாவே போதும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த போதைப் பொருளில் இருக்கக்கூடிய ஒரு சுவை மட்டும் இல்லை, அந்த மயக்கம் ஒன்று இருக்கிறது, அந்த மயக்கத்தில் நிறைய பேர் வந்து அதில் போய் சிக்கிக்கிறாங்க. அதுதான் அடிக்ஷன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கல. அப்போ நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியவை, இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சீரழித்து விடும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதை சொல்வதன் வாயிலாக அவர்களை மீட்டெடுக்க முடியும். அந்த மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியில் தான் இன்றைக்கி

0: வந்து அரசாங்கம் இறங்கியிருக்கிறது.
1: நிச்சயமா சார், பாடத்திட்டங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து உதவி புரியுற அதே சூழல்ல இந்த விளையாட்டு, யோகா, கலை, கலாச்சார பயிற்சிகள் எந்த அளவுக்கு இந்த போதை அப்படின்ற தீமையிலிருந்து இந்த இளைய தலைமுறையை விலக்கி வைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: அடிப்படையில் இது சிந்தனை. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அதாவது நான் முன்னாடி பேசும்போது அவர்கள்லாம் தனிமையில் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அப்போ தனிமையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு போதிய சிந்தனை வெளி இல்லை என்று அர்த்தம். அந்த ஸ்பேஸ், திங்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து திருப்பி திருப்பி திருப்பி ஒரே விதமான சிந்தனைக்குள்ளே உழண்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ வந்து உழண்டு கொண்டே இருக்கும்போது தாங்கள் செய்வதெல்லாம் சரிதான் போல் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கைக்குள் வந்து அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். இப்போது இந்த மாதிரியான விளையாட்டு, யோகா, இந்த மாதிரியான அத்தனை விவரங்களும் வரும்பொழுது அவர்கள் வேறு ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். தங்களுடைய உடலை பற்றியே தெரிந்து கொள்வார்கள், தங்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்வார்கள், தங்களால் இயலக்கூடிய அம்சங்களை பற்றி தெரிந்து கொள்வார்கள். இதற்கு முன்னால் பல்வேறு இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொண்டவர்கள் என்ன விதமான முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறார்கள் என்ற கதைகளை தெரிந்து கொள்வார்கள். அதுதான் உதாரணங்களாக அவர்கள் முன்னாடி நிற்கும் அப்படின்னும் போது அப்போ அவர்கள் வந்து இந்த விளையாட்டு, கலையாகட்டும், நடனமாகட்டும், ஓவியமாகட்டும், எழுத்து எல்லாவற்றிலும் அவர்களுக்கான ஒரு முற்றிலுமான வேற ஒரு மாற்று இருக்கிறது. அந்த மயக்கத்தை விட இது வந்து ஆக்கப்பூர்வம். அதாவது இதில் ஒரே ஒரு விஷயம்தான், எது ஆக்கப்பூர்வமானது எது அழிவுக்கு இட்டுச் செல்வது. போதை என்பது அழிவுக்கு இட்டுச் செல்வது, மற்ற அத்தனையுமே ஆக்கப்பூர்வமானது. அப்போ நீங்கள் வந்து கலை, கலாச்சாரம், விளையாட்டு இது அத்தனையுமே ஆக்கப்பூர்வமானது, மனிதத்திற்கு தேவைப்படக்கூடிய முன்னேற்றத்தை வழங்கக்கூடியது, அல்லது அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, உடல் நலத்தை பாதுகாப்பது. அப்போ நம்முடைய இந்த ஒரு அத்தனை மாற்று விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும்போது ஒன்று அவர்கள் சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து வேலை செய்வார்கள். அப்போ அவர்களுக்கு தாங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவருடைய சிந்தனையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு, தாங்களும் ஆக்கப்பூர்வமானவர்களாக மாற முடியும். நாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு செய்ய முடியும். எதிர்காலத்திற்கு வேலை வாய்ப்புகளுக்கோ இல்லை நம்முடைய சொந்த முன்னேற்றத்திற்கோ நாம் அடைய வேண்டிய இலக்கு என்னவோ, வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதை பற்றி தெளிவு அவர்களுக்கு கிடைக்கும். நாம் வந்து இந்த போதையினால நாம் மாட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பதை விட நாம் அடைய வேண்டிய இலக்கு என்பது 40 வயதுக்குள் இதை செய்ய வேண்டும், 50 வயதுக்குள் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கனவுகளை வளர்த்துக்கொண்டால் அந்த இடத்துக்கு போவதற்கான ஒரு வழிமுறை என்ன, அதற்கான மாற்று வழிமுறைகளை ஒரு கலை, கலாச்சாரம் சார்ந்த, விளையாட்டு சார்ந்த அத்தனை விஷயங்களுமே அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கும், எதிர்காலத்திற்கான துணிச்சலை கொடுக்கும். அப்ப இயல்பாகவே அவர்கள் தங்களுடைய போர்வை போர்த்து கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தனி நபர்கள் வந்து வெளியே வருவார்கள். அப்ப இயல்பாக தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொண்டு அவர்களால் சொந்தம் நிச்சயமாக முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும்.
1: நிச்சயமா சார், அதாவது பள்ளிகளில் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வாயிலாகவும் இந்த மாதிரியான விளையாட்டு, யோகா, கலை, கலாச்சார பயிற்சிகள் மூலமாகவும் வந்து அவங்களுடைய கவனத்தை போதை பக்கத்திலிருந்து திசை திருப்ப முடியும் அப்படின்னு நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. இளையோருடைய நலன் வந்து நல்லபடியா இருக்கணும், நம்ம நாடு வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து அரசு வந்து இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. இதுல வந்து மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் சார்? இன்னும் ஏற்கனவே எப்படி இருக்கு, இன்னும் முனைப்பு காட்டணும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த போதை பொருளுடைய தீமையை வந்து வயதான பெண்மணிகள் கூட இன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி தராங்க, இந்த மாதிரி போதை பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி தீமைகள் இருக்கு அப்படின்றத வந்து அவங்களே வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இருக்கு, இன்னும் எந்த அளவுக்கு முனைப்பு காட்டணும் அவங்க?
0: நம்முடைய சமுதாயத்துல குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் இதுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு மிக அதிகமானது. எந்த குடும்பத்திலும் போனாலும் சரி, அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே முதல்ல அவங்களுக்கு வந்து எல்லா விதமான பழக்கங்களையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியும். நிச்சயமாக முறை தவறி போகக்கூடிய இந்த போதை பழக்கத்திற்கு தங்களுடைய மகனோ அக்காவோ தம்பியோ போவதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து ஃபேமிலியில் அவனுடைய என்ன சொல்ல ஹெல்த் கார்டன் நம்ம சொல்லுவாங்க, அவங்க தான் குடும்பத்தினுடைய ஒரு ஆரோக்கிய வாசல் அவங்க தான். அந்த ஆரோக்கியத்தை தான் அவங்க தான் அவங்க வந்து பாதுகாவலராக நின்று எது போகணும் எது போகக்கூடாதுன்றெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அப்போது இயல்பாகவே அவர்களுக்கு இது வந்து பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதையே கூட அவங்களால தாங்கவே முடியாது. அப்போ என்னன்னா நாம் இன்னைக்கு இன்னி வரைக்கும் நாம் வந்து நம்முடைய போதையில் பெருமளவு நாம் காப்பாற்றி இருப்பது என்பது இந்த தாய்மார்கள் தான், பெண்கள் தான். எல்லா தரப்புலையும் அவங்க தான் வந்து நிச்சயமாக ஒரு தடையாக இருந்து குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். இனியும் சரி, இனிமேலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா பெண்கள் ஒரு மிகப்பெரிய பங்கை இந்த போதையில்லா இந்தியாவினுடைய முயற்சியில பெரிய பங்கை அவர்கள்தான் ஆட்டப் போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த ஃபேமிலியினுடைய அந்த ஹெல்த் கேர் கேப் கீட்டர்னு சொன்ன மாதிரி அவர்கள்தான் குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கோ கணவருக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ என்ன மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் எதனால் வந்து துன்பப்படுகிறார்கள், அவர்கள் என்ன விதமான கவலையோடு வருகிறார்கள், அவர்களுக்கு அந்த கவலைக்கான மூல காரணம் என்ன என்பதை உடனடியாக கண்டுபிடித்து சொல்லக்கூடியவர்கள் அந்த

0: குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். அந்த பெண்கள் தான் இனிமேலும் அந்த ஒரு பணியை செய்ய போகிறார்கள். இந்த போதையை தடுப்பது என்பது இன்றைக்கு அவர்கள் கையில் தான் பெருமளவு இருக்கிறது. யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் நம்ம சொல்வதெல்லாம் மன ரீதியான வலிமையை உருவாக்குவதற்கும், இதுல இன்னொரு அடிப்படையான சிக்கல் என்னன்னா அவர்களுக்கு நம்ம வந்து சந்திக்கக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்வது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ அவங்க வந்து உடனடியாக உடைந்து போய்விடுறார்கள். உடனடியாக வந்து வலிமையோடு அதை வந்து சந்திக்குவதற்கான ஒரு வழிமுறைகள் தெரியாமல் அவர்கள் வந்து இதை மறப்பதற்கான வழியைத்தான் தேடுகிறார்கள். அப்போ நம்முடைய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டுதான் தீர வேண்டும். அதை வந்து தப்பித்து போவது என்பது சாத்தியமில்லை என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கலை கலாச்சாரம் இந்த மாதிரியான அத்தனை நிகழ்ச்சிகளும் அந்த மன வலிமையை உருவாக்குவதற்காகத்தான் செயல்படுத்தப்படுகிறது. அப்போ என்னன்னா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விதமான போக்குகளை தங்கள் குடும்பத்தில் யாரிடமேனும் பார்ப்பார்களே ஆனால் அந்த மன வலிமையை உருவாக்குவதற்கான ஒரு பொறுப்பையும் அவர்கள் தான் இன்னைக்கு எடுக்க போகிறார்கள். அப்போ இந்த என்டையர் கேமெட்ல வந்து அவர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றப்போகிறார்கள். அவர்கள் வாயிலாக அதை தடுப்பது என்பது நிச்சயமாக அந்த குடும்ப பெண்களுடைய கையில தான் இருக்கிறது. அவர்கள் தான் இதை நிச்சயமாக சாதிக்க போகிறார்கள்.
1: நிச்சயமா சார், போதை பொருளால என்ன தீமைகள், அது தனி நபர்களை எப்படி பாதிக்குது, ஒரு சமூகத்தை எப்படி பாதிக்கிறது, இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு வந்து என்ன மாதிரியான ஒரு சிக்கல்களை சந்திக்கும், இதையெல்லாம் உணர்ந்துதான் வந்து அரசு வந்து இந்த போதை பொருள் இல்லா இந்தியா அப்படின்ற இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்காங்க. 100 வார காலம் வந்து செயல்பட போகக்கூடிய இந்த இயக்கம் பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து நல்ல ஒரு முடிவை தரும், நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2.8 தேன் சொந்த தெய்வானம் என்று நான் உங்களுடன் ஆர்ஜி ரத்னா. நேரம் 9:30:36. பகலின் சத்தம் சற்று ஓய்ந்து நிலவின் ஒளியில் உலகம் தூங்க, நினைவுகள் மட்டும் நெஞ்சில் இயங்க, பாடல் கேட்கலாம் திருநாள் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, சைபாலின் ஏஞ்சுரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம். நேரம் 9:36. வேண்மின் கூட்டம் கஞ்சமிட்ட வெண்ணிலா வானில் உலாவர நெஞ்சில் பூத்த நினைவுகளோடு நெருங்கி வரும் இனிய இரவாய் உடன் பிறப்பே திரைப்பட பாடலுடன் தேன் சிந்ததே வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சுழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம். இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்த தெய்வானம். நேரம் 9:40. கொடைக்குள் மறந்து மறைந்து மழையை ரசிப்போமா, நெஞ்சில் மாமழையாய் பாடல் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம்.

நேயர்களே, சைபாலின் ஏஞ்சொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்ததே வானம். நேரம் 9:45. மழையின் மௌனமான தங்க இவள், குடை கூட தேவையில்லை இந்த தூரலுக்கு, மனம் நனையட்டும் இந்த ஈரத்தில், இரவும் இசையுமாய் இணைந்திருப்போம்.

இரவும் இசையுமாய் நின்றிருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்து தேவானம். நேரம் 9:51. வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் மௌனமாய் நுழைகிறது இசை. காற்றின் கைகளில் சிக்கிய கண்ணுக்கு தெரியாத கவிதை அது. பாடல் கேட்கலாம் இசை. திரைப்படத்திலிருந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்து தேவானம்.

நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானும். நேரம் 9:57:48 நாற்பத்தி எட்டு நொடிகள். பாடல் மழை திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்த தேவானம். நேரம் 10:33:33. நிலவை ரசிக்கும் இரவுகள் எல்லாம் ஏன் நீளமாக தெரிகிறது? பாடல் கேட்கலாம். சீமராஜா திரைப்படத்திலிருந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்த தேவானம்.

இரவும் இசையுமாய் நின்றிருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததை வானம் நேரம் 10:08:32 பாடல் கேட்கலாம். சரவணன் இருக்க பயமே திரைப்படத்திலிருந்து இனிய இசை மீட்டு 102.8.

இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சொந்த தெய்வானம். நேரம் 10:13:26. மேகத்தின் மௌனம் கலைந்ததால் தான் பூமியின் தாகம் தீர்ந்ததோ. முதல் மழையாக பாடல் கேட்டு ரசிக்கலாம் பீமா திரைப்படத்திலிருந்து. இனிய இசை மேட்டு 102.8.

நின்றிருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம். நேரம் 10:19 நொடிகள். வார்த்தைகள் இல்லாத நேரத்திலும் மௌனம் பேசுகிறது விழி என்னும் கூட்டில் பாடல் கேட்டு ரசிக்கலாம். நண்பன் திரைப்படத்திலிருந்து 102.8.

இரவும் இசையுமாய் நின்றிருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்த தேவானம். நேரம் சரியாக 10:26. 3 நொடிகள் பாடல் கேட்கலாம். மனம் கொத்தி பறவை இனிய இசை மேட்டா இதனூற்றி 2.8.

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல தேன் சிந்ததே வானம். மேகமங்கை மின்னலை வெட்ட வலியை தாங்க முடியாமல் கொட்டி தீர்க்கின்றதோ மழையாக. பாடல் கேட்கலாம் பையா திரைப்படத்திலிருந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல தேன் சிந்ததே வானம்.

0: இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம். நேரம் 10:36, 3 நொடிகள். பாடல் கேட்கலாம். ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து இனிய இசை மேட்டா 102.8.
1: கேளு.

0: Hi. Ah, it's okay. Hey,
1: I don't want to talk to you.
0: Hey, it's my dad.

0: இப்படி ஒரு இடத்துல மனசுக்கு பிடிச்சவங்களோட இருந்தா.
1: இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்ததேவானும் நேரம் 10:41 38 பாடல் பசங்கு திரைப்படத்திலிருந்து இனிய இசை மேட்டர் 102.8.

விடுமே. இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் ரைன்போ புதுவை நோட் 2.8 தேன் சிந்ததேவானும் நேரம் 10:47:49 வானத்தில் சின்ன கண்ணன் பாடுவான், நாணத்தில் சின்ன பொண்ணும் ஆடுவாள். பாடல் கேட்கலாம் ரெட்டை வால்குருவி திரைப்படத்திலிருந்து. இனிய இசை

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நீரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம். இளமை காற்று வீசும் நேரம் இது, மலரோடு பேசும் கனமாய் பாடல் மௌனராகும் திரைப்படத்திலிருந்து.

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்த தேவானும் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து இனிய இசைமேட்டு 102.8.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு. காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனிவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தேவிகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் முதல் பகுதி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை கவிதை சோலை எழுதி வழங்குபவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கின்ற கோவிந்தராஜுலு அவர்கள். 7:25 நலமாய் வாழ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கின்றார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 பி டபிள்யூ எஃப் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:40 வணக்கம் மக்களே, 8:02 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ரத்னா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கேட் சைட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிப் கார்கி அவர்கள் எழுதிய தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியை திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்று கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். மூளை ஆரோக்கியம் மற்றும் நடுக்குவாதம் குறித்த புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி தேவி அவர்களுடன் நேர்முகம். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர், 5:00 அலையோடு விளையாடு. 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பு. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே பானம். FM ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் 1:00 வரையிலும், மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம்.

0: நேயர்களே, வானிலை அறிக்கை. தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2.4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 40.1 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க.